0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 5:54. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 12 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் வைகாசி மாதம் 19 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2 நாள் செவ்வாய்க்கிழமை. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திரமோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சு நடத்தினார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி புனித அந்தோனியார் ஆண்டு திருவிழாவையொட்டி மேல்நெறியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில், சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் ஓட்டுநர் உயிரிழந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர், தாய்லாந்தின் பேண்டர் ஆட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 6:03, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை.

திரைசே பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 10 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தென்னலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம். திரைசை எட்டு 30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி உங்கள் குரல் நமது வானொலி.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்தில் விலங்குகளிலிருந்து வேறுபடுகின்றவன் மனிதன். அவன் குடும்பமாக வாழத் துவங்கினான். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பமாக வாழ முற்படுகின்ற பொழுது தற்காலத்திலே பார்த்தால் பண்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டே வருவதை காண முடிகின்றது. பிள்ளைகள் கல்வி கற்ற பிறகு அவர்கள் வேலைவாய்ப்பெய்தி வளர்ந்த காலத்தில் பெற்றோர்களையெல்லாம் புறந்தள்ளுகின்ற காட்சியை காண்கிறோம். இந்த நிலையெல்லாம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சிறு பிள்ளைகளிலிருந்து வளர்க்கின்ற பொழுதே நீதி நூல்களையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி வளர்த்தார்கள். அந்த

தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இளமையில் பிள்ளைகள் உள்ளத்தில் எதை விதைக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆகவேதான் உலகத்திலேயே தமிழிலேதான் நீதி நூல்கள் பரவி கிடக்கின்றது. அந்த நீதி நூல்கள் இருந்ததினாலேதான் தற்காலத்தை விட முற்காலத்தில் குடும்பம் என்பது ஒரு கோயிலாக இருந்தது. தற்காலத்திலே சொல்லுவார்கள், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். அப்படி நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக ஒரு கோயிலாக அந்த காலத்தில் விளங்கியது என்றால் அவர்களுக்கு இளமையிலேயே நீதி நூல்களை எல்லாம் கற்பித்ததுதான் காரணம். ஆனால் தற்காலத்திலே பார்த்தால் பிள்ளைகள் பெற்றோர்களை புறந்தள்ளி விடுகின்றார்கள். பார்ப்பதற்கு மிக கொடுமையாக இருக்கிறது. உலகத்திலே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் தெரிகின்றது. இவையெல்லாம் எங்கே மானுடம் சிதைந்து வருகிறதோ என்று நமக்கு எண்ணத் தோன்றுகிறது. சிறுபிள்ளையிலேயே ஆசார கோவிலே ஒரு பாடலை சொல்லிக் கொடுப்பார்கள். காலையில் எழுந்த உடனே நல்ல நீதியை நினைக்க வேண்டும், நல்லதையே நினைக்கணும், நல்ல உயர்ந்த பொருளை பற்றியே சிந்திக்கணும். சிந்தித்த பிறகு அன்று காலை பொழுதிலேயே தாய் தந்தையரை வணங்கி நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்று ஆசார கோவையிலே ஒரு பாடல் அழகாக சொல்லும். வைகரையாமும் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. தமிழகத்திலே சொல்லுவார்கள், மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த குருவையும் தெய்வத்தையும் தேடுவதற்கு முன்னால் நமக்கு கண்கண்ட தெய்வங்களாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இறைவனிடத்திலே வேண்டுகின்ற பொழுதே தன்னை பிள்ளையாகவே நினைத்து அடியார்கள் எல்லாம் வேண்டுவார்கள். ராமலிங்க அடிகள் அப்படிதான் சொன்னார், தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயின் உடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கன.

0: பேசியன் தந்தையும் தாயும் பொடித்திருமேனியம்பலத்தாடும் புனித நீயாதலால் எம்மை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பாம் இனியாற்றேன் என்று இறைவனை கூட அம்மையப்பனாக அடியார்கள் எல்லாம் பாவித்து பாடியிருக்கிறார்கள். ஆகவே வளர்கின்ற காலத்தில் ஒரு பிள்ளைக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர்கள். அவர்கள் முதுமையடைந்த காலத்தில் ஆலம் விழுதுகளெல்லாம் ஆல மரத்தை எப்படி தாங்குகின்றதோ அதுபோல பிள்ளைகளாகிய நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எந்த களைப்பும் அவர்களுக்கு ஏற்படாதவாறு பெற்றோர்களை நாம் தாங்கி பிடிக்க வேண்டும். அதுவே நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: நேரம் 6:15 நிமிடம். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 குரல் முதம் கேட்கலாம்.

0: தம்மை விட வலிமை மிகுந்தவர்கள் மீது பகை கொண்டு எதிர்க்க கூடாது. தம்மிலும் வலிமை குறைந்தவர்கள் மீது விரும்பி பகை கொள்ள வேண்டும். குறள் எண் 861 அதிகாரம் பகை மாட்சி.
1: வலியார்குமாரேற்றல் ஓம்புக ஓம்பாமெலியார் மேல் மேகப்பகை.
0: தம்மை விட வலிமை மிகுந்தவர்கள் மீது பகை கொண்டு எதிர்க்க கூடாது. தம்மிலும் வலிமை குறைந்தவர்கள் மீது விரும்பி பகை கொள்ள வேண்டும். குறள் எண் 861 அதிகாரம் பகை மாட்சி.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 6:16. நிகழ்ச்சி நிரல் காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 9:30 தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் தொடர்ந்து வசந்த அழைப்பு நேரலை. 10:02 வசந்தன்கோ வழங்கும் சொல்லாடல் திருக்குறள் நேரலை. 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் பெரும் செல்லவில்லை லட்சுமிபாய் ராமசுவாமி அவர்கள் வழங்கும் நேர்முகம். 10:45 திரைசை. 11:02 ஏக்சூர் குமரி பண்பலையுடன் கடித வழி நேர் விருப்ப பாடல்கள். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மரம்தனையும் மதுரமழை தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடரில் தன்னுடல் தாக்கு நோய் குறித்த தகவல்களை தருகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் சிநேகிதிய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நம் பங்கு நிரலை. 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 2:15 தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் தொடர்ந்து திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம் பொதறிவு பாசறை நிரலை. மாலை 4:02 வானிலை தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் தொடர்ந்து முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 3-in-1. 6:20 மெல்லிசை. 6:40 திரை இசை. இரவு 7:00 இனி இசை நேரம். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சிவகுமார் அவர்கள். 7:25 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். கிசான் வாணி உழவருக்கு ஒரு சிந்தனை வாழ வைக்கும் வாழை ரகங்கள் நேரலையில் பங்கேற்கிறார் அழகப்பபுரம் ஏ ஜேம்ஸ் வாட் அவர்கள். அமுதசுரவி பிரதம மந்திரியின் பயிர்காப்பீட்டு திட்டம் உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள்.

எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம் பூச்சிகள், 8:30, 9:15 திரைசை, 10:05 நிலா முற்றம் திரைப்பட பாடல்கள் நேரலை, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரைசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரைசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆரம்பமாவது பக்தி மாலை. முதல் பாடல் கே. வீரமணி பாடியது.

ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர் கே ஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நிரலை. நேரம் 6:31. பக்தி மாலையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் பி. சுஷீலா பாடியது.

நிறைவு பெற்றது பக்தி மாலை. நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி உங்கள் குரல் நமது வானொலி. பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தன்னுடல் தாக்கு நோய் குறித்த தகவல்களை தருகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவதென இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, இந்தோ பசிபிக் கொள்கை ஆகிய

0: வற்றில் மியான்மர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மியான்மர் அதிபருடன் தாம் ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை அவர் தேர்ந்தெடுத்திருப்பது இந்தியாவுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். புத்தகயாவில் பகவான் புத்தரின் ஆசியுடன் அவர் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே அனைத்து அம்சங்களையும் தாங்கள் ஆய்வு செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லி வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அவர் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர நீதியரசர் திரு கே என் பாஷா குழு அளித்துள்ள அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு வன்னியரசு குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இல்லத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு விஸ்வநாதனுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர் துணைவேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். விருதுநகரில் அரசு கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பருத்தி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு தொழில்துறையினர் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பருத்தி பற்றாக்குறை தவிர்க்கப்படும் என்றும் விலை குறையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம், விவசாயத்துறை அமைச்சர், ஜவுளித்துறை அமைச்சர், வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரையை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும், ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: தமிழகத்தின் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான்

0: பூட்டான் எச்சரித்துள்ளது. இந்தியா லாவோஸ் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக லாவோஸ் துணை பிரதமர் திரு தோங் சவான் போம் விஹானே புதுதில்லி வந்தடைந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டுமென்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும் மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல் குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மகா கருட சேவை பிரம்மோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி புனித அந்தோணியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல் நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி சினேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென் ரஷ்யாவின் கிரில் ஃபிலரெட்டோ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்கிலும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 6:55, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். இன்று பராபவ வருடம், வைகாசி மாதம் 19ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். எதிர்பார்க்கப்படும் வானிலை: எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். நெல் மற்றும் தோட்டப் பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம்.

0: காற்றின் வேகம் மணிக்கு 8 முதல் 12 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றளிக்கவும். ரப்பரில் பால் வெட்டும் பருவத்தில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். மிளகு வளரும் கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிடவும். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். ஜாதிக்காய், கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் 2025 வெளியிடப்பட்ட தக்காளி கோ 4 ரகத்தின் சிறப்பம்சங்கள். இது ஒரு பகுதி படரும் தன்மை கொண்ட செடியாகும். இதன் பயிர்காலம் 160 முதல் 165 நாட்கள் ஆகும். ஆடிப்பட்டம் மற்றும் தைப்பட்டம் ஆகிய காலங்களில் பயிரிட மிகவும் உகந்தது. தட்டையான உருண்டை வடிவம் மற்றும் காயின் மேல் பகுதியில் லேசான வரம்புகளுடன் பச்சை நிற தோல் போன்ற அமைப்பு இருக்கும். நன்கு பழுத்தவுடன் பழங்கள் கவர்ச்சியான அடர் சிவப்பு நிறமாக மாறும். ஒரு கொத்தில் சுமார் 5 முதல் 6 பழங்கள் வரை காய்க்கும் மகசூல் திறன் கொண்டது. ஒரு ஹெக்டேருக்கு சுமார் 39.24 டன் முதல் 92.3 டன் வரை உயர் மகசூல் தரக்கூடியது. பெரிய குளம் 1 என்பது ஒப்பீட்டுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு பழைய நிலையான தக்காளி ரகமாகும். கோ 4 ரகமானது பழைய PKM1 செடிகளை விட ஹெக்டேருக்கு கிட்டத்தட்ட 47.57% கூடுதல் மகசூலை தருகிறது. முறையான பராமரிப்பில் ஒரு தனி செடியிலிருந்து 2.5 கிலோ முதல் 2.9 கிலோ வரை பழங்கள் அறுவடை செய்யலாம். ஐந்து மாத கால பகுதியில் 20 முதல் 22 முறை வரை பழங்களை அறுவடை செய்ய முடியும். இப்பழங்கள் எளிதில் அழுகாத தன்மை கொண்டதால் நீண்ட தூர போக்குவரத்திற்கும் சந்தைப்படுத்துவதற்கும் மிகவும் ஏற்றது. தக்காளி இலைச்சுருள் வைரஸ் நோய்க்கு எதிரான நல்ல நோய் எதிர்ப்பு திறனை கொண்டது. தக்காளி இலைச்சுருட்டு வைரஸ் இது உலகளவில் தக்காளி பயிர்களை அளிக்கும் மிக மோசமான வைரஸ் நோய்களில் ஒன்றாகும். இது வெள்ளை ஈக்கள் மூலம் பரவுகிறது. வயலில் தாங்கி வளரும் திறன் என்பது மிகவும் விரும்பத்தக்க ஒரு பண்பாகும். அதாவது அதிக மகசூல் இழப்பு இல்லாமல் இயற்கையான விவசாய சூழலில் இந்த வைரஸை செடியால் தாங்கி வளர முடியும். இப்பழங்களில் அமிலத்தன்மை சற்று அதிகமாக இருப்பதால் சமையலுக்கு சிறந்த சுவையை தருகிறது. இதனால் சந்தையில் நுகர்வோர்களிடம் இதற்கு அதிக வரவேற்பு உள்ளது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: நேரம் 7 மணி.
2: வட்டார செய்திகள்.

வணக்கம். தலைப்புச் செய்திகள். குமரித்தந்தை மார்ஷல் நேசமணி அவர்களின் நினைவு தினத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கோதையாறு மற்றும் பட்டணங்கால் பாசனத்திற்கு பேச்சுப்பாறை அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. இனி விரிவான செய்திகள். குமரித்தந்தை மார்ஷல் நேசமணி அவர்களின் 58வது நினைவு தினத்தை ஒட்டி நேற்று நாகர்கோவில் வேப்பமூடு மார்ஷல் நேசமணி மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருடன் சென்று மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். 1895 ஆண்டில் பள்ளியாடியில் பிறந்து வழக்கறிஞராகி பொதுமக்களுக்காக மருத்துவ சிகிச்சை, மக்களின் தேவைகளுக்காக பல போராட்டங்கள் நடத்திய இவர் கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்துடன் இணைவதற்கு முழு முதல் காரணமாக அமைந்தவர். எனவேதான் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அன்னாரை குமரித்தந்தை என்று அன்போடு அழைக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் சிற்பியான குமரித்தந்தை மார்ஷல் நேசமணி அவர்கள் 1968 ஆண்டு ஜூன் முதல் நாளில் இயற்கை எய்தினார் என்றும்

0: தன்னலம் கருதாத தியாக செம்மலாம் அவரை நினைவு கூர்வோம் என்று இந்நிகழ்வில் பங்கேற்ற தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு மற்றும் பட்டணங்கால் பாசனத்திற்கு பேச்சுப்பாறை அணையிலிருந்து தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் தண்ணீர் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், பேச்சுப்பாறை அணையின் மொத்த கொள்ளளவான 48 அடியில் தற்போதைய நீர்மட்டம் 25.17 அடியாக உள்ள நிலையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கோதையாறு மற்றும் பட்டணங்கால் ஆயக்கட்டு விவசாய பெருமக்கள் நீரினை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூலை பெற வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் நாகர்கோவில், கன்னியாகுமரி, பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர்கள், பத்மநாபபுரம் சார் ஆட்சியர், வேளாண்மை இணை இயக்குநர், துணை இயக்குநர்கள் உள்ளிட்ட பல அரசு அலுவலர்களும் விவசாயிகள் பலரும் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் நேற்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கோரி 338 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காண துறை சார்ந்த அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
1: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
7: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ், ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 மணிக்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நிரலை

0: நேரம் 7:05. இனி கேட்கலாம்.
1: என்ன என்ன சிவசேன, இவ்வளவு சத்தம் கூப்பிடுறேன் யான்னு கேக்காம குனிஞ்சு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஏ தம்பி, என்னப்பா உனக்கு வேற வேலையே கிடையாதா? தினசரி வீட்டு பக்கம் வந்து ஏதாவது தொந்தரவு கொடுக்க மாதிரி நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் பாரு. சுழவுல அந்த அரிசி எடுத்து வந்திருக்கா, இல்ல ஏதாவது கல்லு கில்லு கிடக்க அதை புறக்கி எடுங்க அப்படின்னு சொல்லிருக்கா.
1: ஏனே இதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய வேலையாண்ணே, உங்க தகுதிக்கு இதெல்லாம் செய்யலாமண்ணே. இது வீட்டுல உள்ள பெண்மணிகள் செய்யக்கூடிய வேலையை போய் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு?
2: அந்த வார்த்தை எல்லாம் வெளியப்பா, பேச்சு வழக்குல சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? வெளிய புலி, வீட்டுல எலி. அந்த வார்த்தைக்கு அண்ணன் உட்படாட்டாலும் கூட வீட்டுல செய்யக்கூடிய வேலையை செய்ய வேண்டியதானப்பா. இதெல்லாம் நம்ம பொறுப்படுத்தி செய்யக்கூடிய வேலை தானே, அவளுக்கு ஒத்தாசை யாரு பண்ண போறா?
1: ஏனே ரொம்ப பெருந்தன்மையா இருக்குன்னு தம்பி எதுக்கு வந்தேன்னு கேட்கவே இல்லையாண்ணே. நீங்க
2: தம்பி, நீ எதுக்கு வந்திருப்ப? ஏதாவது சந்தேகம் இருக்கும்.
1: இந்த மத்திய அரசு வந்து பசுமை எரிசக்தி சார் திட்டங்கள் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காமே, அது என்னன்னு?
2: ஏ தம்பி, அற்புதமான திட்டத்தை பத்தி எல்லாம் கேட்க உனக்கு அந்த அளவுல ஞானோதயம் உதிக்க வாய்ப்பு இல்லையே. எப்படியாக்கு இந்த தகவல் உனக்கு கிடைச்சது?
1: நேத்துக்கு டீ குடிக்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தேன்.
2: சரி,
1: அப்ப குமார் வந்து அந்த ராஜேஷ் கிட்ட சொல்லிட்டு இருந்தான், இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கு, மின்சார செலவுல மிச்சமாகும், மத்திய அரசாங்கம் ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்.
2: உனக்கு செவியில விழுந்த தகவலை அப்படியே கிரகிச்சு இங்க வந்து தெளிவு பெற்றுட்டு போலாம் அப்படின்னு வந்தியாப்பா?
1: ஒன்னும் புரியலண்ணே, தலையும் புரியல வாலும் புரியல. அதுதான் அண்ணன்ட்ட போய் கேட்போம். இந்த பசுமை எரிசக்தி சார் திட்டம் அப்படின்னு மட்டும் எனக்கு காதல.

0: சரிப்பா சரிப்பா அண்ணன் சொல்றேன். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் அப்படின்னு ஒரு அமைச்சகம் இருக்கு. 2030 500 GW புதைப்படிவமற்ற மின்சார உற்பத்தி திறனை இலக்கா கொண்டு செயல்படுறாங்கப்பா.
1: இனே பரவாயில்லையே,
0: புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி திறனில் உலக அளவுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு தெரியுமா?
1: ஏனே இதெல்லாம் என்கிட்ட போய் கேக்குறீங்களே, கேள்வி நான் இல்லனே உங்ககிட்ட கேட்கணும். என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. நேசிக்கிறோம்,
0: இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கு.
1: ஏனே இதுலனே மூடு இல்லாம தலைப்பும் இல்லாம பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து கேட்டா என்கிட்ட கேக்காரு.
0: ஏ தம்பி, ஓம் பேச்சு இப்படிதாங்கிறது அண்ணனுக்கு தெரியும். அதனால தம்பி என்ன வார்த்தையை உதிர்த்தாலும் கூட இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவேன். நீ அன்பானவன் தான், அதெல்லாம் எனக்கு தெரியும்பா. புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி திறன்ல உலக அளவுல 4வது இடம்.
1: ஏ அப்பா, இவ்வளவு நாடுகள் இருக்கு, அதுல இந்தியாவுக்கு 4வது இடமானே?
0: காற்றாலை மின் உற்பத்தி திறன்ல.
1: ஏனே இந்த ஆறாமலை பக்கம் வீசிட்டு கிடக்க, அது என்ன சொல்றீங்க?
0: அதுல 4வது இடம். அப்ப இந்திய அளவுல என்ன அளவுல காற்றாலை மின் உற்பத்தி இருக்குன்னு பாத்துக்கோ.
1: வேற என்னன்ன?
0: சூரிய சக்தி திறன்ல 5வது இடம்.
1: ஏனே நீங்க சொல்றபடி பார்த்தா மின் உற்பத்தி கொட்டி கிடக்குற மாதிரிலானே இருக்கு.
0: ஆமாப்பா ஆமாப்பா, எல்லாம் இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம எண்ணத்துக்கு கடினமான பணியில ஈடுபாடு காட்டணும். அதனாலதான் மத்திய அரசு வந்து மக்களை ஊக்கப்படுத்தி இந்த மாதிரியான மின் உற்பத்தியில ஆர்வத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க.
1: ஏனே அப்ப ராஜேஷ் கடன் சொன்னது உண்மைதான் போல இருக்க, அப்படின்னா நமக்கு மின் கட்டணம் கூட குறைய வாய்ப்பு இருக்கு போல இருக்கு.
0: குறைய வாய்ப்பு இருக்குப்பா, வரும் நாட்கள்ல வந்து ரொம்ப குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஏனே நீங்க சொல்லபடி பார்த்தா நமக்கு அதிகமா மின் உற்பத்தி கிடைச்சுன்னா வேற வெளிநாடுகளுக்கு கூட விற்பனை பண்ணி வருமானத்தை பெருக்கலாம் போல இருக்க.
0: ஆமாப்பா ஆமாப்பா, ஒரு நாடு தன்னிறைவு பெறுது அப்படின்னு சொன்னா உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய தன்மை வருமா வராதா?
1: கண்டிப்பா வரும்னே. ஏனே என்னன்னே டீயே ஆற வச்சிருக்கீங்க.
0: ஏ தம்பி பாத்தியா, பேச்சு பேச்சா இருந்தாலும் தம்பிக்கு அனல் பறக்க டீ வேணுங்கறத மறைமமா சொல்றியப்பா. என்ன டீயை கொண்டு வச்சிருக்க? இங்க வந்து பாரு அந்த கப்புல என்னெல்லாம் விழுந்திருக்குன்னு.
1: ஏனே மதனி பின்பக்கம் இருப்பாங்கன்னு நினைக்கிறானே, அல்லது ஏன் சத்தத்தை கேட்டா இதுக்கு முன்னாடி டீ கொண்டு வந்திருப்பாங்க. ஏனே நான் போய் ஒண்ணு பாத்துட்டு வந்துருட்டுமானே?
0: ஏ தம்பி, அப்ப நீ டீ குடிக்கலதான் ஆர்வமா இருக்கே தவிர தகவல் சேகரிப்புல இல்ல.
1: ஏனே பொதுவா உங்க வீட்டுக்கு வந்தா டீ ரொம்ப நல்லா இருக்கும்னே.
2: முற்றுகின்றேன்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. நேரம் 7:10.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
2: காதில் கேட்கின்றதா
1: இன்றைய காலை பொழுதை இனிதாக்க நம்ம கூட ஒரு குட்டி சுட்டி இணையறாங்க. அது யாருன்னு சந்திக்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
3: அல்ரிகஜி.
1: எந்த ஊர்ல இருந்து வரீங்க பிள்ளை?
3: கொத்திக்கோடு.
1: கொத்திக்கோடு, அது எங்க இருக்கு?
3: பெருஞ்சிலம் பக்கத்துல.
1: எப்படி இருக்கும் உங்க ஊரு?
3: குளம் இருக்கும், ஆறு இருக்கும், மலை இருக்கும், அழகா இருக்கும்.
1: அப்போ நீங்க குளத்துக்கெல்லாம் போய் குளிப்பீங்களா, ஆத்துக்கெல்லாம் போய் குளிப்பீங்களா?
3: ஆமா.
1: சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு எங்களுக்காக சொல்றீங்களா?
3: தங்கன் தாத்தா இருக்காங்க, சோபியா பாட்டி இருக்காங்க, எங்க அம்மா பேர் ஆன்சி, என் அப்பா பேர் அஜி, தம்பி இருக்கான், அவன் பேர் அக்சல், என் மாமா பேர் ஆனந்த், என்னோட பெரிய மாமாவோட பேர் ஆண்டோ.
1: இப்போ எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கிறீங்க, ஜாலியா இருக்குமா?
3: ஆமா.
1: தம்பியை நீங்க நல்லா பாத்துப்பீங்களா? எப்படி பாத்துப்பீங்க?
3: அவன் வெளிய போனா அவன் கூட இருப்பேன்.
1: தம்பி கூட விளையாடுவீங்களா? தம்பிக்கு எத்தனை வயசாச்சுமா?
3: 2 வயசு.
1: தம்பிக்கு 2 வயசு. பிள்ளைக்கு எத்தனை வயசு? 7 வயசு. அப்போ இனி செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக போறீங்களா? ஸ்கூல்ல என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க?
3: நம்ம எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணணும்னு சொல்லி தந்திருக்காங்க.
1: சூப்பர். பிள்ளை இருக்கிற இடத்த சுத்தமா வச்சிருப்பீங்களா? பிள்ளைங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
3: கதை.
1: சூப்பர். என்ன கதை சொல்ல போறீங்க?
3: சிங்கமும் முயலும்.
1: சொல்லுங்க, நாங்க கேக்குறோம்.
3: ஒரு காட்டுல ஒரு பெரிய சிங்கம் இருந்துதான். அந்த சிங்கம் எல்லாரையும் வேட்டையாடிட்டே இருந்ததுதான். அப்போ

0: ஒரு முயல் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு கிணத்துக்குள்ள பார்த்துச்சான். அப்போ அதில் பார்க்கும்போது அதோட முகம் அதிலேயே தெரிஞ்சுதான். அப்போ அந்த முயலுக்கு ஒரு ஐடியா வந்து அப்போ அது சிங்கராஜா கிட்ட போய் சொல்லிச்சான், உங்களை மாதிரி இன்னொரு சிங்கம் எல்லாரையும் வேட்டையாடிட்டு இருக்கேன். அப்போ அது கேட்ட சிங்கம் அந்த முயல் கூடயே போய் அதே இடத்துல போய், சிங்கராஜா சிங்கராஜா இந்த கிணத்துக்குள்ளதான் அந்த சிங்கம் இருக்குன்னு சொல்லிச்சான். அப்போ அந்த சிங்கம் பார்க்கும்போது இன்னொரு டைரக்ஷன் தெரிஞ்சுதான். அப்போ அந்த சிங்கம் இன்னொரு சிங்கம் உள்ளே இருக்குன்னு நினச்சி உள்ள விழுந்தடிச்சான்.
1: அழகான ஒரு கதை சொன்னீங்க. இந்த கதையை உங்களுக்கு யார் சொல்லி தந்தாங்க?
0: அம்மா.
1: உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கவா? ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள் இருக்கு?
0: ஏழு.
1: ஏழு நாட்கள், சரி சூப்பர். அதுல எத்தனை நாள் ஸ்கூல் போவீங்க?
0: அஞ்சு நாள்.
1: மீதி ரெண்டு நாள் அப்ப என்ன பண்ணுவீங்க?
0: லீவ், விளையாடுவோம், படிப்போம், கோயிலுக்கு போவோம், பைபிள் படிப்போம், பிரேயர் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவோம், சுத்தி பார்க்க போவோம்.
1: விளையாட்டு டூர் எல்லாம் போயிருக்கீங்களா? அங்க போனதுலயே உங்களுக்கு பிடிச்ச இடம் எதுன்னு சொல்லலாமா?
0: கன்னியாகுமரி பீச்.
1: திருவள்ளுவர் சிலை எல்லாம் பாத்துருக்கீங்களா? இப்ப எங்களுக்காக ஒரு திருக்குறள் சொல்லி தரீங்களா?
0: நான் சொல்லி தரேன்,
1: சொல்லுங்க.
0: திறன் அல்ல நண்பரை செய்யணும் நோனுங்கு, அதை நல்ல செய்யாமை நன்று.
1: சரி ஓகே. உங்க தாத்தா பாட்டி எல்லாம் உங்களுக்கு கதையெல்லாம் சொல்லி தருவாங்களா? உங்களை பாத்துக்கிடுவாங்களா? அன்பா இருப்பாங்களா? ஓகே. உங்களுக்கு சம்மர் எப்படி போச்சு?
0: சூப்பரா போச்சு.
1: சூப்பரா போச்சா? சம்மர்ல என்னெல்லாம் பண்ணீங்க?
0: வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவோம், அடுத்து பீச்சுக்கு போய் விளையாடணும்.
1: பிள்ளைக்கு டிராவல் பண்றது பிடிக்குமா?
0: பிடிக்கும்.
1: ரொம்ப தூரமா எங்க டிராவல் பண்ணிருக்கீங்க?
0: கத்தார்.
1: கத்தாருக்கு டிராவல் பண்ணிருக்கீங்களா? எதுக்காக?
0: அப்பாவை பார்க்க போவதுக்காக.
1: அப்பானா அவ்வளவு பிடிக்குமா?
0: பிடிக்கும்.
1: ஓகே. உங்களுக்கு அப்பா ரொம்ப பிடிக்குமா? அம்மா ரொம்ப பிடிக்குமா?
0: அப்பா பிடிக்கும்.
1: ஓகேம்மா, இன்றைக்கு நிகழ்ச்சியில வந்து அழகா பேசுனீங்க, எங்களுக்காக திருக்குறள் சொன்னீங்க, கதை சொன்னீங்க, எங்களுக்கு நல்ல பழக்கம் எல்லாம் சொல்லி தந்தீங்க. நீங்க பெரிய பையனாகி என்ன பண்ண போறீங்க?
0: போலீஸ் ஆகணும்.
1: போலீஸ் ஆபீசர் கிட்ட நாங்க இன்டர்வியூ பண்ணலாம், அப்படிதானே?
0: ஆமா.
1: நிகழ்ச்சியில கலந்துகிட்டு எங்க காலை பொழுதை இனிதாக்கியதற்கு நன்றி.
0: தேங்க்யூ.
1: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பாய் பாய்.
2: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நம் பங்கு. நேரலையில் பெண்கள் பங்கேற்று பேசலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங்குடன் உரையாடியபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் 100ஆண்டுகால கலாச்சார நாகரிக உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பரஸ்பரம் புரிந்துணர்வு மற்றும் நட்புறவு என்ற வலுவான அடித்தளத்தில் அமைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசியாவிற்கான

0: இந்தியாவின் நுழைவாயிலாக மியான்மர் திகழ்கிறது என்று அவர் கூறினார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுள்ள திரு யூ மின் ஆங்கிற்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்தார். மியான்மர் அரசுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஆதரவு அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மருந்து உற்பத்தி, இயந்திரங்கள், வேளாண் பொருட்கள் போன்ற துறைகளில் இந்தியா மியான்மர் இடையேயான வர்த்தக உறவு விரிவடைந்துள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதேந்திரா மாஞ்சியை சந்தித்து பேசினர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து விவாதிக்கப்பட்டது. நிதி அணுகலை மேம்படுத்துதல், நிறுவனங்களை முறைப்படுத்துவதை ஊக்குவித்தல், டிஜிட்டல் மயமாக்கலை விரைவுபடுத்துதல், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மேம்பாட்டில் தொழில் முனைவை வலுப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை குறித்தும் திரு ஜிதேந்திரா மாஞ்சியுடன் தென்னாப்பிரிக்க பிரதிநிதிகள் விவாதித்தனர். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 1.3% அதிகம் என்றும் அது கூறியுள்ளது. இரும்பு தாது, எஃகு, உரங்கள் ஆகிய சரக்குகள் அதிக அளவில் கையாளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே கடந்த மாதம் 61 கோடி பேர் ரயில்களில் பயணம் செய்துள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 59 கோடி பேர் பயணம் செய்ததாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மேர்லஸ் புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், பிராந்திய மேம்பாடு, இந்தோ பசிபிக் மற்றும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய துணை பிரதமருடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் உத்தரப்பிரதேச பாலங்கள் கட்டுமான வாரியத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இக்குழுக்கள் 6 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ள 3 பேர் கொண்ட குழு இச்சம்பவம் தொடர்பாக நிர்வாக, தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை அம்சங்களை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச பால கட்டுமான வாரியம் அமைத்துள்ள 3 பேர் கொண்ட மற்றொரு குழு இடிந்து விழுந்த பாலத்தின் கட்டுமான தரம், வடிவமைப்பு, கட்டுமான பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணைய தலைவர் திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மதிப்பு 73,890 கோடி ரூபாய் என்றும், இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவில் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் தொடர்ந்து அதிக அளவில் இந்தியாவிலிருந்து கடல் உணவுகளை இறக்குமதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் இறால் ஏற்றுமதியின் மூலம் மட்டும் அதிகபட்சமாக 49,000 கோடி ரூபாய்க்கும் மேலான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக திரு ஜவஹர் கூறினார். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், எந்தவித இடையூறுமின்றி புதுச்சேரியில் அது விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே நுகர்வோர் பற்றாக்குறை தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.

0: அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லியில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான கூட்டு தேடுதல் நடவடிக்கை நேற்று 10வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. இதர பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து ராணுவம் இந்த கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அவர்களுடைய மறைவிடங்களை கண்டறியவும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பதற்றமான எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எல்லைக்கோட்டுப் பகுதியில் உயர் ராணுவ தளபதி ஒருவர் அங்குள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்துள்ளார். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அரகாட்சி, லெபனான் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதை மீறுவது அனைத்து ஒப்பந்தத்தையும் மீறுவதாகும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஆதரவு ஹெஸ்புல்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக பெய்ரூட்டில் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறியிருந்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டரோட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென் ரஷ்யாவின் கிரில் ஃபிலரோட்டோவ் இணையை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்குகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் ஜப்பானின் யூஷி தனாகாவையும் மற்றொரு இந்திய வீரர் ரக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபர்கானையும் எதிர்கொள்கின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் பி சிந்து தாய்லாந்தின் பூசானனையும் மற்றொரு இந்திய வீராங்கனை மால்விகா பன்சோ தாய்லாந்தின் சோச்சு வாங்கையும் எதிர்கொள்கின்றனர். ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரீஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 7:26, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
5: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
6: போன் 7358737358.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்வரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

பாலக்குன்று பாலவிளை அருள்மிகு ஸ்ரீ பத்ரேஸ்வரி அம்மன் ஒற்றைக்கால் மண்டப சிவன் இசக்கி அம்மன் திருக்கோவிலில் இன்று 8 கொடை விழா. காலை 8:30 லக்ஷ்மி ஹோமம், 9 சிறப்பு பூஜை, மதியம் 12 உச்ச பூஜையும் தீபாராதனையும், மாலை 6 சந்தியா தீபாராதனை, இரவு 7 சிறப்பு பூஜை, 7:30 புஷ்ப வாகனத்தில் அம்மன் பவனி வருதல், இரவு 8 பொங்கல் வழிபாடு. கருங்கல் கூணாலுமூடு ஸ்ரீகண்டன் சாஸ்தா பத்ரகாளி இசக்கியம்மன் திருக்கோவிலில் திருவிழாவில் இன்று காலை 10 பொங்கல் வழிபாடு, நண்பகல் 12 வலிய படுக்கையும் அலங்கார தீபாராதனையும், இரவு 7 பத்ரகாளி அம்மனுக்கு குங்கும அபிஷேகம், 7:30 பத்ரகாளி அம்மனுக்கு புஷ்பாபிஷேகம், இரவு 8 தீபாராதனை. மேலசங்கரன்குழி அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, இரவு 7 பஜனை. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் கலந்தாய்வு மூலம் நடைபெறும் 2026 மாணவர்கள் சேர்க்கைக்கு www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யலாம். விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம் 3 தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேருவதற்கு வயது வரம்பு ஆண்களுக்கு 14 முதல் 40 வயது வரை ஆகும். பெண்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ஐடிஐயில் பல்வேறு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8 தேர்ச்சி, 10 தேர்ச்சி மற்றும் 11 12 டிப்ளமோ டிகிரி தேர்ச்சி அல்லது தோல்வி மற்றும் இடைநின்றோர் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கோணம் நாகர்கோவிலில் தொழில் 4.0 திட்டத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்ப புதிய தொழிற்பிரிவுகள் அட்வான்ஸ்டு சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுபேக்சரிங் மற்றும் மெக்கானிக் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகிய 3 தொழிற்பிரிவுகள் துவங்கப்பட்டுள்ளன. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மாதம் ₹750, பேருந்து கட்டண சலுகை, மிதிவண்டி, பாடப்புத்தகங்கள் மற்றும் வரைபட கருவிகள், 2 செட் சீருடைகள் மற்றும் 1 செட் காலணிகள் போன்ற சலுகைகள் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. சேர்க்கை தொடர்பான விவரங்களுக்கு அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கோணம் நாகர்கோவிலில் முதல்வரை நேரில் அணுகவும். தொலைபேசி எண்கள் 04652-2614-63, 9499-05-5806. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 7:30. இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் வணக்கம். வாரும் மந்திரியாரே, இப்படி அமரும் உம்மைதான் தேடிக்கொண்டிருந்தேன்.
0: தேடிக்கொண்டிருந்தாரா? அப்படி என்றால் என் மீது ஏதோ கோபத்தில் இருக்கிறார் போல இருக்கிறது. ஏதாவது புகாராக இருக்குமோ?
1: மந்திரியாரே, என்ன சிந்தனை?
0: அது ஒன்றுமில்லை மன்னா.
1: சரி, நம் கூட்டை சுவர்களில் ஏன் ஆங்காங்கே சிறிய செங்கல் வடிவ துளைகள் உள்ளன?
0: மன்னா, அவை வெறும் துளைகள் அல்ல, ஸ்விட் பிரிக்ஸ். அதாவது பறவைகளை காக்க ஸ்காட்லாந்து கொண்டு வந்த புதிய விதியை நாம் தற்போது நமது அரண்மனையில் பின்பற்றி இருக்கிறோம்.
1: ஸ்காட்லாந்தா? ஒருவேளை ஸ்காட்லாந்து எலிகள் குடிபெயர சிறிய அரண்மனை கட்டுகிறோமோ?
0: அம்மன்னரின் சிந்தனையே வித்தியாசமானதுதான். இல்லை மன்னா, அவை சுவர்களுக்குள் வைக்கப்படும் வெற்று செங்கற்கள், உழவாரன் எனப்படும் ஸ்விட் பேர்ட்ஸ். இந்த பறவைகள் பாதுகாப்பாக கூடு கட்ட இவை உதவி செய்யும்.
1: பறவைகளா? என் கோட்டை சுவரிலா? அவை எனக்கு எதிராக ஏதேனும் சதி திட்டம் தீட்டுமா?
0: மன்னா, இந்த பறவைகளா? இந்த மன்னருக்கு தான் உலக மகா வீரன் என்று நினைப்புத்தான் பிழைப்பை கெடுக்கிறது.
1: அங்கே என்ன முணுமுணுப்பு?
0: அது வந்து மன்னா, இந்த பறவைகள் தினமும் ஆயிரக்கணக்கான கொசுக்களை வேட்டையாடும். உங்களது அரசவையை பாது

0: உருவாக்கும் பறக்கும் கொசு ஒழிப்பு படை இது.
1: ஓ, கொசு ஒழிப்பு படையா? ஆனால் மற்ற பறவைகள் போல மரங்களில் கூடு கட்ட கூடாதா? ஒருவேளை கூடு கட்ட தெரியாதோ?
0: மன்னா, இந்த பறவைகள் விசித்திரமானவை மன்னா. அவை தங்கள் வாழ்நாளில் பெரும் பகுதியை பறப்பதிலேயே கழிக்குமாம். காற்றில் பறந்து கொண்டே சாப்பிடும், தூங்கும், ஜோடி சேரும்.
1: ஆச்சரியமாக இருக்கிறதே, பறந்து கொண்டே தூங்குவதா? நான் ஒரு முறை அரியணையில் தூங்கி நேராக சூப் கிண்ணத்தில் மேல் விழுந்தேன்.
0: ஆமாமாமா, மறக்க முடியுமா? விழுந்தது எனது சூப் கிண்ணத்தின் மேல் அல்லவா?
1: மந்திரியாரே,
0: சூப்பை சாப்பிட முடியவில்லை என்ற நினைப்பு தான் மன்னா. ஆனால் நாம் கட்டும் நவீன வீடுகளில் துளைகள் இல்லாததால் இந்த பறவைகள் முட்டையிட இடமில்லாமல் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனவாம்.
1: ஓஹோ, அதனால் தான் ஸ்காட்லாந்து இந்த செங்கற்களை கட்டாயமாக்கியதா?
0: ஆம் மன்னா, புதிய கட்டிடங்களில் இதை வைப்பதால் செலவே இல்லை. ஆனால் ஒரு பறவை இனமே பிழைத்துக் கொள்ளும் அல்லவா?
1: அற்புதம், அற்புதம் மந்திரியாரே. இனி நம் அரண்மனையில் கட்டப்படும் கட்டிடங்கள் அனைத்திலும் இந்த செங்கற்கள் வைக்கப்பட வேண்டும் என்று இப்போதே உத்தரவிடுகிறேன்.
0: மிகச்சிறந்த முடிவு மன்னா. அந்த பறவைகள் தங்களை போற்றி பாடும்.
2: போற்றி பாடடி பொன்னே.
1: நல்லது மந்திரியாரே, அப்படியே நீர் என்ன செய்கிறீர்? எனது படுக்கை அறையின் பக்கத்திலும் இந்த செங்கற்களை அடுக்கி வைத்து விடும். அந்த பறவை வந்து முட்டையிடட்டுமே. அதிகமாக முட்டை கிடைத்தால் எனக்கு பசிக்கும் போது முட்டைகளை எடுத்து ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம் அல்லவா?
0: என்ன ஆம்லேட்டா? அடச்சே, போயும் போயும் இந்த செய்தியை போய் இந்த மன்னரிடம் கூறினேனே. அந்த பறவை இனத்தை முதலில் இந்த மன்னரிடம் இருந்துதான் காப்பாற்ற வேண்டும்.
3: இன்றைய குறுஞ்செய்தி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நிரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
0: நேரம் 7:35. ஆரம்பமாவது தென்குமரி தென்னிலை. கேட்கவிருக்கும் முதல் பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கார்த்திக் பாடியது.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

7:42. நேர்களே, தென்குமரி தென்னிலையில இன்றைய பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, சமீபத்தில் வெடித்த டுகோனோ எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இதுதான் இன்னைக்கான பொது அறிவு கேள்வி. கேள்வி மீண்டும் ஒரு முறை, சமீபத்தில் வெடித்த டுகோனோ எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இதற்கான பதிலை யோசிச்சுட்டு இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திற்காக கோவிந்த் வசந்தா இசையில் பிரதீப் குமார் சக்தி ஸ்ரீகோபாலன் பாடியது.

0: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நாகர்கோவில் கிளை நடத்தும் சிறப்பு கடன் மேளா.
1: இடம் 143 கேப் ரோட், வேப்பமோடு ஜங்ஷன், நாகர்கோவில்.
0: நாள் June 1, 2026 முதல் June 30, 2026 வரை.
1: சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு அரசு மானியங்களுடன் கடனுதவி வழங்கி வருகிறது.
0: சிறப்பு கடன் விழா காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படுகிறது.
1: தொழில் முனைவோர் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
0: தொடர்பு எண்கள் 9445023462 மற்றும் 9445023468.
2: நேரிலே இன்று கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் வெடித்த டுகோனோ எரிமலை அமைந்துள்ள இடம் இந்தோனேஷியா. இது ஹல்மேஹரா தீவில் வட மாலுக்கு மாகாணத்தில் அமைந்துள்ளது. சுமார் 5000 மீட்டர் அளவில் கரும்புகையை வெளியேற்றியுள்ளது இந்த எரிமலை. இந்தோனேஷியாவின் எரிமலைகளில் அதிகம் செயல்படும் எரிமலையாக இந்த எரிமலை அமைந்துள்ளது. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. சமீபத்தில் வெடித்த டுகோனோ எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இதற்கான பதில் இந்தோனேஷியா.

0: நேரம் 7:46.
1: தேதியும் செய்தியும் இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி.
2: தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் பிறந்த தினம் இன்று.

0: இந்தியாவின் மிகச்சிறந்த திரைப்பட இசையமைப்பாளர்களுள் ஒருவரான இளையராஜா அவர்கள் 1943 ஆண்டு இதே நாளில் தேனி மாவட்டத்தில் பிறந்தார்.
1: ஞான தேசிகன் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் இசை ரசிகர்கள் அனைவராலும் கொண்டாடப்படும் இசைஞானி இளையராஜா வானார்.
0: 1976 ஆண்டு அன்னக்கிளி என்ற திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாகி இதுவரை 1000 மேற்பட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி போன்ற பல மொழி திரைப்படங்களுக்கும் இவர் இசையமைத்துள்ளார்.
1: தமிழக நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை மற்றும் மேற்கத்திய இசையில் புலமையும் முறையான பயிற்சியும் பெற்ற இவர் சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதினை 5 பெற்றுள்ளார்.
0: முதன் முதலாக தமிழ் சினிமாவில் ஸ்டீரியோ முறையில் பிரியா என்னும் திரைப்படத்திற்கு இவர் இசையமைத்தார்.
1: இந்திய அரசின் பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகளோடு சங்கீத நாடக அகாடமி விருது, கலைமாமணி விருது, கேரள அரசு விருதுகளோடு 3 பல்கலைக்கழகங்கள் வழங்கிய முனைவர் பட்டங்களையும் பெற்றுள்ளார்.
0: இந்திய திரைப்பட இயக்குநரும் தயாரிப்பாளருமான மணிரத்னம் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு இதே நாளில் பிறந்த மணிரத்னம் அவர்கள் இந்திய அளவில் அறியப்படும் தமிழ் திரைப்பட இயக்குநர்களுள் ஒருவராவார்.
0: இவருடைய படங்கள் அனைத்தும் சிறப்பான திரைக்கதைக்கும் நேர்த்தியான தொழில்நுட்பத்திற்கும் சுருக்கமான வசனங்களுக்கும் பெயர் பெற்றவையாகும்.
1: யாரிடமும் உதவி இயக்குநராக பணியாற்றாமல் நேரடியாக தனது முதல் திரைப்படத்தை இயக்கிய இவர் பின் நாட்களில் 6 தேசிய விருதுகள், 6 தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகள் மற்றும் 3 பாலிவுட் பிலிம்பேர் விருதுகள் உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார்.
0: மெட்ராஸ் டாக்கீஸ் எனும் தனது நிறுவனம் மூலம் பல திரைப்படங்களை இவர் தயாரித்தும் உள்ளார்.
1: மார்கோனி தனது முதல் வயர்லெஸ் கண்டுபிடிப்பிற்கான காப்புரிமைக்கான விண்ணப்பத்தை 1896 இதே நாளில் தாக்கல் செய்தார்.
0: 1924 இதே நாளில்தான் இந்திய குடியுரிமை சட்டம் அமெரிக்காவில் பிறந்த அனைத்து அமெரிக்க இந்தியர்களுக்கும் குடியுரிமை வழங்கியது.
1: 1966 இதே நாளில்தான் நாசாவின் சர்வேயர் 1 விண்கலம் நிலவில் இறங்கியது.
0: சந்திரனில் மெதுவாக தரையிறங்கிய முதல் அமெரிக்க விண்கலம் இதுவேயாகும்.
1: நாசாவின் அப்பல்லோ திட்டத்திற்கு முன்னோடியாக இது கருதப்படுகிறது.
0: 2014 இதே நாளில்தான் ஆந்திர பிரதேச மாநிலத்திலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டு தெலுங்கானா தனி மாநிலமாக செயல்பட துவங்கியது.
1: தமிழக கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: கவிக்கோ என்று சிறப்பாக குறிப்பிடப்படும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் புதுக்கவிதை துறையில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட கவிஞர்களுள் முதன்மையானவர் ஆவார்.
1: தமிழில் கவிதை குறியீடுகள் குறித்து ஆராய்ந்து முனைவர் பட்டம் பெற்ற இவர் தனது ஆலாபனை கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார்.
0: ஸ்லேடை வார்த்தைகளால் கேட்பவரை கவரும் வகையில் பேசக்கூடிய இவர் கவியரங்க கவிதைகளாலும் சிறப்பு பெற்றவர் ஆவார்.
1: பால் வீதி, மரணம் முற்றுப்புள்ளி அல்ல போன்றவை இவரது படைப்புகளுள் சிலவாகும்.
0: கலைமாமணி விருது, பாரதி தாசன் விருது, தமிழன்னை விருது, அக்ஷர விருது, கம்பகாவலர் விருது, கம்பர் விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள இவர் 2017 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
6: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
5: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
6: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
5: சேர்க்கை நடைபெறுகிறது.
7: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
8: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
7: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
8: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
9: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவை.

0: உங்களுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
2: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், IEEE,
1: ECE, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
2: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
1: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
2: 0465225390.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. தென்குமரி தென்னையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் டிராகன் திரைப்படத்திற்காக லியோன் ஜேம்ஸ் இசையில் சித் ஸ்ரீராம் சஞ்சனா கல்மஞ்சே பாடியது.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன்.

0: எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
2: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
3: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
2: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
3: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
2: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
3: உலகத்தரத்தில் லேப் வசதி,
2: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
3: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, மூட்டம்.
2: கால் 7904473872.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழ வைக்கும் வாழை ரகங்கள், அழகப்பபுரம் ஏ ஜேம்ஸ் பாட் அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுதசுரபி பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு, நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று காலை 9:30 தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள். பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தன்னுடல் தாக்கு நோய் குறித்த தகவல்களை தருகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி புனித அந்தோனியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல்நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். கடந்த மே மாதம் 145 மில்லியன்

0: டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: நேரம் 8:03. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. தொடரும் தென் குமரி தென்னிலையில் தெரிந்து கொள்ளலாம் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 80 ரூபாய், கத்தரிக்காய் சாதா ரகம் 55 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 25 ரூபாய், நாட்டு தக்காளி 40 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 60 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 180 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், இஞ்சி 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், வல்லாரி 30 ரூபாய், கேரட் 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 50 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 75 ரூபாய், பூசணி 65 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 88 ரூபாய், சவுச்சவ் 48 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய், பச்சை மாங்காய் 30 ரூபாய், பீட்ரூட் 68 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 140 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடிமையுடன் 45 ரூபாய், குடிமையில்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 64 ரூபாய், புதினா 68 ரூபாய், பால் சேம்பு 70 ரூபாய், வழுதலங்காய் 80 ரூபாய், கோவைக்காய் 40 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், காராமணி 35 ரூபாய், நூக்கல் 48 ரூபாய். பழங்கள் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 50 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய். அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் தெரிந்து கொள்ளலாம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். பேச்சுப்பாறை அணை 25.22 அடி, பெருஞ்சாணி அணை 35.05 அடி, சிற்றாறு 1 அணை 6.95 அடி, சிற்றாறு 2 அணை 7.05 அடி, பொய்கை அணை 15.90 அடி, மாம்பழத்துறையாறு அணை 17.88 அடி.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
8: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
9: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
11: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 மணிக்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 8:07. தென்குமரி தென்னிலையில் கேட்கவிருக்கும் பாடல் ஓகே கண்மணி திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஆரியன் தினேஷ், தர்ஷனா, சஷா திருப்பதி பாடிய பாடல்.

0: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
1: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
0: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
1: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
0: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
1: போன் 7358737358.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விற்ப நேரலை.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. கேட்கவிருக்கும் பாடல் சீதாராமம் திரைப்படத்திற்காக விஷால் சந்திரசேகர் இசையில், சாய் விக்னேஷ் பாடிய பாடல் மதன் கார்கி வரிகளில்.

0: Land. Visit to India is widely covered on the front pages of dailies. Myanmar vows its territory won't be used to threaten India during PM meet, headlines the Pioneer. Security tops India-Myanmar dialogue agenda, writes Hindustan Times. Monsoon misses first June onset date in Kerala and is now likely in 2 to 3 days, reports the Statesman. The Pioneer quotes a report that reveals Indian employees take fewer annual leaves than their peers in Asia-Pacific markets, with only 17.2% Indian workers using 100% of their leave. Dailies are paid tributes to Indian cinema's renowned playback singer Suman Kalyanpur, who died on Sunday. The silken voice of Hindi cinema that touched hearts falls silent, headlines a Hindu. And finally, the latest National Family Health Survey reveals that Indian women using the internet has doubled to 64% in 4 years. Among men, it increased from 51.2% to 80.5%, reports the Times of India. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. Myanmar President U Min Aung Hlaing says his country will not allow its territory to be used against India's security interests. India and US have finalized most elements of first phase of bilateral trade agreement, says Commerce and Industry Minister Piyush Goyal. Uttarakhand's UNESCO World Heritage Site, Valley of Flowers, opened to tourists. 22 rowers included in TOPS development group ahead of Asian Games 2026. And in hockey, India registered dominant 4-1 win over Korea in Men's Under-18 Asia Cup. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: நேரம் 8:30 நிமிடம். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம்.
5: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: சைபால்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
6: சைபால்.
9: சங்கீத வித்வான்களில் பல வகை உண்டு. சில குறிப்பிட்ட ராகங்களை பாடுறதில் அவங்களுக்கு பெருமை வர்றது உண்டு. ஆனால் ஒருத்தர் இருந்தார், அவரால் ஒரு ராகத்துக்கே பெருமை வந்தது. அந்த ராகத்தை அவர் வாசித்து கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ராகம்னா தோடி ராகம். சரி, அந்த வித்வான் யாருன்னா அவர் தான் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை. பேராசிரியர் கல்கி ஒரு சமயம் தம்முடைய பத்திரிகையில் எழுதினாராம். அதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்களேன். ஆகா, ஸ்ரீ ராஜரத்னம் பிள்ளையின் தோடி ஆலாபனையை முதன் முதலில் கேட்டபோது அவருடைய கற்பனையை விட்டு தள்ளுங்கள். நம்முடைய மனதில் என்னென்ன இன்பமயமான கற்பனைகள் எல்லாம் உதித்தன. குழந்தை தாயிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், அன்னை குழந்தையிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், ரதியும் மன்மதனும் பேசிக்கொண்ட காதல் மொழிகளை கேட்டோம், முருகன் சிவபெருமான் செவிகுளிர மொழிந்த உபதேசத்தை கேட்டோம், கலைமகள் கவிஞனுக்கு அருளிய ஆசி மொழிகளை கேட்டோம், நாரத முனிவருடைய தம்பூரா சுருதியை கேட்டோம், ராவணன் தன் எலும்பை ஒடித்து வீணையாக செய்து வாசித்த கானத்தை கேட்டோம், கானப்பறவைகளின் கலகல ஒலியை கேட்டோம், கோலக்குயில்களின் குரல் இனிமையை கேட்டோம். இப்படிலாம் வந்து பேராசிரியர் கல்கி விமர்சனம் எழுதியிருக்கிறார் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய வாசிப்பை கேட்டுட்டு. டி என் ராஜரத்னம் பிள்ளை வந்து இறந்து போனார். அப்போது கவிஞர் கண்ணதாசன் எழுதினார், செவியனில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியெல்லாம் ஓடி நின்பார் பொங்கிய தோடி, வேறிங்கு எவரிடம் போகும் ஐய, இனி அதை காப்பார் யாவர், அவிந்தனின் சடலத்தோடே அவிந்தது தோடிதானும் அப்படின்னு எழுதினாராம். அந்த அளவுக்கு அவருடைய தோடியை வந்து ரசித்தவர்கள் உண்டு. அதே மாதிரி தோடின்னா என்னன்னு தெரியாமலே அவரை ரசித்தவங்களும் அந்த காலத்தில் உண்டு. அதாவது ஒரு பெரிய சபையில் இவர் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறார்,

0: பாதியில் ஒரு பெரிய மனுஷன் உள்ளே வந்தார். அவர் உடம்புல பட்டு வேஷ்டி, ஜருகை, அங்கவஸ்திரம், வாயில் வெத்தலை, வாசனை புகையிலை, காதில் வைரக்கடுக்கன், கழுத்தில் தங்க சங்கிலி, கை விரல் பூரா மோதிரம், கையில் ஒரு வெள்ளி வெத்தலை புட்டி, உதவிக்கு ரெண்டு பேர் பக்கத்தில். இவ்வளவு பந்தாவோடு வர்றார் கச்சேரி கேட்குறதுக்கு. இப்படி வந்தவர் முதல் வரிசையில் வந்து உட்கார்ந்தார். வித்வான் வாசித்து முடித்ததும் இவர் அவரை பார்த்து, ஐயா, நீங்கள் தோடி வாசிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை கேட்குறதுக்காக தான் மெனக்கிட்டு வந்திருக்கிறேன், அதை வாசிங்களேன் அப்படின்னாராம் இந்த பெரியவர். ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இதுவரைக்கும் அவர் வாசிச்சுக்கிட்டு இருந்ததே அந்த தோடி ராகத்தை தான். அதை வாசித்து முடித்ததும் அதை வாசிங்களேன்னு இவர் கேட்குறார். அப்படின்னா இவரோட ஞானம் எப்படிப்பட்டது? இவ்வளவும் கேட்டுட்டு இப்படி கேட்குறாரே அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிறார் ராஜரத்னம் பிள்ளை. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? பக்கத்தில் ரொம்ப சாதுவாக சுருதி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டாராம். அவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு நம்மளை அடிக்கிறார் இவர், நம்மளை குத்துறாரு வித்வான்னு. அவர் அதிர்ச்சியால் இவர் நிமிந்து பார்த்துருக்கார். அப்போ ராஜரத்னம் பிள்ளை சொன்னாராம், ஏய்யா, ஐயா பெரிய மனுஷன், என்னுடைய பரம ரசிகர், தோடி ராகம் கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறார், வந்து முத வரிசையில் உட்காந்துருக்கார். நீ இந்த சமயம் பார்த்து தோடி ராகம் வாசிக்கிற நாதஸ்வரத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியே, இப்போ ஐயாவுக்காக அந்த ராகத்தை நான் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முதுகில் ஒரு அடி கொடுத்தாராம். அடி வாங்கினவருக்கே சிரிப்பு அடக்க முடியலையா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நிரலை. ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்நாடல் திருக்குறள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. நேரம் 8:36. ஆரம்பமாவது KK எக்ஸ்பிரஸ். கேட்கவிருக்கும் முதல் பாடல் ராவன் திரைப்படத்திற்காக விஷால் சேகர் இசையில் அக்கோன் ஹம்சிகா ஐயர் பாடியது.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

கேட்கவிருக்கும் பாடல் காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையில் ஆந்தனி தாசன் அனிருத் பாடியது.

0: நேரம் இப்போது 8:45.
1: ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்கலாம்.
2: வணக்கம் காய்ஸ், என் பேரு சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ்ல ஒன்று. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்லை, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸா இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமா நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது, சோசியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனா ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிளா இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமா ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியால அவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளவு லாங்குவேஜஸ்லயும் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க ஆல் இண்டியா ரேடியோல. அண்ட் பர்சனலி பேசணும்னா ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதுல பேசுற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டா, கிளியரா, மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓவராலா பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டைனர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆகினாலும் கண்டென்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்துல ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். சோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸா இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும், நம்ம பிரசன்டையும், நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும்.
3: தேங்க்யூ காய்ஸ். ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்கள் நினச்சி பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசில் கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலாக சொல்ல போனால், நான் சின்ன வயசில் இருந்தபோது காலையில் எழுந்த பிறகு நியூஸு, அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க காலத்தில் ரேடியோ இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னு. அதுலேயும் குறிப்பாக இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராம்

0: நடத்தியவர் தென்காச்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியா அவர் என்ன பேசுறாரு, என்ன கதை சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாம அவர் சிம்பிளா சொன்னாலும் அதுல ஒரு மாரலோட ஒரு லெசன் கத்துக்கிற மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்டா மட்டும் இல்லாம ஒரு கம்பானியனாவோ ஒரு டீச்சராகவோ நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். இன்னும் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இப்போ கூட ரேடியோ வச்சு தான் நியூஸும் டிசாஸ்டர் பற்றி, எலெக்ஷன் பற்றி, நாட்டு நடப்பை பற்றி இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமா தான் கற்றுக்குறாங்க. ஸோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலாக ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸு, கல்ச்சர்ஸ் அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்ல போனால் சோஷியல் மீடியா போட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் அப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
1: என் பேர் சிறுதீப். இப்போதான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு, வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு நம்ம ஸ்க்ராலிங்லேயே நம்ம லைஃபை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டைலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போதான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவாக ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ்வாணிலே மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னி வரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ், இந்த ஏர் இப்போ வரைக்குமே இன்னும் எஃப்எம் நியூஸ் எஃப்எம் சேனல்ஸாக கலக்கிட்டு இருக்கு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்ல. அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கறான்னு தெரியாம அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்ஒர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்ஒர்க்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு.
2: ஹாய், திஸ் இஸ் ஐஸ்வர்யா. ரேடியோ வந்து ஒன் ஆஃப் த லைக் ரொம்ப ட்ரஸ்டடான விஷயமா ரொம்ப இயராக இருக்கு. பிகாஸ் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புளுமே வந்து அது அவங்கவுங்க டே டு டே லைஃப்ல வந்து ஹியர் பண்ணிட்டே வராங்க. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதனால இருக்கு அப்படின்னா வந்து லைக் மெனி ரிமோட் பிளேசஸ், வில்லேஜஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து எல்லா சோஷியல் மீடியா ஆக்சஸுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற இடத்துல என்ன நடக்குது, லைக் வெதராக இருக்கலாம், இல்லைனா வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், இல்லை பாலிடிக்ஸாக இருக்கலாம், இதை பற்றி எல்லாமே வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து ரேடியோ அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்லேயே வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ரோலை ப்ளே பண்ணுது. அண்ட் ரேடியோவில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன, இந்த ரெயின்போ ரேடியோவில் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. லைக் வந்து ஸோ தட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாட் எவர் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்களோ எல்லாமே புரியும். டே டு டே லைஃப்ல லைக் ஒர்க் போறவங்களா இருக்கலாம், இல்லைனா வீட்டில் வந்து லெஷர் டைம்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல வந்து ரேடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் டெய்லியும் வந்து வேலைக்கு போகும்போது வந்து ரொம்ப டிராவல் பண்ணி போறவங்க அவங்க எல்லாமே கூட ரேடியோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் நியூஸ் கேட்கறதுக்கு, பாலிடிக்ஸ் கேட்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் இதெல்லாமே பத்தி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ரேடியோ வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ், எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே வந்து எதனா ஒரு வேலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ரேடியோல. லைக் வந்து மியூசிக் ஷோ இருக்கும், நியூஸ் அப்டேட் வந்து டைம் டு டைம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப இன்ட்ராக்டிவான ஷோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு அவங்களோட பத்தி இன்டர்வியூ எடுக்கும் போது நம்மளுக்கு அதுவுமே வந்து ரொம்ப கேட்கறதுக்கு வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கும்.
3: நான் கேரல். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பற்றி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. நான் ஒரு 2K kids தான். பட் என்ன தான் நான் 2K kids இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்தில் வந்து டிவி ஃபோன் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்ல, அப்போ அந்த டைமில் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையிலேருந்து நைட்டு எவ்வளோ நேரம் வரைக்கும்னாலும் நம்ம நான்ஸ்டாப்பாக வந்து ரேடியோவில் என்ன என்ன வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரேடியோ கூட இன்னும் நம்ம கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா, நம்ம வந்து கார் ஜேர்னி அப்போ இல்ல

0: சம்டைம்ஸ் டிராவல் பண்ணும்போது அந்த பஸ்லலாம் வந்து நம்ம ரேடியோ பேசுறதை வந்து நம்ம கேட்போம். ஸோ காரில் போகும்போது எனக்கு வந்து ஸ்பெஷலாகவே நான் வந்து ரேடியோ மூலமாகவே நிறையவே வந்து ஜென்ரல் நாலேஜ் கற்றுக்கிட்டேன். ஸோ அதில் மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து விளையாட்டு அரங்கம் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ, அது வந்து ஒரு 2:40 PM என் சென்னை ஸ்போர்ட்ஸ் வெனஸ்டே மட்டுமே அது வந்து நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூலேருந்து வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை பற்றி கற்றுக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோலேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது, சோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11:00 வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுன்னா அது வந்து சாங்ஸ் மட்டும்தான். சோ மோஸ்டாவே நான் வந்து இளையராஜா பேஸ்ட் ஒரு பர்சன் தான், அது நீங்களா இருக்கலாம் இல்ல யார வேணாலும் இருக்கலாம். சோ நம்ம மோஸ்டாவே வந்து ஓல்ட் சாங்ஸ் வந்து நான் விரும்பி கேட்பேன். ஸோ அதனால நான் வந்து வைல் டிராவலிங் நான் ரேடியோல வந்து நிறையவே இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் வச்சு நான் வந்து கேட்பேன். ஸோ நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுது. வி டூ செலிப்ரேட்டட் டுகெதர். தேங்க்யூ.
1: ஹாய், திஸ் இஸ் ஹேமா. எனக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து என் பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க கேட்பாருனால சரி சும்மா ரேண்டமாக ஒரு நாள் கூட உட்காந்து கேட்டேன். அவங்களோட பாட்காஸ்ட் அப்புறம் நியூஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்கறதுக்கு. ஸோ என்னோட டெய்லி ரொட்டீனில் இதுவும் ஆட் ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து டெய்லியும் காலேஜ் போகும்போது டெய்லியும் நியூஸ் அப்டேட் கேட்டுட்டு போவேன். நாலேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து அவங்களோட டெய்லி அப்டேட்ஸ், அவங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் எல்லா சோர்ஸஸும் இருக்குது ஃபார் சில்ட்ரன்ஸ், எல்டர்ஸ், எவ்ரிபடி ஹியர். எல்டர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க டெய்லி நியூஸஸ், அப்புறம் வந்து எதனா ட்ராமாஸ், எஸ்பெஷலி ட்ராமாஸ் சொல்லியே தீரணும், நிறையா ட்ராமாஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்டோரிஸுமே வந்து அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது, கேட்குறதுக்கும் லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்டரி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ட்ராமாஸ் தான் நிறையா கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அதை கேட்பாங்க, பட் எல்டர்ஸ் வந்து இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னா ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நியூஸோட ஃபாஸ்டா வந்து எங்களுக்கு வந்து எங்க இருந்தாலுமே வந்து அப்டேட் வந்து ரீச் ஆயிடுது. முக்கியமா இதெல்லாம் அட்லீட்ஸ்க்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் இந்த சயின்ஸ் ஃப்ரிக்ஷன் பத்திலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட இதில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. லைக் அவங்களாம் சயின்டிஸ்ட் பற்றிலாம் பேசுவாங்க. சயின்டிஸ்டே வந்து இங்கே வந்து பேசுகிற அளவுக்கு எல்லாமே இருக்குது.
2: வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தேன். அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆனா போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும், நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு க்வெஸ்சன் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும் ரொம்ப கியூரியோசிட்டியா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி, இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவு தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃப டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க. தேங்க்யூ.
3: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80s பானான ஜென்ரேஷன். என் சைல்டுஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான், ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒலிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்கிற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ் இது எல்லாம் என் சைல்டுஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோவோட மேஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான்.

0: ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனா அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனா அது லேக்ஸ் ஆஃப் லிசனர்ஸ் கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனா ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80ஸ்ல வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
1: ஹாய், ஐ எம் ரூபாவத்தியர் ஃப்ரம் தரமணி. ஸோ ரேடியோ எப்படி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா, எங்கள் தாத்தாவால் தான். ஸோ ஹாலிடேஸ் அப்போது மோஸ்ட்லி எங்கள் தாத்தா வீட்டுக்கு தான் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆனாலே தாத்தா ரேடியோவை தான் ஆன் பண்ணுவார். எஃப்எம் கோல்டில் நடக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அது ரொம்ப மெமரிஸாகவும் இருந்துச்சு. சாட்டர்டே நடக்கிற அந்த குவிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்னோடய கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ரேடியோ வந்து என் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவும் இருக்குது, ஒரு நல்ல நண்பராகவும் இருக்கு.
2: இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது.
5: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தேம்பிசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். தெலுங்கானா உருவான தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15 தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
6: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:02.
8: ஆர்கேஜி நெய் வழங்கும்
7: வசந்த அழைப்பு.
8: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
9: ஆஹா, செம்ம வாசனை
10: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
11: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: ஆர்கேஜி தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்யில்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்யில சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: நேர்களே, உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இப்போது தொடங்கி 10 மணி வரை இந்த வலமரும் நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் உள்ளம் நிறைந்து உதடு முணுமுணுக்கும் இனிய பாடல்களை உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் கேட்டு மகிழலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222, இணைப்பு எண் 046-5-2, கைபேசி எண் 8903-2-57-3-9. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் முதல் நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்போம் இப்போது. வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா. யார், எங்கிருந்து பேசுறீங்க? தமிழரசி அம்மா. உங்களுக்கு என்ன படத்தில் இருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு ஒன்னு தம்பி படத்தில் இருந்து
0: அந்த பாடல். இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி அம்மா.
1: நன்றி, வணக்கம்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்டலை 101 இன்று காலை 10:02 திருக்குறளில் சொல்லாடல் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் குல்குலி ஏசி மீளா. நேர்களை, உங்கள் குமரி பண்பலையை 101 நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணமாக இருப்பது வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என்று கேட்கலாம்.
1: வணக்கம் மேடம், நான் அருமனை கபாசன், கன்னியாகுமரி மாவட்டம். ஹலோ,
0: சார் வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, நான் அருமணி கமலாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: உங்களுடைய குரல் வந்து விட்டு விட்டு கேக்குது.
1: ஆ மேடம், வந்து
0: வணக்கம், இனிப்பில் இருக்கிறீங்களா? சரி, தொடர்ந்து நம்ம நேயரோட பேச முடியல, அதுக்கு முன்னால ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அடுத்த நேயரை நாம் சந்திக்கலாம்.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்,
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
5: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
4: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
5: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
4: சேர்க்கை நடைபெறுகிறது.
0: நிகழ்ச்சியில் ஒரு பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: ஹலோ,
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்ன சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும்

0: ஓயாத கடலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலையை 101 உங்களின் விருப்ப பாடல் உலாவரும் நேரமாய் வசந்த் அழைப்பு தொலைபேசி வரி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர்களின் நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222 இணைப்பு எண் 04-6552 கைபேசி எண் 890-3252-3139. நிகழ்ச்சியில் பேசுவதற்காக இணையும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என்று கேட்கலாம் இப்போது. வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரல் நிகழ்ச்சி.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் அம்மா. எந்த ஊர்ல இருந்துமா?
1: ஹலோ.
0: அம்மா கேக்குது, சுதா பேசுறீங்க, எந்த ஊர்
1: சொன்னீங்க?
0: புலியூர் குறிச்சியில இருந்து. முதல் நேயரும் புலியூர் குறிச்சி தான் வந்திருக்காங்க, அடுத்து புலியூர் குறிச்சி அருமனில இருந்து ஒருத்தர் வந்தார், தொடர்ந்து அவரோடு பேச முடியவில்லை, ஒருவேளை மழை இருக்குதோ என்னவோ தெரியல. சரி, உங்களுக்கான பாடல் என்ன பாடல்? அந்த பாடல் இதோ உங்களுக்காக. உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நன்றி அம்மா, பாட்டு கிடைச்சதுல ஒரே ஆனந்தம் தான். நன்றி அம்மா, நன்றி.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேரம் 9:25. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணையும் நேயர் யார்? இங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம் இப்போது. வணக்கம் குமரி பண்பலை 101. நலமாக இருக்கிறோம், தாங்களும் நலமென்று நம்புகிறோம். நிகழ்ச்சிக்குள் வரலாம்.
2: கும்பிட்டு பொட்டுன்னு வச்சிக்கம்மா, வெள்ள கல்லு முக்குட்டியும் பட்டுன்னு நின்னுதம்மா, கட்டால ஓடுற காவேரியா சந்தங்கள் பாடட்டுமே.
1: உங்களுக்கான பாடல் இதோ குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.

0: உங்கள் குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
1: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
2: ஆடையில் தீபிடித்தால் நில் படு உருள் என செயல்படு. இப்ப பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஸ்டாப் டிராப் ரோல். உங்கள் ஆடைகளில் தீபிடித்தால் பரபரப்பு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு எதிர்பாராத ஒரு தீபாவளி நேரமா இருக்கலாம், இல்லைன்னா கிச்சன்ல வந்து குழந்தைகளோ பெரியவர்களோ கவனக்குறைவின் காரணமாக தான் விபத்துகள் பெரும்பாலும் நிகழ்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு கவனமின்றியோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால ஆடையில தீப்பிடிச்சாச்சுன்னா உடனே நீங்க வந்து அங்கே இங்கேயும் ஓடக்கூடாது. ஏன்னா நீங்க ஓடும்போது அந்த காற்று வேகமா பரவுவதற்கான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்துறீங்க. அந்த மாதிரி இல்லாம உடனடியா நில், அந்த அந்த இடத்துலயே நிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா உடனே அந்த இடத்துல படுத்து அங்கும் இங்குமா உருண்டீங்கன்னா ஆடையில வந்து தீ பரவுறதை கட்டுப்படுத்தி உங்கள் உயிரை காப்பாற்றலாம். இது இந்த விஷயத்த தீயை பத்தி நான் உங்களுக்கு ஷார்ட்டா இந்த இதுல சொல்ல விரும்புறது, குழந்தைங்களுக்கு முக்கியமா தீயுடன் ஒருபோதும் நீங்க விளையாடக்கூடாது. அதுல ஒரு மேட்ச் பாக்ஸ் தீக்குச்சி கிடைக்குது, அதை வந்து நம்ம உரசுறோம், அதுல வந்து தீ வருது, இந்த மாதிரி ஒரு விளையாட்டா அதை வந்து சின்ன குழந்தைங்களாம் பண்ணுவாங்க, இதுவே வினையாக முடிந்துவிடும். அதனால குழந்தைங்களுக்கு தீப்பெட்டி வந்து ஒரு கருவி, அந்த லைட்டர் எடுத்து வச்சு விளையாடுவாங்க, இது எல்லாமே ஒரு கருவிங்கிற இதை வந்து நம்ம அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அடுத்தது எதிர்பாராத விதமா நான் திரும்பவும் அதான் சொல்றேன், உங்க ஆடையில தீப்பிடிச்சாச்சுன்னா உடனே கீழே படுத்து உருண்டுருங்க. அடுத்தது சமையலறை வந்து விளையாட்டு கூடம் அல்ல. நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா சமையலறைக்கு ஓடுறது, அங்கிருந்து ஏதாவது எடுக்கிறது, அந்த சமையலறையை வந்து விளையாட்டு கூடமா நினைக்காதீங்க. அங்க குழந்தைகள் தேவையில்லாமல் நுழைவதை கண்டிப்பா தவிர்க்க வேண்டும். ஏன்னா வந்து ஹாட்டான தண்ணி வச்சிருப்போம், ஹாட்டான பொருட்கள் இருக்கும், சிறு குழந்தைகளுக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இழுத்து அவங்க மேல காயத்தை ஏற்படுத்திடுவாங்க, அந்த காயம் வந்து அவங்களால தாங்க முடியாது. அப்போ அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு நம்ம ஒரு இது வந்து விளையாட்டு கூடம் இல்லைங்கிறது அவங்களுக்கு அறிவுறுத்தினா கண்டிப்பாக அவங்க புரிந்து கொள்வார்கள்.
1: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில், தமிழ்நாடு

0: தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
1: நேர்லே உங்கள் குமரி பண்பலை 101 வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லே நிகழ்ச்சி வலமத்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தங்களுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணையும் நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றொரு எண் 2907722 இணைப்பு எண் 04652 கைபேசி எண் 8903252309. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார் எங்கிருந்து என்று கேட்கலாம் இப்போது. வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுறீங்களா?

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழ வைக்கும் வாழை ரகங்கள், அழகப்பபுரம் ஏ ஜேம்ஸ்பாட் அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுதசுரபி பாரத பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு, நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: நேர்களை வசந்த அழைப்பு தொலைபேசி வழிநேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைப்பு கிடைத்துவிட்டால் உடனடியாக நீங்கள் பேசி நிகழ்ச்சிக்குள் சென்று விடலாம். அடுத்து ஒரு தோழியோடு நாம் இப்போது பேசலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழிநேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இணைப்பில் இருக்கிறீங்க? சரி, இப்போ நாமளே நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். பாடலின் படம் சூரிய வம்சம், இசை எஸ் ஏ ராஜ்குமார். பாடலை பாடியிருப்பவர்கள் மனோ மற்றும் சுனந்தா ஆகியோர்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं.
1: இது நம்ம
2: உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
3: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
2: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
3: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்ஏசி ஜப்பான்.
2: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
3: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 திருக்குறளில் சொல்லாடல் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் குழுகுழு ஏசி மேளா. நேரலை உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணமாக இருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்வருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாரெங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர விருப்ப நேரில் நிகழ்ச்சி.
5: வணக்கம்.
4: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: வெள்ளமோடி நடராஜன்.
4: வெள்ளமோடியிலிருந்து நடராஜன், இது என்ன? வணக்கம், ஒரு கட். வெள்ளமோடி நடராஜன், ஒரு கட். சரி, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
5: மலை படத்துல இருந்து
4: அது பாடல். இதில் உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நன்றி ஐயா.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: மணிகண்டன், மண்டகாடு.
5: என்ன படத்தில் இருந்து என்ன பாடல் வேண்டும்
6: மேடம்? வாழ்வே மாயம். தங்கமரன் இசையில. மழைக்கால வேகம் கொண்டு மலி ஊஞ்சல்லா, அந்த பாடல்.
5: அந்த பாடல் இதோ உங்களுக்காக. உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.
6: நன்றி மேடம்.

0: மழைக்கால மேகம் பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் ஆகியோர். குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பில் நிறைவாக இணையும் நேயர் யார் எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு உத்தகமான பாடல் வணக்கம். நான் தர்மபுரி ராஜபேட்டிலிருந்து பாட்டுகளை.
0: உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் ஐயா?
1: படம் கிழிஞ்சது, பாடல் விழுந்து மேடையம் என்னையும் பாடல் கொடுங்க.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக. உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நன்றி ஐயா.

கேட்டறிந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டரசு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இன்னும் சில நொடிகளில் வருவது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து. அதனைத் தொடர்ந்து திருக்குறளில் சொல்லாடல் நேரலை உங்களுக்காக காத்திருக்கிறது நேயர்களே.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். தெலங்கானா உருவான தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் மாநில அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15 தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. ஆகாஷ்வாணி வானொலியின் 90வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வானொலி நிலையம் சார்பில் சிறப்பு வாக்கத்தான் இன்று நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இத்தாலியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:03. திருக்குறளில் சொல்லாடல்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள்.

0: உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம். நம்பிக்கை வசந்தன்கோ.
1: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.

0: திருக்குறளில் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சி உங்கள் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் ஆரம்பமாயாச்சு. சொல்லோடும் பொருளோடும் சுவையாக விளையாடும் சொல்லாடல் களம் காத்திருக்கிறது நேயர்களே உங்களுக்காய். ஆம், இப்போது தொடங்கி 10:30 வரை வலம் வரும் இந்த களம் உங்களுக்கானது. நாற்புறச் சுவராய் 4 சுற்றுக்கள். வள்ளுவனார் குரலை உங்கள் குரலில் பொருளோடு சொல்ல வேண்டும், அதாவது குரல் சுற்று. இரண்டாவது சொல் விளையாட்டு. மூன்றாவது அழகு தமிழ்ச்சொல் அறிவோம். நான்காவது பிறமொழி கலப்பின்றி பேசும் சுற்று, குறிப்பாக தூய தமிழில் பேசுவதற்கான சுற்று இது. இது பயிற்சிக்கான களமே அன்றி பரிசுக்கான களம் அல்ல. தன்னம்பிக்கையோடு ஐயன் வள்ளுவனார் துடையோடு களம் காடுங்கள். இதன் பொருள் கையில் திருக்குறள் புத்தகம் வைத்திருக்க வேண்டும் என்பதே. நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு, இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். நேயர்கள் வந்தவண்ணமாக இருக்கிறார்கள். முதல் நேயர் எந்த குறளை சொல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு ஆவல் எதிர்பார்ப்பு, பேசலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 திருக்குறளில் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சி.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: ராஜேஸ்வரி
0: அம்மா, திருக்குறள் புத்தகம் கையில் இருக்கிறதா?
1: இருக்கிறதம்மா, இருக்கிறது.
0: மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. எந்த அதிகாரத்தில் இருந்து எந்த குறளை நீங்கள் சொல்ல போகிறீர்கள்?
1: அதிகாரம் 19.
0: 19வது அதிகாரம். அதிகாரத்துடைய பெயரை அப்படியே சொல்லிருங்க. புறம் கூறாமை அதிகாரத்தில்
1: 183.
0: அதாவது புறங்கூறாமை அதிகாரத்தில் 3வது குறள், மொத்தத்தில் 183வது குறள், சரியா?
1: புறங்கூறு பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல், அறம் கூறும் ஆக்கம் தரும் திருக்குறள். பொருள் ஒருவனை காணாத போது இகழ்ந்து பேசி அவனை கண்ட போது அவனிடம் அன்புடையவன் போல பொய்யாக நடித்து வாழ்வதை காட்டிலும் இரத்தலே அறநூல் வழியாகும்
0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் இல்லாத போது அவரை பழித்து பேசி பொய்யான வாழ்வு வாழ்வதை விட அவர் இறப்பது, அந்த சொல்லாட்சியை கொஞ்சம் மாற்றி இருக்கிறோம், சரியா? அதுவே அறம், சமுதாயத்திற்கு ஆக்கமும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அருமையான குரலோடு தொடங்கி இருக்கிறீர்கள். இரண்டாவது சுற்றுக்கு போய்விடலாமா?
1: ஆமாமா, போய்விடலாம்.
0: இரண்டாவது சுற்று என்ன?
1: இரண்டாவது
0: வார்த்தை விளையாட்டு, சொல் விளையாட்டு.
1: வார்த்தை விளையாட்டு,
0: சரி,
1: சொல் விளையாட்டு.
0: அதில் உங்களுக்கு எந்த 5 எழுத்து சொல் வேண்டுமா, 6 எழுத்து சொல் வேண்டுமா, இல்ல 7 எழுத்து சொல் வேண்டுமா? 5 எழுத்து தாருங்க. முதல்ல எளிதாகவே நம்ம தொடங்குவோம் இல்லையா? சரி, 5 எழுத்து அப்படிங்கும் போது மா, முதல் எழுத்து மா, கடைசி எழுத்து சை. குறிப்பு, உங்கள் வீட்டு தோட்டத்தில் பூத்திருப்பது பெயர் என்ன? அதற்கு வேறு பெயர் மாதுளை. பூவா? பூவா, காயா, கனியா, யோசிக்கலாம். பரவாயில்ல, நீங்க அந்த தோட்டத்தில் பூத்திருப்பதுன்னு சொன்னா என்ன
1: சொல்வீங்கம்மா?
0: பூக்களுக்கு வேறு என்ன பெயரெல்லாம் சொல்வீர்கள்? மலர், மலர். பாதி சொல்லிட்டீங்க, சரியா? இப்ப இன்னும் நானே கடைசி எழுத்து, நிறைவு எழுத்த சொல்லியாச்சு. இடையில ஒரே ஒரு எழுத்து மட்டும் விடுபட்டு இருக்கிறது, அதை முயற்சித்து பாருங்கள். அது முதல் எழுத்தினுடைய, இவ்வளவு சொல்லியாச்சு. இதுக்கு மேல் முழுமையாகவே நிறைவு செய்த மாதிரி தான். நீங்களே முடிச்சிருங்க, சொல்லுங்க. மலர், மலர்,
1: மலர் பூத்திருக்கிறது, மலர்ந்திருக்கிறது.
0: இல்ல, உங்களுடைய 5 எழுத்து தானே சொல்லியிருக்கிறீங்க.

0: முதல் எழுத்து மா சொல்லியாச்சு, நிறைவு எழுத்து சை அப்படின்னு சொல்லியாச்சு, இதுல இரண்டாவது எழுத்து லா, மூன்று இர், நான்காவது எழுத்து மட்டும் விடுபட்டு இருக்கிறது, அதை மட்டும் கண்டுபிடிங்கள், அதுவும் முதல் எழுத்தோடு தொடர்புடையதுன்னு சொல்லியாச்சு. கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கிறது இல்லையா? தொடர்ந்து திருக்குறள் புத்தகத்தை வாசித்தால் இந்த சொல்லாட்சி உங்களுக்கு எளிதாக கைகூட இருக்கும். இந்த சொல் மலர்மிசை. மலர்மிசை ஏகினான் அப்படின்னு ஒரு திருக்குறள் கேட்டிருக்கீங்களா? மானடி சேர்ந்தார் கேட்டிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. சரி, மூன்றாவது சுற்றுக்கு போகலாமா?
1: போகலாம்.
0: அழகு தமிழ் சொல் அறிவோம், அப்படித்தானே?
1: அழகு தமிழ் சொல் அறிவோம்.
0: உங்களுக்கு என்ன சொல் கொடுக்கலாம்? துய்ப்பதும்.
1: துய்ப்பதும்
0: குறிப்பு, குறிப்பு, குறிப்பு. அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களையும் நாம் செய்கிற போது நடைமுறை வழக்கு சொல்ல சொல்வோம். இது நடைமுறை வழக்கில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற சொல். ஒரு செயலுடைய பயனை வந்து நீங்க என்ன சொல்வீங்க? பயனை உங்களுடைய வழக்கு சொல்லில் எப்படி சொல்வீர்கள்? பலன். அதை, அந்த பலனை பெறுபவரை எப்படி சொல்ல, பெறுவதை எப்படி சொல்வீர்கள்?
1: பலன் பெறுவதை நான் பலன் அடைந்தேன்.
0: அது வேற இன்னொரு சொல்லாட்சியில் நீங்கள் பயன்படுத்தலாம். பயன் பெற்றுள்ளேன். சரி, இப்ப நீங்க என்ன பண்ணலாம், தொடர்ந்து இந்த வானொலியை கேட்டுட்டே இருங்க. இதற்கு என்ன பொருள் வருகிறது என்று அடுத்து வருபவர்கள் சொல்கிறார்களா என்று பார்க்கலாமா? சரி, இப்ப என்ன, அடுத்தது ஒரு சுற்றுக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களா, இல்ல அடுத்தடுத்து பார்க்கலாமா? அந்த சுற்று உங்களுக்கு வேணுமா? சரி, அப்படியானால் மலர் என்பது குறித்து தூய தமிழில் பேசுவதற்கு முயற்சி செய்யுங்கள். மலர், அதுதான் உங்களுக்கான பூ. பூ அப்படி கூட எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: மலர், மலர் வந்து நறுமணம் மிகுந்தது. மலர் வந்து பெண்கள் சிறியவர்கள் உபயோகிப்பார்கள். மலர்கள் தெய்வத்தை நம்ம சிலை செய்யலாம். மலர் வந்து இந்த விசேஷங்களுக்கு, கல்யாண வைபவங்களுக்கு எல்லாம் மலர்கள் முக்கியமாக உள்ளது. அதே போல தெய்வத்துக்குரியதும் மலர் தான் அம்மா. நன்றி.
0: அழகாக பேசினீர்கள் அம்மா, நல்ல ஒரு முயற்சி. எத்தனை அளவிற்கு வழக்கு சொல்லை தவிர்க்க முடியும் என்று தவிர்த்து பேசுவதற்கு முயற்சித்திருக்கிறீர்கள். அந்த வந்து என்பதை மட்டும் இன்னும் தவிர்த்தால் நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக, உங்களுக்கு அடுத்த முறை வரும்போது இன்னும் கூட சிறப்பா பேசணும். சரியா? நன்றி, சிறப்பு, பாராட்டுகள். நன்றி, நன்றி. சொல்லாடல் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் திருக்குறளில் சொல்லாடல் நிகழ்ச்சியில் அடுத்து. சரி நேர்களே, திருக்குறளில் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சி உங்கள் குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த களத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கையில் ஒரு திருக்குறள் புத்தகம் இருக்கணும், அது மட்டும்தான். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் குமரி பண்பலை 101 தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ள வேண்டும். அதற்கான நாங்கள் எண்களை நினைவூட்டுகிறோம். 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222. இணைப்பெண் 046-5-2. கைபேசி எண் 8933257309. அடுத்து ஒரு நேயர் இணைப்பில் வருகிறார். யார், எங்கிருந்து என்று என்ன குரல் என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 திருக்குறளில் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சி.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம், நலம். தாங்களும் நலம் தானே? திருக்குறளை சொல்லிவிடலாமா?
2: குமரி மாவட்டம் இன்னைக்கு 4வது அதிகாரம் முதல் குரல், குரல் சொல்றேன். புகழையும் செல்வத்தையும் வழங்கும் மரம் என்னும் மனத்தினை விட ஒருவன் உயிர்க்கு நன்மை செய்யக்கூடியது எதுவும் இல்லை. பொருள்
0: சொல்லிட்டீங்க. அறம் சிறப்பையும் தருகிறது, செல்வத்தையும் தருகிறது. அறத்தை விட நன்மை தருவது வேறு என்ன இருக்கிறது? இதுதான் இந்த குறளுக்கான பொருள். இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, வந்தவர் வந்தார், குறளை சொன்னால் வேகமாக

0: விட்டார். அடுத்த நேயரோடு நாம் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், குமரி பன்மலை நூற்று ஒன்றின் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம்,
0: எங்கிருந்து பேசுறீங்க அம்மா? பருத்தி விளையிலிருந்து பேசுங்க அம்மா.
1: அதிகாரம் 90, பெரியாரை பிழையாமல்.
0: அதிகாரம் 90, சரி, பெரியாரை பிழையாமை என்கிற இதிலிருந்து எத்தனாவது குறள் அம்மா? 896. 90வது அதிகாரம் பெரியாரை பிழையாமை, அதில் 6வது குறள், மொத்தத்தில் 896வது குறள். சொல்லுங்கம்மா.
1: ஒரு கால் உயிர் பிழைத்து வாழ முடியும். ஆற்றல் மிகுந்த தவறு செய்து தப்பிப்பிழைக்க முடியாது.
0: சரி, எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்து ஒழுகுவார் என்கிற குறளை சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த சுற்றுக்கு போய்விடலாமாம்மா. இரண்டாவது சுற்று வார்த்தை விளையாட்டு, சொல் விளையாட்டு. உங்களுக்கான சொல், ஆறு எழுத்து சொல் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. முதல் எழுத்து ஆ, நிறைவு எழுத்து இர், என்ன சொல் என்று கண்டுபிடியுங்கள். அம்மா இணைப்பில் இருக்கிறீர்களா? முதல் எழுத்து ஆ, நிறைவு எழுத்து இர். எது சம்பந்தமா உள்ளது அப்படின்னு சொன்னா, ஒரு குணம்னு சொல்லிக்கலாம், ஒரு பண்புன்னு சொல்லிக்கலாம். இது குறள்ல இதை பற்றி ஒரு அதிகாரம். அம்மா சொல்லுங்க. மிகச்சரியாக அவங்க சொல்ல வந்தாங்க, ஆனால் தொடர்ந்து அவங்களால் பேச முடியல. நிகழ்ச்சியில் நாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
5: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 திருக்குறளில் சொல்லாடல் நேரல் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கு. நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்ற வண்ணமாக இருக்கிறார்கள். அடுத்து ஒரு நேயர் எந்த அதிகாரத்திலிருந்து எந்த குரல் என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 சொல்லாடல். வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க அம்மா? அஜிதா புத்தேரியிலிருந்து பேசுறீங்க. சொல்லுங்க, எந்த அதிகாரத்தில் இருந்து எந்த குறள்? என்னதாவது எத்தனாவது அதிகாரம்மா? மூன்றாவது அதிகாரம். குறள் எண் 27. சொல்லுங்க. சொல்லி முடிச்சிட்டீங்க? சரி, இப்ப இரண்டாவது சுற்றுக்கு போய்விடலாம். இரண்டாவது சுற்று கேக்குதாமா உங்களுக்கு? சரி, இரண்டாவது சுற்றுக்கு ஆன உங்களுக்கான சொல்லாட்சி கொடுத்து விடலாமா? கேக்குதா? கேக்குது உங்களுக்கு. சரி, உங்களுக்கான சொல்லாட்சி ஐ, முதல் எழுத்து ஐ, நிறைவு எழுத்து இன்,

0: இன் இன் நகரம் இரண்டு சுழி இன் ஏழு எழுத்து சொல் இது. கடைசி எழுத்து நகரம் இரண்டு சுழி நகரம். கேக்குதாமா? தெளிவா கேக்குது. இரண்டு சுழி நகரம் அம்மா. முதல் எழுத்து ஐ, நிறைவு எழுத்து நகரம் இரண்டு சுழி இன் ஏழு எழுத்து சொல். உங்களுக்கு ஒரு குறிப்பு என்று சொன்னால், இப்பொழுது நீங்க சொன்ன குரல் இருக்குது இல்லையா, அதில் எத்தனை சொன்னீர்கள்? அந்த ஐ அதோடு தொடர்புடைய சொல் ஐம்புலன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஐம்புலன் இல்ல இல்ல இல்ல, நீங்க ஐம்புலன் நான் எதிர்பார்த்த வார்த்தை அதுவல்ல. ஆனால் ஐம்புலன் என்கிற சொல்லாட்சிக்கு எத்தனை சொற்கள் எழுத்து வருகிற எத்தனை எழுத்து வருகிறது? இது நம்ம ஏழு எழுத்து சொல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா இது வந்து ஐந்து தானே வருகிறது. ஐம்புலன் ஐந்து வருகிறது. நாம் உங்களுக்கு கொடுத்தது ஏழு. அப்படியானால் என்ன சொல்லாக இருக்க முடியும்? நான் உங்களுக்கு குறிப்பும் கொடுத்துட்டேன். அதாவது நீங்க என்ன சொன்னீங்க, எத்தனை எண்கள் சொன்னீங்க? சுவை, அருமை அருமை அருமை, மிகச் சிறப்பாக கண்டுபிடித்து விட்டீர்கள். மிகச் சிறப்பு, மகிழ்ச்சி. மூன்றாவது சுற்றுக்கு போய்விடலாம். கேக்குதாமா? மூன்றாவது சுற்றில் உங்களுக்கான சொல்லாட்சி திருக்குறளில் பழக்கப்பட்ட ஒரு சொல் ஏமம். ஏமம் அப்படிங்கும் போது புது ஒரு சொல் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நடைமுறையில் ஒவ்வொருவருக்கும் இது தேவை. என்னமா? ஒழுக்கம் என்பது என்று சொல்லலாம். ஆனால் இதற்கான பொருள் அது அல்ல. நடைமுறையில் ஒவ்வொருவருக்கும் தேவை என்பது ஒழுக்கம், சரி. ஆனால் இதற்கான பொருள் அது அல்ல. ஒரு குழந்தையை வெளியே நாம் அனுப்புகிற போது எப்படி சொல்வோம்? அல்லது யாரேனும் ஒருவர் வீட்டிலிருந்து நம்முடைய நமக்கு நேசத்திற்குரியவர் யாரேனும் ஒருவர் வெளியே செல்லுகிற போது ஒரு அறிவுரையாக ஒரு சொல்லாட்சியை நாம் பயன்படுத்துவோமே. கவனம், கவனத்தை தவிர வேறு? அதுவே அதுவே ஏமம். பாதுகாப்பு, பாதுகாவல், பாதுகாப்பு, இந்த சொல்லாட்சிதான். மிகச்சரி. இரண்டு சுற்றுக்களை மூன்று சுற்றுக்களையும் மிக சிறப்பாக கடந்து விட்டீர்கள். நான்காவது சுற்றுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சொல் பாதுகாப்பு குறித்தே நீங்கள் பேசலாம்.
1: பாதுகாப்பு தற்போது வந்து ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியமானது. அது அதிலும் மிகவும் சிறு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது. நம்ம அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா பெரியவர்களாகிய பெற்றோர்களோ அல்லது உடன் பிறந்தவர்களோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ அவர்களை அரவணைத்து அவர்கள் அவர்களோடையே நம்ம நமது தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி வெளியில் செல்லும் போது இருந்தாலும் சரிதான், வீட்டுக்குள் அவங்களை உட்கார வைத்து விட்டு பெரியவர்கள் இருந்தாலும் அவர்களுக்குரிய பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்தி விட்டுதான் செல்ல வேண்டும்.
0: சரி, பரவாயில்லை, மிக சிறந்த முயற்சி. தொடர்ந்து அதாவது இந்த ஐந்தவித்தான் என்கிற சொல்லாட்சியை கண்டுபிடிப்பதில் நீங்கள் எடுத்த முயற்சி மிக மிக சிறப்பு. ஏமத்திற்கும் அப்படித்தான். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு சிறப்பு, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுவிட்டு வரலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: திருக்குறளில் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சியில் அடுத்து வணக்கம். கோபுரி பண்பலை நூற்று ஒன்றின் திருக்குறளில் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சி.
6: வணக்கம் மேடம், நான் அருமணி.
5: ஐயா, எந்த குறள் சொல்ல போறீங்க
6: மேடம்? வந்து

0: உங்களுடைய ஐயா ஐயா ஐயா நிறுத்துங்க. பத்தாவது அதிகாரம் நீங்க எத்தனாவது குரல் சொன்னீங்கன்னு கூட கேட்கல கமலாசன் ஐயா. நீங்க பேசுறது பேச்சு விட்டு விட்டு கேக்குது, பரவாயில்லை தொடர்ந்து பேசுங்கள்.
1: ஆ மேடம்.

0: பேசுங்கள். இனியவை குரலில் மூன்றாவது திருக்குறள், 93வது குரல், சரியா? சரி, இரண்டாவது சுற்றுக்கு போய்விடலாம். உங்களுக்கான சொல் நான்கெழுத்து சொல் வா. முதல் எழுத்து நான்கு எழுத்து கொடுப்போமா இல்ல ஐந்து எழுத்து கொடுத்துடலாமா?
1: நான்கு கொடுங்க.
0: நான்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படி என்னால் உங்களுக்கு ஒப்பு சொல்லிட்டேன், உங்களுடைய வார்த்தையை சொல்லிவிட்டோம். ஐந்து சி, முதல் எழுத்து சி, நிறைவு எழுத்து டு.
1: குறிப்பு சொல்லுங்க.
0: குறிப்பு என்ன சொல்லலாம்? ஒரு வேலையை நல்லா செய்தா நம்ம அந்த சொல்லை பயன்படுத்துவோம்.
1: சிறப்பு.
0: அப்படியானால் சிறப்பு என்பது நான்கு இல்லையா? ஐந்து எழுத்து சொல் என்று சொன்னால் அதை டு என்று முடிகிற போது எப்படி சொல்ல வேண்டும்? சிறப்பொடு.
1: சிறப்பொடு.
0: சரி, மூன்றாவது சுற்று அழகு தமிழ் சொல் அறிவோம். அதில் உங்களுக்கான சொல்லாட்சி செப்பம். செப்பம்.
1: செப்பம்.
0: சரி, யோசிப்பதற்கான அவகாசம் இல்லை, நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். செப்பம் என்னையா?
1: குறிப்பு. குறிப்பு.
0: குறிப்பு எப்படி சொல்வது? குறிப்பு என்று சொன்னால் ஒரு ஒரு ஒருவர், அதாவது ஒரு வழக்கிலே அல்லது ஒருவருக்கு நியாயம் சொல்லுகிற ஒருவர் எப்படி இருக்க வேண்டும்?
1: நேர்மை.
0: நேர்மை. சரி, நடுவு நிலைமை என்பதுதான் மிகச் சரியான ஒன்று. நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய தருணத்தில் வந்துவிட்டோம். அதனால் உங்களுக்கான அந்த ஒரே ஒரு எந்த தலைப்பில் நீங்கள் பேச வேண்டும் என்பதை மட்டும் கொடுக்கிறோம். உலகம் என்கிற தலைப்பில் பேசுங்கள்.
1: உலகம். உலகம் உலகம்
0: ஐயா, ஒரு நிமிடம். நன்றி. நீங்க அடுத்த முறை வருகிற போது உங்களுடைய இணைப்பை சரி செய்து விட்டு வாருங்கள். என தொடர்ந்து நீங்கள் பேசுவதை கோர்வையாக கேட்க முடியவில்லை. சரியா? நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. சொல்லாடல்
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏனா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: திருக்குறளில் சொல்லாடல் நேரல் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் கேட்டரசு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இனி கேட்கலாம்.
2: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
3: நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார் பெருஞ்செல்வ விளை லட்சுமிபாய் ராமசுவாமி அவர்கள்.
4: வணக்கம்மா.
5: வணக்கம்மா.
4: இன்றைய என்றும் இளமை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய சொந்த ஊர் எந்த ஊருமா?
5: பொரிஞ்சல்விளா.
4: பொரிஞ்சல்விளா எந்த பக்கம் இருக்குமா?
5: வீராணிக்கும் வேம்பனூருக்கும் இங்க ஆசாரிப்பள்ளம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல,
4: ஆமா,
5: அதுக்கும் அந்த பக்கம்.
4: அப்போ என்ன ஊர் சொன்னீங்க? என்ன ஊர்?
5: பெருஞ்சல்விளா. பெருஞ்சல்விளா.
4: பெரும் செல்வ விளை, சரிதானா?
5: ஆமா.
4: அத நீங்க வந்து பொரிஞ்சல்விளா?
5: எனக்கு செல்ல தெரியாது.
4: பெரும் செல்வ விளை.
5: பெரும் செல்வ விளை.
4: இந்த ஊர் அழகான பேரு. உங்களுக்கு திருமணமான ஊர் தான் இந்த ஊர், அப்படிதானே?
5: ஆமா.
4: உங்களுடைய பிறந்த ஊர் எந்த ஊருமா?
5: சூரப்பள்ளம்.
4: நீங்க எத்தனை வரை படிச்சிருக்கீங்கம்மா?
5: மூணாம் கிளாஸ். ஒன்னும் தெரியாது.
4: மூணாம் கிளாஸ் எழுத படிக்க தெரியாது?
5: தெரியாது. பேரு மட்டும் சொல்லி தந்து எழுதுவேன்.
4: அப்ப கையெழுத்து போட தெரியும்?
5: ஆமா, கையெழுத்து.

0: குவாணி குவாணி தான் வரும், போடுவேன்.
1: போடுவீங்க இல்லையா? அது யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு கையெழுத்து?
0: எனக்கு முன்னாடி அரை கிளாஸ் பள்ளிக்கூடம், அதுல சோறு பொங்க போனேன், அதுல டீச்சர் எழுதி தந்து இப்படி எழுதுனா போரும் சொல்லி தந்து எழுதுவேன்.
1: நீங்க அங்க அப்ப அங்கன்வாடியில வேலை பாத்திருக்கீங்க?
0: ஆமா.
1: இப்ப எத்தனை வயசுமா உங்களுக்கு?
0: இப்ப 70 வயசு.
1: 70 வயசு ஆயிடுச்சு இல்லையா? ஆனா நீங்க சின்ன வயசுல படிக்க முடியலன்னு சொன்னீங்க, என்ன காரணத்தால நீங்க 3வது வகுப்போட நிறுத்திட்டீங்கம்மா?
0: அம்மா இல்ல, அம்மா சின்ன இதுலயே செத்துட்டு.
1: நீங்க படிச்சிட்டு இருக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க.
0: ஆமா.
1: அதன் பிறகு உங்களை படிக்க வைக்க யாரும் இல்ல?
0: யாரும் இல்ல.
1: அப்பா?
0: அப்பா பாக்க மாட்டாரு.
1: அப்ப உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு?
0: என் கூடி பிறந்தது 2 பேரு.
1: நீங்க மூத்தவங்களா இளையவங்க?
0: நான் மூத்தவா.
1: நீங்க மூத்தவங்க. அப்புறம் உங்களுக்கு பிறகு எத்தனை பேருமா?
0: 2 பேரு, 2 தங்கச்சும் நான் மட்டும்தான், 3 பேரு தான்.
1: அப்ப உங்களுக்கு சாப்பாடு செலவு எல்லாம் யாரு பாத்துக்கிட்டா?
0: சாப்பாடு செலவு ஒரு வீட்டுல நான் வேலைக்கு போவேன், அவங்க கொஞ்சம் சோறு தரும், அத கொண்டு நாங்க 3 பேரும் சாப்பிடுவோம். எங்க அப்பாவுக்கு கொடுக்க மாட்டோம், எங்களை பாக்கத்தனால நாங்க கொடுக்க மாட்டோம்.
1: அந்த நேரம் அப்பா வேலைக்கு போனாராமா?
0: போவாரு, எங்களுக்கு தர மாட்டாரு.
1: அப்பா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எத்தனை வயதுல வேலைக்கு போனீங்கம்மா?
0: ஒரு 9 வயசு இருக்கும்.
1: 9 வயசுலயே வேலைக்கு போயிட்டீங்க. அப்போ உங்களுக்கு வேலைகள்லாம் செய்ய தெரியாதம்மா?
0: அப்ப வேலை செய்ய தெரியாது, மிச்சம் தூப்பேன், பாத்திரத்தை கழுவ சொல்லுவாங்க, பாத்திரத்தை கழுவி கொடுப்பேன், சோறு தருவாங்க, அதை கொண்டு போய் நாங்க தின்னுவோம்.
1: சம்பளம் கிடையாது?
0: சம்பளம் இல்ல சோட்டுக்கு.
1: அப்ப 2 தங்கச்சிகளுக்கும் அந்த சாப்பாடு போதும்?
0: தகையாது, அவளுக்கு குடுத்துக்கிட்டு நான் உள்ளதான்.
1: தங்கச்சிக்கு ஓரளவு போதுமானதா இருந்தது, உங்களுக்கு பத்தாது. அந்த சின்ன வயசுல எப்படிமா அம்மா வந்து குழந்தைங்களுக்கு குடுத்துட்டு பசியோட இருப்பாங்க, நீங்க ஒரு அக்கா வந்து 10 வயசு 11 வயசுல எப்படி இருக்க முடிஞ்சது?
0: அப்படி இருந்த ஒவ்வொரு வீடா ஒரு செம்பு கொண்டு போவேன், கொண்டு போய் சூடு தண்ணி கேப்பேன், ஆறுனதோ அதுல தர பற்று போடுவாங்க, சில ஆளு போடாது, சில ஆளு கதவை சாரும்,
1: கதவை சாத்திருவாங்க. நீங்க அந்த வடிச்ச கஞ்சி கேக்குறதுக்கு போவீங்க,
0: அதுல சில ஆளு தர பற்று போட்டு தரும், சில ஆளு தராது.
1: அந்த வடிச்ச கஞ்சில கொஞ்சம் சோறு போட்டு கொடுப்பாங்க,
0: அதான் ஒரு அரிப்பு வாங்கி வச்சு அரிச்சு இந்த பச்சா பிள்ளைகளுக்கு சோற குடுத்துக்கிட்டு நான் அந்த வெள்ளத்தை குடிப்பேன்.
1: வடிச்ச கஞ்சியில உள்ள அந்த சோரை அரிப்பெடுத்து அரிச்சு அந்த சோற தங்கச்சிக்கு கொடுத்துட்டு,
0: தங்கச்சிக்கு குடுத்துட்டு நான் அந்த கஞ்சி தண்ணியை குடுப்பேன்.
1: 10 வயசுலயே உங்க தங்கச்சிகளுக்கு நீங்க அம்மாவா இருந்திருக்கீங்க. அப்புறம் தங்கச்சி படிச்சாங்களா எப்படிமா?
0: இல்ல,
1: ஒரு தங்கச்சியும் படிக்க வைக்கல. அப்ப நீங்க வேலைக்கு போகும்போது தங்கச்சி என்ன பண்ணுவாங்க?
0: தங்கச்சிய பக்கத்து வீட்டுல விட்டுக்கிட்டு போவேன்.
1: அவங்க சமத்தா இருந்துக்குவாங்க. தங்கச்சிகள் பேர் என்னம்மா?
0: ஒருத்திக்க பேரு விஜயா, ஒருத்திக்க பேரு சசிகலா.
1: அவங்க வளர்ந்த பிறகு வேலைக்கு ஏதாவது போனாங்களா எப்படி?
0: அவள் இடுப்போம், கையால இடுப்போம்.
1: உரல்ல இடிப்பீங்க?
0: ஆமா.
1: எத்தனை வயசுல அவள் இடிக்க பழகுனீங்கம்மா?
0: அது ஒரு 18 வயசுல.
1: அதுவரை உங்க உழைப்புலதான் சாப்பிட்டுருக்கீங்க. தங்கச்சிக்கும் வயசாயிருக்கும்ல, அவங்க
0: அவங்கள கட்டி குடுத்துட்டேன்.
1: இல்ல இல்ல, நீங்க வந்து ஒரு 15 வயது நீங்க வரும்போது உங்க தங்கச்சிகளுக்கும் ஒரு 10 வயது கடந்திருக்கும்.
0: ஆமா.
1: தங்கச்சிகளும் வளர்ந்துருப்பாங்க, அவங்க வேலைக்கு போகலையம்மா?
0: அதெல்லாம் ஏன் போகல, பேசாம இருக்கும். நான் கொண்டு பாடுபட்டு குடுத்தா தின்னுகிட்டு விளையாட போயிடும்.
1: நீங்க வேலைக்கு போன சொல்லவும் மாட்டேன்.
0: சொன்ன வர அடி குடுக்க சொன்ன, பக்கத்துள்ள பிள்ளை அடிக்காதா, தள்ள இல்ல அடிக்காதா, எனக்கும் மனசுக்கு ஒரு மாதிரி அடிக்க மாட்டேன்.
1: ஆஹா, நீங்களும் ஒரு தாய் இல்லாத குழந்தை இல்ல நீங்களும். ஆனா நீங்களும் வந்து அம்மா மாதிரி அந்த குழந்தைங்க அடிக்க கூடாதுன்னு சாப்பாடு வாங்கி கொடுத்து கொடுத்து சமாளிச்சிருக்கீங்க. 18 வயசுல வந்து உங்களுக்கு வந்து அவல் இடிக்க தொடங்கினேன்னு சொன்னீங்க. அவல் இடிச்சு வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தது யாருமா?
0: சொல்லி கொடுத்தது இது போல ஒரு ஆளு அவல் இடிக்கும். ஆமா, சூரப்பழத்துல இப்படி ராஜேஸ்வரி அவல் இடுப்பாங்க. அங்க போய் நான் இருந்து பார்த்து பார்த்து பார்த்து இந்த கைய நெல் வறுக்கணும், இந்த கை உரல்ல போடணும், எங்கேயும் பாக்காம நம்ம இடிச்சுட்டே இருக்கணும், வாரி போட்டு அப்படி. அதுவும் இந்த பிள்ளைகள போகாது, நான் கொண்டு போவேன்.
1: வியாபாரமும் பண்ணிருக்க?
0: வியாபாரம் நான் தான் கொண்டு போவேன்.
1: 18 வயசுல?
0: 18 வயசுல.
1: நீங்க வந்து அந்த அவல் வந்து இப்ப எல்லாரும் மிஷின்ல தான் இடிக்கிறாங்க, ஆனா கை குத்தல் அவல்ங்கிறது டேஸ்ட் வேற இல்லையா? அந்த அவல் எப்படி பக்குவப்படுத்துவீங்க? நெல்லு எடுத்து என்னென்ன முறைகள்ல பக்குவப்படுத்தி அவலா கொண்டு வருவீங்கன்னு சொல்ல முடியுமாமா?
0: நெல்ல அழகா படைச்சி சாவி வாரதா அரிச்சு வாரி போட்டுக்கிட்டு அது கும்மல் கும்மலா வரும், வந்த உடனே அந்த நெல்லை இறக்கி வைக்கணும். நல்ல உணர்ந்த நெல்லானா வெள்ளம் குடிக்கும், உணராத்த நெல்லானா வெள்ளம் குடிக்காது.
1: தண்ணியில ஊற வைக்கணும்.
0: ஆமா, தீ போடணும், தீ போட்டு
1: வைக்கணும்.
0: ஆமா
1: நெல்லையா?
0: ஆமா, ஒரு பருவத்துல எடுக்கணும், இல்லாம இருந்தா அவளுக்கு கிடைக்காது, 90 போல பெயிரும்.
1: அந்த நல்ல கொதிக்க வச்சு ஒரு பக்குவத்துல எடுக்கணும்.
0: அதான் வாரி தட்டி அந்த தண்ணி எல்லாம் போன பிறகு ராத்திரி 1 மணிக்கு எழுச்சி வாரி அந்த இடிக்க இடத்துல கொண்டு தட்டி வைக்கணும்,
1: தண்ணிய உலர வைக்கணும்.
0: ஆமா, அதுக்கு பிறகு 1 மணிக்கு இடிக்க தொடங்கிடுவேன். அப்பதான் இவ்வளவு இவ்வளவா போடணும், போட்டு இடிச்சு அரைச்சமயம் காலத்தை 6 மணிக்கு இடிச்சு தீரும்.
1: அதை வந்து

0: நிறைய நேரம் ஊற வச்சா கூட அந்த பக்குவத்துக்கு வந்துடும்.
1: ஊற வச்சா நிறைய நாள் இருக்காது. டீ போட்டு ஊற வச்சு எடுத்தாத்தான் அந்த அவலி அழகா இருக்கும்.
0: ஓஹோ, நிறைய நாள் இருக்கணும்னா கொஞ்சம் வெந்நில வேக வச்சு எடுக்கணும். வெந்நில வேக வச்சாச்சு, நெல்ல வந்து உலரவும் வச்சாச்சு, அப்புறமா உலர வச்ச பிறகு என்ன பண்ணுவீங்கம்மா?
1: அது அதான் கீழே தட்டி, நல்ல இடத்துல தட்டி, சாக்கில தட்டி, ஒரு சாக்கு எடுத்து மூடி வைக்கணும். அந்த வெள்ளம் அம்பளமும் போன பறவும் நம்ம வாரி துவர வச்சுதான் இடிக்கணும். இவ்வளவு இவ்வளவு போட்டுதான் இடிக்கணும்.
0: போதுமா?
1: அதான் வறுத்து இடிக்க
0: வறுப்பீங்கம்மா?
1: இந்த கை வந்து துறப்ப எடுத்து இப்படி வறுக்கணும். அடுப்புல டீ எரியும். டீ எரிஞ்சு வரணும். இந்த
0: பக்குவத்துல வறுத்து எடுப்பீங்கம்மா?
1: வறுத்து அது ஒரு ஒன்னு ரெண்டு பொரியும். அந்த இறக்கிடணும்.
0: நெல்லு வந்து வறுக்கும் போது பொரியற மாதிரி இதுவும் பொரிய தொடங்கணும்னா எடுத்துருவீங்க?
1: எடுத்துருவேன். எடுத்து சூட்டோட ஒரு இல்ல தட்டி இந்த கையெண்டு வறுக்கணும். இந்த கையெண்டு இப்படி இடிக்கணும். அப்பதான் அந்த அருள் வரும்.
0: ஒரு கையில இடிக்கணுமா?
1: ஆமா, இந்த நெல்லு வறுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த நெல்லு போடணும். போட்ட உடனே இந்த நெல்லு அவ்வளவு இடிக்கணும். ஒரே ஒயில இருந்து இடிப்பாங்க. நம்ம கைப்படாம இப்படியே சுத்தி அதை போடணும். போட்டு அதுல எடுக்கணும்.
0: அப்ப ஒருத்தங்க வறுத்து கொடுப்பாங்க, ஒருத்தங்க இடிப்பாங்க.
1: இப்ப இந்த என் கை இங்க வறுத்து இல்ல, வறுத்த உடனே இங்க தட்டுவேன்.
0: உரல்ல தட்டுன உடனே உலக்க
1: வச்சுதான் உலக வேற ஆளு போடும். அவில் வந்த உடனே இந்த ஒரு தடி உண்டு நிறுத்ததுக்கு. இப்ப நிறுத்தி வச்சுட்டு இதை வாரிக்கிட்டு அப்ப இந்த நெல்லு வேவும். பின்ன இதை தட்டி
0: ஒருத்தங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு கூலி கொடுக்கணும்.
1: கூலி கொடுக்கணும்.
0: அதிகாலம் 3 மணிக்கு
1: வந்துருவாங்க.
0: ஆனா உங்க தங்கச்சி யாரும் எழும்ப மாட்டாங்க.
1: எழும்பாது. இந்த நெல்ல வாரி வைஞ்சன்னா கேட்காது. ரெண்டு எண்ணத்தையும் வளர்க்கணுமே. நான் தான் வளர்த்து.
0: சின்ன வயசுல குழந்தைங்க விளையாடுவாங்க, அக்கா தங்கச்சி சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி ஒண்ணுமே
1: கிடையாது. நான் அடிக்க மாட்டேன், மனசு வராது. நம்ம அம்மா போட்டுக்கிட்டு போயிட்டாங்க, இனி இந்த பிள்ளைகளுக்கு நம்மளாட்டிதான் இருக்கணும்னு நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். பின்ன அந்த அவில பாட்டி இந்த பொடி போல குச்சடி கிடக்கும், அதான் போட்டு பொங்குவேன். தேங்காய் வாங்க எல்லாம் பைசா இருக்காது, அதான் பொங்குவேன்.
0: எதை வச்சு பொங்குவீங்கம்மா?
1: அந்த பொடி குச்சடி போல கிடைக்கும். நம்ம பொடி அரிசி கிடைக்கல, அவில் இடிச்சு போக அந்த குருணை போல கிடைக்கும். அந்த குருணைய போட்டு பொங்குவேன். பொங்கி ஆளுக்கு ஒரு தவி கோரி வச்சுக்கிட்டு அதோ தின்ன பறவும் நானும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த அவில கொண்டு போவேன்.
0: நீங்க இடையில நிறுத்திட்டீங்க. அதாவது நெல்ல வந்து ஊற வச்சு அதை வந்து உலர வச்சு தீல லேசா காட்டி லேசா வறுத்து அப்புறமா வந்து உரல்ல வச்சு இடிப்பீங்கன்னு சொன்னீங்க. இடிச்ச பிறகு அடுத்த ப்ராசஸ் என்னம்மா?
1: அடுத்த ப்ராசஸ் அதை படைக்கணும்.
0: அரிசி
1: கிடைக்காதுல்ல, இந்த குருணைய போட்டு பொங்கி ஆளுக்கு ஒரு தை கோரி வச்சுட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு அந்தாலும் அவளை கொண்டு போவேன். வந்து இதுதான் தொழில்.
0: 18 வயசுல வியாபாரத்துக்கு போயிட்டு?
1: ஆமா, சடங்கு ஆகுனு யாரு என்ன விளக்கையும் இல்ல, அப்படி போக கூடாதுன்னு நல்லதா போயிட்டு நல்லதா வந்துட்டு.
0: இல்ல, அந்த வயசுல அந்த காலத்துல வியாபாரத்துக்கு எல்லாம் போறது பழக்கம் இல்ல. ஆனா நீங்க வந்து தங்கச்சிகளை வளர்க்கணும்.
1: வளர்க்கணுமே, கட்டி கொடுக்கணுமே. ஒரு பாவப்பட்டவனுக்கு பிடிச்சு கட்டி கொடுக்கணுமே.
0: அப்புறம் வியாபாரத்துக்கு போனீங்க. முதல் நாள் உங்களோட அவல் வியாபார அனுபவத்தை தெரிஞ்சுக்கலாமா? முதல் நாள் உங்களுடைய அவல் வியாபாரம் எப்படி இருந்தது அப்படிங்கறது ஞாபகம் இருக்கா?
1: சூரப்பள்ளம், புதூர், ஆலங்கோடு இப்படி கொண்டு போவேன்.
0: முத நாள் எந்த ஊருக்கு போனீங்க?
1: புதூர். பின்ன எங்க வீட்டு பக்கம் வாங்குவாங்க.
0: முத நாள் போன ஊரு புதூர் தான்.
1: புதூர்
0: வீட்டு பக்கம் யாருக்கும் கொடுக்கல?
1: யாருக்கும் கொடுக்கல. இடிச்சு வச்சிட்டு காலையில போயிருவேன். வெயிலுக்கு முன்ன போய் வித்துக்கிட்டு வருவேன். அங்க இருந்து வர சமயம் 5 ரூபாய்க்கு வெண்டைக்காய், 3 ரூபாய்க்கு ஒரு கத்திரிக்காய் இப்படி வாங்கி கொண்டு போட்டு எல்லாம் ஒருமிச்சு கறி வச்சு பிள்ளைகளுக்கும் கொடுத்துருந்தாங்க. நெல்லரி சோறு எங்களுக்கு மேம கிடைக்காது. இந்த அவலு குச்சரி தான் பொங்கி பொங்கி அதை வச்சு கழிச்சிட்டோம்.
0: நெல் வாங்கி அவல் இடிப்பீங்க, நெல்லரிசி சோறு உங்களுக்கு
1: எடுக்காது. நெல்லரி சோறு எடுத்தா எனக்கு அவல் விற்க முடியாது.
0: முதல் தடவை உங்களுக்கு வந்து நெல் வாங்குறதுக்கு யாரு உதவி பண்ணாங்கம்மா?
1: அது எங்க ஊர்ல நான் முத வேலை பார்த்தோம் இல்லையா, ராஜா அவங்க பேரு. அவங்க 2 மரக்க நெல்லு நீ அவில் இடின்னு சொல்லிட்டு சும்மா தான் எனக்கு தந்து அதை நான் இடிச்சு அப்படியே
0: 2 மரைக்கால்.
1: 2 மரைக்காப்பம்.
0: மரைக்கால்னா எத்தனை பக்கா வருமா அல்லது எத்தனை கிலோ?
1: 4.5 பக்கா வரும். 4 இட்டு தான் அளந்து தருவாங்க. 4.5 பக்கா வரும்
0: 1 மரைக்கால்.
1: ஆமா.
0: இப்ப மரைக்கால் பாத்திருக்கீங்களா? இப்போதைக்கு
1: மரைக்கால் பாக்கிறது இல்ல, கோட்டை கணக்கு நிறுத்து வாங்குவேன்.
0: கிலோ கணக்குல நிறுத்து வாங்குவீங்க. முதல் முதல்ல வந்து நீங்க அவல் எப்படி செய்தீங்க அப்படிங்கறதையும், முதல்ல உங்களுக்கு அவல் வியாபாரம் பண்றதுக்கு நெல்லு வாங்கி கொடுத்து உதவியது யார் அப்படிங்கறதையும் அழகாக சொன்னீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தின் அடுத்த கட்டத்தை வந்து அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாமா? நன்றி.

0: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
1: நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்றவர் பெருஞ்செல்வ விளை லட்சுமிபாய் ராமசுவாமி அவர்கள். உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி. அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: தொடர்வது திரு இசை. முதலாவதாக பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து வரும் இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர். இசை இளையராஜா.

0: அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
1: மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
7: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

திரு இசையில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் தெய்வவாக்கு. பாடலை பாடியிருப்பவர்கள் இளையராஜா, எஸ் ஜானகி ஆகியோர். பாடலுக்கு வரிகள் வாலி, இசை இளையராஜா.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழ வைக்கும் வாழை ரகங்கள், அழகப்பபுரம் ஏ ஜேம்ஸ் பாட் அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுதசுரபி பாரத பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு, நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
6: திரைசையில் நிறைவாக வரும் பாடல் 7வது மனிதன் திரைப்படத்திலிருந்து வி. நிரஜா பாடியது.

0: நிறைவு பெற்றது திரை இசை. எனும் சில நொடிகளில் வருவது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பின் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பிசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினார்கள். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்கள் அனைத்தும் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விளை நிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15ஆம் தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் மாநில அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. ஆகாஷ்வாணி வானொலியின் 90வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வானொலி நிலையம் சார்பில் சிறப்பு வாக்கத்தான் நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இத்தாலியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.1 பதிவானது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: நேரம் 11:02. ஆகாஷவாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 கேட்கலாம். எக்ஸூட்

நேரம் 11:08. ஆரம்பமாவது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் திரைசை. கேட்கவிருக்கும் முதல் பாடல் ரெமோ திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையில் நாகாஷ் அசீஸ் அனிருத் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் இளையான்குடி இக்பால் மற்றும் சித்தி கதீஜா.

அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

கடித வழிய நேயர் விருப்ப பாடல்களில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கொல்லமாவடி சி ஸ்ரீதரன் அவர்கள். கேட்கவிருக்கும் பாடல் நிறம் மாறாத பூக்கள். திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி சைலஜா, மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜென்சி பாடியது.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

11:19 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கடித வழி நேர் விருப்ப பாடல்கள் திரைசை. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து ஹிமேஷ் ரேஷ்மியா இசையில் கமலஹாசன் மகாலட்சுமி ஐயர் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் இளையான்குடி அப்துல் மஜீத்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில் பி ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராம் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் சுவாமியார் மடம், எஸ் குமார்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்குறோம்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
3: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று மாலை 5:02 வெற்றிக்கு வழி மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கான ஆலோசனைகள் வழங்குகிறார் இயன்முறை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜே ஆல்ரன் பெனோ அவர்கள். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் திரை இசை. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்தது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: கேட்கவிருக்கும் பாடல் இட்லி கடை திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் தனுஷ் அறிவு பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் இளையான்குடி ரிபாயா.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: கடிதவழி நேயர் விருப்ப பாடல்களில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் நல்லூரிலிருந்து எஸ் மணி மற்றும் எம் ஷீலா. இவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்.

0: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், கிசான் வாணி. உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழ வைக்கும் வாழை ரகங்கள். நேரலையில் பங்கேற்கிறார் அழகப்புபுரம் ஏ ஜேம்ஸ் வாட் அவர்கள். அமுத சுரபி, பிரதம மந்திரியின் பயிர்காப்பீட்டு திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு. தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் உதித் நாராயண் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் இளையான்குடி முகமது அசன்.
1: Can you feel her? Is your heart speaking to her?

கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் கூலி திரைப்படத்திற்காக. அனிருத் இசையில் சுபலாஷினி அனிருத் பாடிய பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் லீப்ரத்திலிருந்து பொன் கிஷானிகா.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி. குழந்தைகள் பங்கேற்று பேச அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722. இதற்கான முன் இணைப்பெண் 0462 மற்றும் ஒரு அலைபேசி 8903257309.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழ வைக்கும் வாழை ரகங்கள், அழகப்பபுரம் ஏ ஜேம்ஸ்பாட் அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுதசுரபி பாரத பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு, நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தன்னுடல் தாக்கு நோய் குறித்த தகவல்களை தருகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நம் பங்கு நேரலை தோழிகள் பங்கேற்று பேச அழைக்கு வீடு நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் 2907722 இதற்கான முன் இணைப்பெண் 0462 மற்றும் ஒரு அலைபேசி 8903257309.

0: நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: புதுசா வேணும்னு
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.

நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 மனம் நனையும் மதுரமழை. இது தேரில் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தன்னுடல் தாக்கு நோய் குறித்த தகவல்களை தருகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். 12:55 திரைசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதி. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நம் பங்கு நேரலை. 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 2:15 தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் தொடர்ந்து திரைசெய். 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை நேரலை. மாலை 4:02 வானிலை அறிக்கை தொடர்ந்து திரைசெய். 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 வெற்றிக்கு வழி மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கான ஆலோசனைகள் வழங்குகிறார் ஏன்முறை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜே ஆல்ரன் பெனோ அவர்கள். தொடர்ந்து முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை சரம்.

மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 திரைசை.

இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சிவக்குமார் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழ வைக்கும் வாழை ரகங்கள். நேரலையில் பங்கேற்கிறார் அழகப்பபுரம் ஏ ஜேம்ஸ் வாட் அவர்கள். அமுத சுரபி, பிரதம மந்திரியின் பயிர்காப்பீட்டு திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. 8:30 9:15 திரைசை, 10:05 நிலா முற்றம் திரைப்பட பாடல்கள் நேரலை. 11 மணிக்கு மனசு மயங்கும் திரைசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரைசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம்.

0: அம்மா போல பக்குமான பண்பிலே இது உங்கள் குமரி பண்பிலே நூற்று ஒண்ணு.
1: நேரம் 12:10, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆரம்பமாவது மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. என்னை அழைக்க வேண்டாம், நினைக்கவும் வேண்டாம் என்று கூறும் இவள் கூற்று உண்மையோ என்று ஐயப்படுகிறேன். கேட்கவிருக்கும் பாடல் மணவாளனே மங்கையின் பாக்கியம் திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல். பி ஆதி நாராயண ராவ் இசையில், டி என் ராமையாதாஸ் வரிகளில்.

மனதுக்குள் இருக்கும் ஏக்கங்களை யாரால் அறிய முடியும்? கூறினாலும் புரிந்து கொள்ள முடியுமோ? கேட்கவிருக்கும் பாடல் மதுரை வீரன் திரைப்படத்திற்காக ஜி ராமநாதன் இசையில் எம் எல் வசந்தகுமாரி பாடியது.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

சூரியனின் கதிரொளிகள் அந்த வானில் பொன்னொளி பூக்க வெண்பனி தூவும் நிலாவும் சென்றது. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது.

வானவில்லை வான் எதற்காக அனுப்புகிறதோ, அலையோசையை அந்த ஆழ்கடல் எதற்காக அனுப்புகிறதோ, உன்னிடம் என் செய்தி சொல்லத்தான். கேட்கவிருக்கும் பாடல் நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து, எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

மரங்கள் பேசாத மொழியில் ஆயிரம் கதைகள் சொல்கின்றன. கேட்பதற்கு அமைதியான மனம் போதும். கேட்டிருக்கும் பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா பாடியது.

காலை சூரியன் வந்தவுடன் நினைவுகள் என்னுள் எழுகிறது. வானம் போல் காதலும் விரிகிறது. கேட்கவிருக்கும் பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்தில். அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் S. ஜானகி பாடியது.

பெற்றது மனம் நனையும் மதுரமழை. இது தேரில் சுவையில் சாரலிசை. இதுவரை உங்களுடன் ஆன்ஷியா அண்டோலன். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை

0: அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதிகள் ஷீல் நாகு, ஸ்ரீ சந்திரசேகர், சஞ்சீவ் சச்தேவா, அருண் பாலி மற்றும் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர். உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி மாநிலமாக தெலங்கானா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக தெலங்கானா மக்கள் பங்காற்றியதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெலங்கானா மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தெலங்கானாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தனி மாநில போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்கா துணை அதிபர் பால் மாஷாட்டேல் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா இத்தாலி இடையேயான உறவுகள் வலுவடையட்டும் என்று கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரளம் சட்டப்பேரவை துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திருமதி ஷனிமோல் உஸ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று கேரளம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் திருமதி ஷனிமோல் உஸ்மான் 99 வாக்குகளும், அவரை எதிர்த்து நின்ற இடதுசாரி ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு முகமது முஹாசினுக்கு 34 வாக்குகளும் கிடைத்தன. பிஜேபியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மத்திய பிரதேச மாநிலம் சிதி மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் 53 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக வெளியான ஊடக செய்திகளை அடுத்து தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிபிஎஸ்இ தேர்வு விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக விண்ணப்பித்தவர்களின் வசதிக்காக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வரும் 6 தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. மாணவர்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றபின் குறைபாடுகளை தீர்க்க மீண்டும் சரிபார்ப்பதற்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், விடைத்தாள் மறுமதிப்பீட்டிற்காக ஒரு விடைத்தாளுக்கு 25 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமரின் சொட்டு நீர் பாசன திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் இத்திட்டம் மூலம் தக்காளி சாகுபடி செய்து பயன்பெற்றுள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தலகா பூசார்வட்டி கிராமத்தில் வந்து நான் வசித்து வருகிறேன். நான் வந்து 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சு அதன் மூலம் வந்து சொட்டு நீர் பயன்படுத்தி வர்றேன். அதனால் சொட்டு நீர் பயன்படுத்துறதுனால எனக்கு தண்ணி வந்து சிக்கனமாகுது, ரெண்டாவது வந்து நேரமும் எனக்கு மிச்சமாகுது. தண்ணி வந்து 2 ஏக்கர் பயிர வந்து 4 ஏக்கர் வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து

0: உர மேலாண்மை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. குறிப்பிட்ட உரம் வந்து செடிகளை பயன்படுத்துறதுனால வந்து செடி வந்து அதிக மகசூல் கொடுக்குது. இதனால் வந்து தக்காளி நல்ல மகசூல் கிடைக்குது. அனைவரும் சொட்டு நீரை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து 100% மானியம் கிடைக்கிறதுனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு கடல்சார் ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: படகு உரிமையாளர்கள் ஆய்வு நாளன்று படகினை தங்களது பதிவு செய்யப்பட்ட தங்குதளத்தில் நிறுத்திட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீன்பிடி கலன்களில் பதிவெண் தெளிவாக தெரியும் வண்ணம் எழுதியிருத்தல் வேண்டும் மற்றும் மீன்பிடி கலன்களுக்கு வரையறுக்கப்பட்ட வண்ண குறியீட்டில் படகானது இருத்தல் வேண்டும். ஆய்வு செய்யும் நாளில் படகின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம், வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் புத்தகம் மற்றும் துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைதொடர்பு கருவிகள் மற்றும் கடற்பயண பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றினை ஆய்வு குழுவினரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து விசைப்படகுகளிலும் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தியிருப்பதை ஆய்வு குழுவிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மேலும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகுகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அமெரிக்க புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. மேலும் இதன் வழியாக கடத்திச் செல்ல முயன்ற 45 மில்லியன் டாலர் மதிப்பிலான 1 டன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1933 அடி நீளமும் 55 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கத்தில் மின்சார இணைப்பும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 1993 பிறகு தெற்கு கலிபோர்னியா எல்லைப் பகுதியில் மெக்சிகோ நாட்டுடன் இணைந்து 99 பாதாள சுரங்கங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் ஹான்வா ராணுவ தளவாட தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை அடுத்து தொழிற்சாலை மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தொழிற்சாலையில் சன்மு ராக்கெட் ஏவுவதற்கான கருவிகளும் ஏவுகணைகளும் தயாரிக்கப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியா 2வது கட்டமாக மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பு கவசங்கள், மருந்துகள், சத்துணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 43 டன் மருத்துவப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் பொது சுகாதாரம் மேம்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்த இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 25-23, 21-16 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புஸ்னானை வென்றார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டாட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆக்லாந்தில் இப்போட்டிகள் வரும் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, உருகுவே ஏ பிரிவிலும், நியூசிலாந்து, சிலி, கொரியா, பிரான்ஸ் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குளுமையாய், இரவு பொழுதின் இனிமையாய், என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
4: குமரி பண்பலை 101.
3: குமரி பண்பலை 101.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி.

0: 51 நிமிடம் இனி கேட்கலாம்.
1: நலமாய் வாழ்வோம்.
2: தன்னுடல் தாக்கு நோய் குறித்து விளக்குகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள்.
3: ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ், தன்னுடல் தாக்கு நோய். இந்த நோய் வந்து நம்ம சொந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே நம்ம உடலுக்கு எதிராக செயல்படும் ஒரு நிலைதான் இந்த தன்னுடல் தாக்கு நோய் அல்லது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ். அப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து நம்ம உடல் பாகங்களான தோலையோ எலும்பையோ அல்ல ஒரு மசில்ஸையோ ஜாயின்ட்ஸையோ இல்ல எதை வேணாலும் இது பாதிக்கலாம். அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். இது வந்து எதை வந்து பாதிக்குதோ, இப்ப தோலை பாதிச்சதுன்னா அது சம்பந்தமான பிரச்சனைகளை காட்டும். இப்ப ஜாயின்ஸ பாதிச்சு வீக்கம், நடக்க முடியாம இருக்கிறது, வலி, இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். இந்த நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கு காரணங்களை வந்து கண்டறியறதே மருத்துவர்களுக்கு ரொம்ப கடினமான இதா இருக்கு. கியூர் பண்றதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நம்ம இது எதனால வருது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் யோசிக்கலாம். அப்போ அதிகப்படியான மன அழுத்தத்துல இருக்கும் போது நம்ம இம்யூன் சிஸ்டமே வந்து கொஞ்சம் சஃபர் ஆகுது. அதனால அது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது வெளியில இருந்து வர நுண்ணுயிரிகளான வைரஸ், பாக்டீரியாஸ், இதை அழிக்கிறதுக்கு பதிலா நம்மளோட சொந்த உடம்பையே வைரஸ் பாக்டீரியாவா நினைச்சு அதை அழிக்க ஆரம்பிக்கிறதுனாலதான் இது மாதிரி நிறைய நோய்கள் வந்து நமக்கு ஏற்படுது. ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ், இந்த இதுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது அதிகமா வரலாம். அப்புறம் வந்து தூக்கமின்மை, ஒவ்வாமை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஜாஸ்தியா வருது. அப்போ ஒவ்வாமை இருக்கிறவங்க அந்த ஒவ்வாத பொருட்களை அவாய்ட் பண்றதுதான் ரொம்ப நல்லது. இந்த நோய் வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படிங்கறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எப்ப வருதுன்னே தெரியாம சடனா வரும், அப்புறம் சடனா சில நேரம் குறைஞ்சிரும், இல்ல மெடிசின் கொடுத்தா கூட குறையாம இருக்கலாம். அப்புறம் திடீர்னு காய்ச்சல் மாதிரி உடம்போட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுறது, திடீர்னு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜுக்கு போறது. அப்போ இத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சில பிளட் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. அதுவும் இல்லாம அவங்களோட பர்சனல் ஹிஸ்டரி, ஃபேமிலி ஹிஸ்டரி, மெடிக்கல் ஹிஸ்டரி, அப்புறம் இப்ப ஜாயின்ட் சம்பந்தமான ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்னா எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ, இது மாதிரி நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பிளட்ல வந்து ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து டிடெக்ட் பண்ணலாம். அது மாதிரி ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடிஸ் இது மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும் பிளட்ல. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த நோயை வந்து சீக்கிரமாவே அதை டயக்னோஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஆனா இப்போ இது மேபி இதுல உங்களுக்கு குறையல அப்படின்னா அடுத்த லெவல்ல நீங்க வந்து ஒரு இம்யூனாலஜிஸ்ட வந்து நீங்க போய் பாக்குறது ரொம்ப நல்லது. அது மாதிரி இதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம தான் அனலைஸ் பண்ணணும். ஒவ்வாத பொருட்கள் எடுக்கிறோமா, இல்ல வந்து ஏதாவது இதை வந்து மனசுல போட்டுக்குள்ள போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ல இருக்கோமா, இல்ல வந்து ஃபுட்ட ப்ராப்பர் டைம்ல எடுக்காம இருக்கிறோமா, தண்ணி குடிக்கிறது நம்ம கரெக்டா குடிக்கிறோமா, அதெல்லாம் முதல்ல சின்ன சின்ன பேசிக்கான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிட்டே வரணும். இது மெயினா இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இப்ப அதிகமா வர்றதுக்கு ரீசன் வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைல். அவங்க வந்து வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகுறதே இல்ல, ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பாக்குறதுனால நம்ம இப்போ நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்தா கூட விட்டமின் டி டெபிஷியன்சி ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அந்த விட்டமின் டி வந்து நமக்கு ஃபுட் மட்டும் இல்லாம சன்லைட்டும் இது நமக்கு வந்து தேவைப்படுது. அப்ப நம்ம சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுறது ரொம்ப முக்கியம். அதுவும் ரொம்ப எந்த டைம்னா மார்னிங் வந்து ஒரு 7:00 முன்னாடி, அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஆப்டர் ஒரு 4:30, 5, 6 குள்ளாடி இருக்க அந்த இள வெயில வந்து நம்ம காயறது ரொம்ப நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம ஹேருக்கும் நம்ம போன்ஸுக்கும் வந்து ரொம்ப நல்லதா இருக்கு. அப்ப இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வந்து எதனால வருதுங்கிறதே நமக்கு தெரியாம வந்து ஏற்படுற ஒரு நோய், அதாவது இடியோபதிக் அன்னோன் காஸ்னால வர்றதுனால இதை வந்து ட்ரீட் பண்றதும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. அதனால நம்ம சில பழக்க வழக்கங்கள், அதாவது பசிய வந்து கண்ட்ரோல் பண்றது, சரியா யூரின் பாஸ் பண்ணாம இருக்கிறது, சரியா வந்து தூங்காம இருக்கிறது, கண்ணீரை கண்ட்ரோல் பண்றது, மோஷன் போகாம அதை வந்து கண்ட்ரோல் பண்றது, இது மாதிரி இருக்கிற சின்ன சின்ன பேட் ஹேபிட்ஸ்னால கூட நம்ம இம்யூன் சிஸ்டம் நம்ம உடம்புக்கு எதிராகவே செயல்படுறதற்கான இந்த சூழ்நிலைகளை வந்து நம்ம ஏற்படுத்தாத மாதிரி நம்மளோட ஹேபிட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த நோயிலிருந்து ஈஸியா நம்ம வந்து விடுபடலாங்கிறத தெரிவிச்சுக்கொள்றேன்.
2: தன்னுடல் தாக்கு நோய் குறித்து விளக்கியவர் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: தொடரும் திரு இசையில் வரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் அன்பி சிவம். பாடலை பாடியவர்கள் விஜய் பிரகாஷ், சதனா சர்க்கம் ஆகியோர். இசை வித்யாசாகர்.

திரிசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101 நேரம் ஒரு மணி. செய்தி தெரியுமா? தமிழகத்தின்

மாநில பறவை மரகத புறா குறித்துதான் இன்றைக்கு நாம் செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தமிழகத்தின் மாநில பறவையான மரகத புறாவின் சிறகுகள் மரகத கல்லின் பச்சை நிறத்துடனும் தலை மற்றும் கழுத்து பகுதி சாம்பல் நிறம் கலந்த இளஞ்சிவப்பு நிறத்துடனும் காணப்படும். மற்ற புறாக்களைப் போலில்லாமல் காடுகளையே தன்னுடைய வாழ்விடமாக கொண்டிருப்பதால் தமிழகத்தில் நீலகிரி, ஆனைமலை, மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற அடர்ந்த வனப்பகுதிகளில் இந்த புறாக்கள் அதிகமாக காணப்படுகின்றன. 5 அடி வரை உயரமுள்ள மரங்களில் சுள்ளிகளை வைத்து கூடு கட்டி அவைகள் வந்து வாழ்கின்றன. அதுல என்ன பண்றதுனா 2 பழுப்பு வெள்ளை நிற முட்டைகளை இடுகின்றன. ஆண் பறவையினுடைய தோல் பகுதியில் பார்த்தா வெளிரிய புள்ளியும் தலைப்பகுதி பழுப்பு நிறத்திலும் காணப்படுமா? பெண் பறவைகள் இப்படி இல்லாமல் மரப்பழுப்பு நிறம் மிகுந்தும் தோள்களில் பழுப்பு குறியுடனும் காணப்படுகின்றன. ஒரு முதல் 28 சென்டிமீட்டர் நீளமுள்ள மரகத புறாக்கள் தனித்தோ இரட்டையாகவோ சிறு குழுக்களாகவோ காணப்படுகின்றன. நிலத்தில் விழுந்த பழங்கள், விதைகள் மற்றும் தாவரங்களையே இவை உண்ணுகின்றன. இவற்றில் பல்வேறு இனங்கள் காணப்பட்டாலும் கூட 3 வகைகள் ஆஸ்திரேலியாவில் பார்க்க முடிகிறதாம். ஆண்டில் வாழ்ந்த ஆங்கிலேய இயற்கை ஆர்வலர் ஜார்ஜ் எட்வர்ட்ஸ் என்பவர் தன்னுடைய நேச்சுரல் ஹிஸ்டரி ஆஃப் அன்காமன் பேர்ட்ஸ் என்ற புத்தகத்தில் மரகத புறாவினுடைய படத்தையும் தகவல்களையும் பதிப்பித்துள்ளார். இதனுடைய வாழ்விடத்தையும் உருவ அமைப்பையும் கொண்டு மரகத புறாக்கள் பொதுவான மரகத புறா, அவசிய மரகத புறா, சாம்பல் தொப்பி மரகத புறா எனவும் அழைக்கப்படுகிறது. அருகி வரக்கூடிய அரிய வகை பறவை இனமான இந்த மரகத புறாக்கள் தமிழகத்தின் மாநில பறவை மட்டுமன்றி மானுடர்கள் பாதுகாக்க வேண்டிய முக்கியமான பறவையாகவும் திகழ்கிறது. தனித்துவமான நிறமும் அமைதியான இயல்பும் கொண்ட இந்த மரகத புறாக்கள் இந்தியாவை தவிர தாய்லாந்து, மலேசியா, கிழக்கு ஆஸ்திரேலியா மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளிலும் வாழ்கின்றன. வெப்பமான மற்றும் ஈரப்பதமுள்ள வனப்பகுதிகளை விரும்பும் இப்பறவைகள் பல்வேறு நாட்டின் காடுகளிலும் தங்கி தங்களை சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய திறன் கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சியாக வரவிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே நேரலை. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நமது பங்கு குறித்து தோழியர்கள் பங்கேற்று பேசலாம். அதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222, இழப்பு எண் 046-5-2, கைபேசி எண் 890-3250-3.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:10. ஹாய் சிநேகிதியே, நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நமது பங்கு, இதுகுறித்துதான் இன்றைக்கு தோழியர்கள் பேசவிருக்கிறார்கள். இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லும்போது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நமது பங்கு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னா என்ன, இயற்கை வளங்களை பாதுகாப்பது ஒன்று, இன்னொன்று

0: மனிதர்களுடைய செயல்பாடுகளால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து பூமியை காப்பது. இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஒன்னு நாம வாழ்வதற்கு, இன்னொன்னு எதிர்கால சந்ததியினர் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நாம இதை செய்து கொடுக்க வேண்டிய இது நம்முடைய கடமையும் ஒரு கட்டாயமாக இருக்கிறது. சரி, இதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத நாமளே சொல்லிட்டா அப்புறம் தோழிகள் என்ன பேசுவாங்க, அதனால தோழிகள் வராங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதே நேரலை நிகழ்ச்சி இழுப்புல இருக்கிறீங்கம்மா? ஆ வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? கேக்கலையே நீங்க சொல்றது. வடசேரியிலிருந்து லதாம்மா, இணைப்பு சரியா இருக்குதா? உங்களுடைய அந்த அலைவரிசை சரியா இருக்குதா? ஆமா என்பது இப்போதுதான் தெளிவாக இருக்கிறது. இதே இடத்துல நின்று பேசுங்க, சரியாமா? சரி, தலைப்பு கேட்டுக்கிட்டீங்க அப்படிதானே? இப்ப கேக்கலையே லதாம்மா? சரியான இடத்துல நின்னுட்டு பேசுறீங்களா?
1: ஹலோ
0: ஹலோ அப்படிங்கறது கேக்குது, சொல்லுங்கம்மா. லதாமா உங்களுடைய குரல் இன்னும் எங்களை, சரி அவர்கள் தொடர்ந்து அவர்களால ஏனோ பேச முடியவில்லை, பரவாயில்ல. தோழியரே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இணைப்பு எடுத்து பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் நாம் பேசுகிற போது நமக்கு அலைவரிசை அங்கு சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்தில் நின்று நாம் பேசுவது சாலச்சிறப்பாகும். அடுத்து ஒரு தோழி வராங்க, பேசுவோம். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வடசேரியிலிருந்து
0: லதாமா, ஓடோடி வந்தீர்களா மீண்டும்? பேசுங்கள், தாராளமாக பேசுங்க. இப்போது உங்களுடைய குரல் தெளிவாக இருக்கிறது, பேசுங்கள்.
1: தலைப்பு,
0: ஆஹா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் நமது பங்கு. நிகழ்ச்சியில் பேசி வந்து ஓடோடி வந்ததில் தலைப்பு கொஞ்சம் மறந்தது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் நமது பங்கு அப்படிங்கறது தான் பேசணுமா?
1: நம்ம இந்த பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு எரிக்கிறத தவிர்க்கணும். பட்டாசு அதிகமா வெடிக்க கூடாது, சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற உள்ள பட்டாசுகளை மட்டும் வெடிக்கணும். ரொம்ப குப்பை எல்லாம் மண்ணுல வீசப்படாது.
0: அதாவது முதல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க, நெகிழி எரிப்பதை, அதாவது முதல் முறையாக ஒன்னு சொன்னீங்க, நீங்க பேசும்போது முதல் தடவை ஒன்னு சொன்னீங்கல்ல, நெகிழி எரிப்பதை தவிர்க்கணும். பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதான் நெகிழி. நெகிழி எரி, அதாவது நெகிழி எரிப்பதை தவிர்க்கணும் அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயம். அதற்கு முன்னால நெகிழி பயன்பாட்டையே நாம் குறைக்கணும். மஞ்சள் பை எடுத்துக்கலாம், காகித இதுல எடுத்துக்கலாம், சணல் பை எடுத்துக்கலாம், வாழை நார்பை இருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இல்லையா? முன்னால எல்லாம் பனை ஓலையில கூட இருந்தது.
1: சுற்றுச்சூழல் தினம்
0: அன்னைக்கு
1: நம்ம சுற்றுச்சூழலை பத்தி பாதுகாக்க வழிமுறைகளை தெரிஞ்சு கொள்ளணும்.
0: அதுக்கு முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டு இப்ப இருந்தே நாங்க உறுதி எடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமா.
0: அப்ப நமக்கு இதற்கு மாற்றாக, நெகிழிக்கு மாற்றாக எவ்வளவு விஷயங்கள் இருக்குது இல்லையா? பனை ஓலை, வாழை நார், துணிப்பை, அப்புறம் வேற என்ன இருக்குது? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, சணல் பை, இப்படி என்னமா
1: மூங்கில் கப்,
0: இப்படி இயற்கையோடு சார்ந்து வரக்கூடிய விஷயங்களை நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெள்ளு தெளிவா நல்ல அழகா பதிவு பண்ணிருக்கிறீங்க. இன்னும் வரக்கூடிய தொழில்கள் என்னென்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? நன்றிமா, நன்றி,
1: நன்றி.
0: வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை.
2: ஹலோ, ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன் மேடம்.
0: சுல்தானி அம்மா சொல்லுங்க.
2: சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒவ்வொருடைய கடமை. நம்மளால் என்றத ஒரு சின்ன செடியை வளர்த்து விட வேண்டும்.
0: சரி,
2: அது நம்மளுக்கு ஆக்சிஜனே எனக்கு மட்டும் தரல. இப்ப இங்க இருக்க நான் வளர்த்த இந்த ஏர்வாடி ஊருக்கு அந்த ஆக்சிஜன் கிடைக்கும்.
0: சரி,
2: அது ஒரு சுற்றுச்சூழல். ஏன்னா அது கார்பன்

0: ஆக்சைடை உள்ளிட்டு ஆக்சிஜனை வெளியே விடுகிறது.
1: சரி,
0: அது எவ்வளவு சுத்தம். வேற இந்த ஏரியில குளத்துல பக்கத்துல கொண்டு வந்து யாரும் குப்பைகள் கொட்டுறதை நாம் தடுக்க வேண்டும். நம்மளாவது என்றது எப்ப அங்க போடாத அப்படின்னு நம்ம சொல்லணும்.
1: ரெண்டு விஷயத்த பேசி இருக்கிறீங்க அம்மா, மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, மரம் வளர்க்கணும். குறைந்தபட்சம் மரம் வளர்ப்பதற்கு இடம் இல்லாதவர்கள் தங்களுடைய வீட்டினுடைய மேற்கூரையில ஒரு செடியாவது வளர்க்க வேண்டும். இரண்டாவது இரண்டாவது நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க.
0: ரொம்ப இது தப்பு. நம்ம இந்த பிளாஸ்டிக் வெளியே போடவே கூடாது. ஏனென்றால் இந்த ஆடு எங்க வீட்டுல எங்க வீட்டுக்கு எடுத்த வீட்டுல உள்ள சின்ன ரெண்டு பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா வயிற்றுல ஆட்டு வயிற்றுல.
1: சரி, அதாவது நீர்நிலைகள்ல குப்பைகள் போடக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, நமக்கு தெரிந்தவர்கள் போட்டாலும் அவர்களை போட விடாமல் நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், பாத்துக்கணும். சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா.
0: நன்றி, நன்றி மேடம்.
1: வணக்கம் குமரி, பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில இருந்து இப்ராஹிமா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம், தாங்களும் நலம் என்று நம்புகிறோம்.
2: சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும், முதல்ல வந்து நம்ம வீட முதல்ல சுத்தமாக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாசல தூக்கி, நம்ம வீட்டு வாசல தூக்கி அடுத்த வீட்டு பொதுச்சு வைக்க கூடாது. குப்பை வந்து டெய்லி எல்லா ஊர்லயுமே பெரும்பாலும் குப்பை வண்டிகள் வருது. மக்கும் குப்பை மக்காத குப்பை தனியா பிரிச்சு வருது, அதை பிரிச்சு போட்டுறணும். வார்களுக்குள்ள குப்பைகளை போடக்கூடாது. வீட்டுல கொஞ்சம் இடம் இருந்தாலும் ஒரு செடி மரம் ஏதாவது வளர்க்கலாம். வீட்டுக்கு முன்னாடி எப்படியுமே கொஞ்சம் இடம் இருக்கும், அதுக்கு 100 இடத்தை ஒதுக்கி ஒரு மரங்கள் வளர்க்கலாம். அது ரொம்ப பயனா இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம இதுக்கெல்லாம் சுற்றுப்பீடம் போறோம் பாத்தீங்களா, அருவி அங்க இதெல்லாம் அங்கெல்லாம் தேவையில்லாத பொருட்களை நம்ம கொண்டு போக கூடாது. அருவியில நம்ம தரைய வச்சாலே வந்து தலை வந்து அப்படியே ஷாம்பு தேய்ச்சி குடிச்ச மாதிரி ஆயிரும். அங்க தேவையில்லாம நம்ம ஷாம்பு கொண்டு போக கூடாது. மற்ற எந்த நெங்கிலாம எதுவுமே வந்து காடுக்கெல்லாம் கொண்டு போக கூடாது. காட்டுல மரங்கள் எங்க ஊர் பக்கம்லாம் வந்து நம்பி மலன்னு இருக்கு, அதுக்கு நினைச்சவங்க அங்க போயிருந்தா சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. சமையல் பண்ணி சாப்பிடும்போது தீய பற்றி வச்சிருவாங்களோ அந்த தீ தள்ளி அந்த மரங்கள்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு ஏன்னா நம்ம ஆதி காலத்திலே வளர்த்த மரத்தை நம்மளே அழிச்சிருக்காது.
1: ரொம்ப அழகான, அதாவது தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறீங்க. சுற்றுலா போகிற போது அந்த சுற்றுலா தலங்களில் நம்ம வந்து இந்த கழிவுகளை கொட்டக்கூடாது. ரெண்டாவது, தடை செய்யப்பட்ட இடங்கள், ரெண்டாவது மரங்கள் நெருக்கடியாக இருக்கக்கூடிய இடங்களில் அந்த பத்த வைக்கக்கூடாது. தீயை வந்து எரியவிடக்கூடாது. அங்கு வந்து சமையலோ இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பத்த வைப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா. நன்றி.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நமது பங்கு என்னென்ன என்று தோழிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வருகிற தோழி என்ன விஷயத்தை சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி. வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: வடக்கு
1: கோணம் சவரியம்மாள்.
6: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நலமாக இருக்கிறோம்.
6: எடுக்கணும். எங்க வீட்டுல இப்ப நிறைய இருக்குது, துவைச்சு நீட் பண்ணி அப்படி அப்படி வச்சிருவேன்.
1: ஓ, பைகள் நிறைய இருக்குதுன்னு, குப்பை நிறைய இருக்குதுன்னு
6: நினைச்சேன்.
1: துணி பைகள் நிறைய இருக்குதுங்கிறீங்க. சரி,
6: ஆமா மேம், எப்பவுமே வெளியில போச்சு பையில தான் யூஸ் பண்ணுவோம். பிளாஸ்டிக் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் வெளியில போச்சு பிள்ளைங்களுக்கு பிஸ்கட் எல்லாம் கொடுக்க மாட்டோம். அந்த கவர் எல்லாம் நாங்க ஏற்கனவே ஒரு பை வச்சு போடல பேக்ல.
1: சரி,
6: அது உள்ள

0: வடக்கு கோணம் சவரி அம்மாள் மாதிரி எல்லாரும் இருந்துச்சா குப்பைகள் பாதிக்கு மேல குறைஞ்சு போயிடும். ஏன்னா இதுக்கு முன்னால சொல்லும் போது இப்ராஹிம் அம்மா சொன்னாங்க, சுற்றுச்சூழல் வந்து சுற்றுலா தலங்களுக்கு இந்த சுற்றுச்சூழல் மாசுல முக்கியமான ஒரு பங்கு வந்து சுற்றுலா தலங்கள். அங்க போகிறவங்க தண்ணி பாட்டிலா இருக்கலாம், இல்லைன்னா பயன்படுத்துகிற பொருள்கள் அத்தனை கழிவுகளையும் நின்ற இடத்துல நின்று தூக்கி எறிஞ்சுறாங்க. சோ அது முதலில் தவிர்க்கப்பட வேண்டும். குப்பைகளை போடுறதுக்குனே தனியா ஒரு பை வச்சுட்டு அதுல சேகரிச்சு கொண்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து அதை தரம் பிரிச்சு கொடுத்துடணும். நிச்சயமாக இது வந்து நமக்கு நாம செய்யற ஒரு கடமையாக நம்ம செய்தோம்னா நிச்சயமா அப்படி இருக்கும் இல்லையா? யாரோ ஒருத்தர் போட்டிருக்கும் போது நம்ம அந்த இடத்துல போய் நின்னா நமக்கு எப்படி ஒரு அருவறுப்பாகவும் அது விரும்பத்தகாத செயலாக இருக்கும்ல. இப்ப நாம போட்டா மத்தவங்களுக்கு அப்படிதான் இருக்கும் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமாக இது போடுறதை தவிர்த்துருவோம். நன்றிமா, நன்றி, அழகா சொல்லியிருக்கிறீங்க, நன்றி. வணக்கம், குமரி பண்பலை நூற்று ஒன்றின் ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பெரிய விலையிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: பெரிய விலையிலிருந்து விஜயா அம்மா சொல்லுங்க.
1: சுற்றுச்சூழல்ல நம்மதோட பங்கு, அழகான தலைப்பு, இந்த கிளைமேட்டுக்கு ஏத்தபடி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி மேடம்.
0: சுற்றுச்சூழல் அப்படி பாதுகாப்பதில் நமது பங்கு என்பது சூழலுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க.
1: ஆமா மேடம்.
0: சரி,
1: அதாவது முடிஞ்ச வரைக்கும் நெகிழிகளை தவிர்க்கணும் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டு குப்பைகளை நாமளே அதை சேமிக்கணும்.
0: சரி,
1: கண்ட இடத்துல கொட்டாம அப்படி ஓரளவு நம்ம வீட்டுக்கு என்ன இருக்கோ அதை நம்ம கரெக்டான இடத்துல கொண்டு ஒப்படைச்சிட்ட சூழல் வந்து நல்லா அமைஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் பை கொண்டு போய் வாங்க போல அந்த பழக்கங்கள், அதே போல பிளாஸ்டிக் உபயோகத்தெல்லாம் தவிர்த்து அத முன்னோர்கள் பயன்பாட்டு கொண்டு வந்த மண்பானை, அந்த மாதிரிப்பட்ட பழக்க வழங்கல், பனவலையில இருக்கக்கூடிய பெட்டிகள், அதெல்லாம் இப்ப அலங்கார பொருளா இருக்கத வாங்கி நம்ம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தி நாம கொண்டு வரும்போது நம்ம சந்ததிக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நம்ம கொடுக்கலாம். காசு பணம் வர தேவையே இல்லை மேடம். நல்ல ஒரு சுகாதாரமா வாழணும், ஆரோக்கியமான ஒரு சமூகம் நமக்கு கிடைச்சா போதும்.
0: நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இல்லையா? அதுதான் ஆரோக்கியத்தை நம்ம இப்படிதான் பேண ஆரம்பிக்கணும்.
1: ஆமா ஆமா, அதே மாதிரி இனி நம்ம வந்து காட்டுல மரங்கள் எல்லாம் அழிக்கும் போது அந்த பறவைகள் எல்லாம் இறை தேடி நம்ம இல்லங்களுக்கு வருது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு குவளையில கொஞ்சோல தண்ணி, அத ஒரு கைப்பிடி அளவு அரிசினாலும் டெய்லி நம்ம வச்சுட்டு அது ஒரு நமக்கு மனசுக்கு நிறவா இருக்கு. அது அந்த நேரத்துல கரெக்டா வந்து சாப்பிடுவோம்.
0: சரி, இயற்கையை பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கறதையும், இயற்கை விலங்குகளுக்கு நம்மால் முடிந்ததை நாம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம சொல்லும் போது ஒரு அழகான விஷயம் சொன்னீங்க, குப்பைகளை நம்ம எப்போதுமே குப்பைகளை வந்து என்ன செய்யணும், ஒரு இடத்துல இது பண்ணணும்லாம் சொல்றதுக்கு நீங்க ஒரு பயன்படுத்தினி அந்த சொல்லாட்சி, குப்பைகளை சேமிக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம முன்னோர் வழிமுறைகளை நாம் வந்து தொடர்ந்து அந்த வழிமுறைப்படி நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னாவே அது நமக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றியம்மா.
1: நன்றி மேடம்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் ஒரு பாடல் கேட்கலாம். பாடலின் படம் கேளடி கண்மணி.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
3: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
4: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
3: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
4: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், என்இசி ஜப்பான்.
3: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
4: வேலை வாய்ப்பு திரும்பி படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
8: நேர்களை உங்கள் குமரி பண்பலை நோட்டு ஒன்றில் ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இன்றைக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் நமது பங்கு என்ற தலைப்பு கொடுத்திருக்கிறோம். அதில் தோழியர்கள் ஒவ்வொருவரும் தங்களோடு அனுபவங்களையும் சேர்த்து தாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்ததாக வரும் தோழி எங்கிருந்து என்ன சொல்லப் போகிறார்? வணக்கம் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி.
9: வணக்கம். வணக்கம்மா.
8: வணக்கம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
9: சுற்றுச்சூழலை பத்தி கேட்டீங்க. இப்பெல்லாம் அவ்வளவு

0: கேட்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சரி
1: கொஞ்சம்
0: அதாவது தரம்

0: அதாவது தரம் பிடிச்சு கொடுக்கணும் அல்லது கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்படிதானுமா?
1: குடுக்கறேன், நானும் குடுக்கறேன்.
0: சரி,
1: அது வந்து நம்ம சுத்தி சூழலுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். இந்த அளவுக்கு வந்து டூ வீலர் போர் வீலர் எல்லாம் எடுத்தம்மா தேவைக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்களா? அதுவே நமக்கு வந்து சுற்றுச்சூழலுக்கு ஒரு பாதுகாப்பு.
0: வாகன பயன்பாடை குறைக்கலாம். எங்கெல்லாம் நம்ம நடந்து போக முடியுமோ அங்கெல்லாம் நடந்து போகலாம், தேவையில்லாம இந்த வாகனத்தை குறைக்கலாம். ரெண்டாவது, ஒருவர் மட்டுமே போகும்போது ஒரு நான்கு சக்கர வாகனம், அதாவது ஒரு மகிழ்ந்து நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு பதிலாக பொது பேருந்துகளை கூட நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு
1: எல்லாமே நமக்கு அதுவும் ஒரு சிக்கனம் தானே.
0: நிச்சயம்.
1: அதே மாதிரி நம்மளோட தூங்குல போலாம் பண்ணிட்டோம்னா அந்த புகை ஒண்ணு வரும், அதனால ஒரு பக்கம் மத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: ஒரு மாற்று கருத்து ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. மாற்று கருத்து என்பதை விட இதுவரை வந்த தோழர்கள் சொல்லாத ஒரு கருத்தை நீங்க பதிவு பண்ணியிருக்கிறீங்க. வாகன பயன்பாடில் ஒரு மாற்று சிந்தனையாக நாம் யோசிப்பது இன்னும் சுற்றுச்சூழலுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
1: போன வாரத்துல நடந்ததுமா ஒரு பயங்கர புகை முன்னாடி நாங்க நடந்துதான் போயிட்டு இருக்கோம். ஒரு கோயிலுக்கு எங்களால மூச்சு விட முடியல, அமுக்குற மாதிரி இருக்குது. இது எங்களுக்கு வச்சு வயசானவங்க இன்னும் எவ்வளவு சிரமப்படுவாங்க, அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கல.
0: சுற்றுச்சூழலில் தான் நம்முடைய ஆரோக்கியமும் அடங்கி இருக்கிறது. அதனால நிச்சயமாக நன்றி அம்மா, நன்றி நன்றி. வணக்கம் குமரி, பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
2: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம்மா. நீங்க யாரம்மா?
2: ராமன்பூர்ல இருந்து குமாரி பேசுறேன் மேடம்.
0: ராமன்பூர்ல இருந்து குமாரி அம்மா?
2: ஆமா மேடம்,
0: பேசுங்க.
2: அதாவது இந்த நிறைய ஃபங்க்ஷன் நடத்துறாங்களே வீட்டுல, குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி எல்லாம் நடத்துறாங்கல்ல, அவங்க ரொம்ப கவனிக்க வேண்டியது. அவங்க இந்த வாட்டர் பாட்டில யூஸ் பண்ணும் போது நிறைய பேரு சின்ன குழந்தைகள்லாம் எடுத்துட்டு ஓடையில தூக்கி போட்டுறாங்க மேடம், ரோட்ல எல்லாம் போட்டுறாங்க, அங்க இங்கயா போட்டுறாங்க. அது வந்து தண்ணி தேங்கிடும் பாத்தீங்களா, ஓட தண்ணி போகாது, மழை வந்தா பயங்கர ஸ்மெல்லு, அதெல்லாம் சேர்ந்து ஒரே வாடை, கா திறக்கவும் முடியாது, அந்த கட்டத்துல இருக்கும்.
0: சரி,
2: அதெல்லாம் அவங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்.
0: அதாவது வீட்டு விழாக்கள்ல வந்து எப்படி நம்ம வந்து இந்த பாட்டில் பயன்பாடு தவிர்க்க முடியாம இருக்குங்கிறத விட, முன்னால விஜயா அப்படிங்கிற ஒரு நேயர் சொல்லுகிற போது அழகா சொன்னாங்க, முன்னோர் வழி நம்ம நடக்கலாம்னு சொல்லி அந்த பாட்டில்கள் எல்லாம் தவிர்த்துட்டு உண்மையிலேயே ஒரு கப்புலயே தண்ணியை கொடுக்கற மாதிரி வச்சுட்டோம்னா பிரச்சனை இருக்காது இல்லையா? இந்த பிரச்சனை தவிர்க்கப்படுவதற்கு அதுதான் வழியாக இருக்கும், மாற்று வழியாக இருக்கும் இல்லையா?
2: கொஞ்சம்
0: சிறப்பு அம்மா, சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா.
2: நன்றி மேடம்.
0: வணக்கம் குபரி, பண்பலை 101. சரி, தோழிகள் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் நாம் ஒரு பாடல் கேட்டுவிட்டு வந்துவிடலாம். பாடலின் படம் நம்மவர்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
7: நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இன்றைக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் நமது பங்கு என்று தலைப்பு கொடுத்திருக்கிறோம். தோழிகளும் உற்சாகமாக வந்து பங்கேற்ற வண்ணமாக என்னென்ன செய்யலாம், தாங்கள் என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மிக அழகாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து ஒரு தோழி இணைப்பில். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி.
8: சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமும் நாப்பழக்கம், தங்களின் தமிழ் உச்சரிப்புக்கு இனியவளின் வணக்கம் சொல்வது டென்ஸ்லி கர்ணதா சூரப்பள்ளம்.
7: டென்ஸ்லி கர்ணதா சூரப்பள்ளத்தில இருந்து சொல்லுங்கம்மா.
8: சுற்றுப்புற சூழல் அப்படின்னு அதுல பாதுகாப்புல நம்மளோட பங்கு அப்படின்னா நம்ம ஆடைகள் சொல்லலாம். இப்போ நிறைய பேரு காட்டன் எடுக்கிறதே இல்ல, இப்போ பருத்தி ஆடைகள் அந்த மாதிரி எடுக்காம புதுசு புதுசா வர ஆடைகள் எடுத்துட்டு அதை உடனே அது வெளியே தூத்து போடுறதும் போடுறாங்க. அதுவுமே நெகிழி மாதிரி தான், அதுவும் மக்காது, சீக்கிரத்துல மக்கி போகாது. இதையுமே இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், இயலாதவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லையா, இப்ப ஒரு காட்டன் ஒரு பருத்தி ஆடை நம்ம எடுத்தோம்னா அதை நம்ம அது தேஞ்சு போயிட்டாலோ இல்ல அது வேண்டானாலோ நம்ம அதை வேற ஒரு இதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் எங்க வீட்டுல எல்லாம் இப்போ நம்ம துணிகள்லாம் கிழிஞ்சு போச்சுன்னா நாங்க வந்து கிச்சனுக்கு பயன்படுத்துவோம். கிச்சன் கிளீன் பண்றதுக்கு, வீடு துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துவேன். நான் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தலாம். ஆனா இதுவே இந்த காட்டன் அல்லாத வேற துணிகளை நம்ம எதுக்குமே பயன்படுத்த முடியாது, எந்த விஷயத்துக்குமே பயன்படுத்த முடியாது. தூக்கி போடதான் செய்யறோம். அப்ப அது மறுசுழற்சிங்கிற பேர்ல அதை பண்ணும் போதுமே அது வந்து ஒரு கெடுதல் தான். அதை நம்ம தேவைக்கு வாங்கிக்கிட்டு தேவையில்லாம வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி பருத்தி ஆடைகள் நிறைய வாங்கினாலே அது ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஒரு பாது ஒரு நம்ம ஒரு நம்மளோட பங்கா இருக்கட்டுமே அது அப்படிங்கறது என்னோட கருத்து.
7: அருமை அம்மா, அருமை அருமை.

0: சிறப்பா சொல்லியிருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுவரை நெகிழிய பேசுறோம், மரம் வழக்கணும்னு சொல்றோம், மழை நீர் சேமிக்கணும், அப்புறம் சூரிய ஒளி, இப்படி எல்லாமே நிறைய யோசிக்கிறாம நாம் பயன்படுத்தக்கூடிய ஆடைகளில் பருத்தியை பயன்படுத்துவது எவ்வளவு பெரிய நமக்கு வந்து இன்னொரு பக்கத்துல என்னெல்லாம் பயன்பாடு இருக்கிறது. நாம் ஆடையாக மட்டுமல்லாமல் அது தேவையில்லைன்னு ஒதுக்கப்படுகிற போதும் அது எப்படியெல்லாம் பயன்படுகிறது அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்கிறீங்க அம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா. வணக்கம் குமரி பாண்டி. சரி, தோழிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னார்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்கிற போது, ஆரம்பத்துல இருந்து பார்க்கும்போது நெகிழி எரிப்பதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நெகிழி எரிப்பதை தவிர்க்கலாம் என்பதோடு நெகிழி பயன்படுத்துவதையே நாம் குறைக்கலாம் என்கிறது. இன்னொன்னு மரம் வளர்க்கணும், மரம் வளர்க்க முடியாவிட்டால் குறைந்தபட்சம் ஒரு செடியேனும் வளர்க்கலாம், நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டாமல் இருக்கலாம், வீட்டில் நாம வந்து சுத்தமா வச்சுக்கிட்டாலே வீட்டினுடைய சுத்தம் தான் நாட்டின் சுத்தமாக இருக்கிறது. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களிடம் மட்கம் குப்பை மட்கா குப்பை என பிரித்து கொடுக்கலாம் இப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு தோழி வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். வணக்கம் குமரி பண்பலை ஒற்றுமதியின் ஹாய் சிநேகிதியே. வணக்கம் அம்மா. யார் நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய தருணத்துல இருக்கிறோம், அதனால சுருக்கமா சொல்லிடுங்க சரியா? சரி, நன்றி அம்மா, நன்றி. அதாவது கழிவுகளை வந்து நம்ம வந்து சாலையோரங்களில் தூக்கி வீசுவது சுகாதாரத்திற்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எந்த கழிவுகளுமே அவர்கள் வந்து குறிப்பிட்ட ஒன்றையுடைய கழிவுன்னு சொல்றாங்க, எந்த கழிவுகளையுமே நாம் அப்படி எரிவது சிறந்தது அல்ல.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
4: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் நமது பங்கு இன்றைக்கு ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் வலம் வந்தது. சுருக்கமாக, நெகிழி தவிர்க்கலாம், மரம் வளர்க்கலாம், மழை நீர் சேமிக்கலாம், சூரிய ஒளி மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தகுந்த ஆற்றல் பயன்பாட்டை அதிகரிக்கலாம், மட்கும் குப்பை மட்காத குப்பை என பிரித்து வழங்கலாம், விழா காலங்களில் தண்ணீர் பாட்டில்கள் தவிர்க்கப்படலாம், இப்படி ஒவ்வொருவரும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், சொல்லை செயலாக்குவோம், சூழலை சுகமாக்குவோம்.

சூழல் சிறப்பாக இருந்தால் நாம் நலமாக வாழலாம். இது நமக்கானது மட்டுமல்ல, நம்முடைய அடுத்த சந்ததியிற்காகவும் நாம் விட்டு செல்லுகிற மிக ஆகச் சிறந்த ஒரு மிகப்பெரிய சொத்தாகும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் குமரி பண்பலை சார்பாக நன்றி. இன்னும் சில நொடிகளில் வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டவுன்டனில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பழங்குடியினருக்கு

0: உயர்கல்வி மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான வழியை ஏற்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று கல்வி உதவித்தொகை திட்டத்தின் பழங்குடியின பயனாளிகளிடையே உரையாற்றிய அவர், சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் சமூகம், பொருளாதாரம், கல்வி ரீதியாக முன்னேறும் போதுதான் உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியும் என்றார். கல்வி ஒருவரை தன்னம்பிக்கை உடையவராகவும் விழிப்புணர்வு மற்றும் திறன் வாய்ந்தவர்களாக மாற்றுவதால் அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை என்று குறிப்பிட்டார். நம் நாட்டில் திறன் படைத்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர், அவர்களை கண்டறிந்து வளரச் செய்ய சரியான தளத்தை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டின் இளையோர் உறுதிப்பாட்டுடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் அயராது ஈடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இத்தகைய செயல்பாடுகள் கடினமான பாதையை கூட எளிதாக்கும் என்று கூறியுள்ளார். இந்திய தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், டிஜிட்டல், உள்கட்டமைப்பு துறைகளில் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பால் மஷாட்டைலுடனான சந்திப்பிற்கு பின் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற இதில் ஒப்புக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளின் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதில் தென்னாப்பிரிக்க துணை அதிபரின் ஆர்வத்தை டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டினார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். புதுதில்லியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண்பள்ளி, தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE மாணாக்கருக்கு வழங்கப்பட்ட விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை சரிபார்ப்பதற்கும் விடைகளை மறுமதிப்பீடு செய்வதற்குமான இணையதளம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. வரும் 6 தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும். இது தொடர்பாக CBSE வெளியிட்ட அறிக்கையில், விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெற்ற மாணாக்கர் மட்டுமே இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆதார் சரிபார்ப்பு முறை இதில் உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு வரும் 8 தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சட்டப்பேரவை செயலக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். வரும் 9 தேதி வேட்புமனுக்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், போட்டி இருப்பின் வரும் 18 தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் கூறினார். திரு CV சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கடந்த 7 தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை நிலவரத்தை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் 3 இடங்களில் ரேடார் மூலம் ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மாநிலத்தில் வெப்பநிலை சற்று குறைந்துள்ளதால் பள்ளிகள் முன் அறிவிக்கப்பட்டபடி நாளை மறுநாள் திறக்கப்படும் என்றார்.
2: தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் இப்போதுதான் மழை துவங்கி இருக்கிறது. மழையின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாள்தோறும் 24 மணி நேரம் கண்காணித்து வருகிறோம். அதே போல வெப்பநிலை இப்போது குறைந்திருக்கிறது. வெயில் தாக்கம் இருக்கிறது என்பதற்காகத்தான் 1 தேதி பள்ளி திறப்பதை 4 தேதி தள்ளிவிட்டார்கள். மிதமாக இருக்கிறது இப்போது, ஆகவே பள்ளி திறப்பதில் எந்த தடையும் இல்லை.
0: இதனிடையே வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், பிற பகுதிகளில் வெப்பநிலை இயல்பாகவே

0: காணப்படும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி தனியார் மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை தகவல் பலகையில் காட்சிப்படுத்தவும் விளம்பரப்படுத்திய அறிக்கையை வரும் 10 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் வகுப்பு வாரியாக கல்வி கட்டணத்தை வரும் 5 தேதிக்குள் இணையதளத்தில் வெளியிடவும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் ஆணை பிறப்பித்துள்ளார். மாநிலத்தில் தாயுமானவர் திட்டத்தின்கீழ் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் பல்வேறு மாவட்டங்களில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இத்திட்டத்தின்கீழ் வரும் 4 மற்றும் 6 தேதிகளில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்கும் நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். கடந்த 3 வாரங்களில் மாநிலத்தில் நடைபெற்ற குற்றச் செயல்களை அவர் பட்டியலிட்டார். இதனிடையே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாக பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்கள் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான கூட்டத்தை அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு பருத்தி மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்ததை வரவேற்பதாக தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் துரை பழனிசாமி கோவையில் தெரிவித்தார்.
1: 11% காட்டனுக்குண்டான இம்போர்ட் டியூட்டியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுத்திருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து மற்ற எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில்தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. பருத்திங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. இது வெளிமாநிலத்தில இருந்துதான் மோஸ்ட் ஆஃப் த பருத்தி வருது.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழிற்கடன் முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: மாவட்டத்தில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் June 30 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். புதிய தொழில் தொடங்க விரிவாக்கம் செய்ய மத்திய மாநில அரசுகளின் 35% வரையிலான முதலீட்டு மானியம் வட்டி மானியங்களுடன் கடனுதவியானது வழங்கப்பட உள்ளது. கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
3: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி காரணமாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கிருஷ்ணகிரி, ஓசூர், ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சூளகிரி பகுதிகளில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாக மொத்த செலவில் 50% மட்டுமே உற்பத்தி செலவு கிடைத்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்றிரவு 11 மணிக்கு நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் பர்கானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் 1:56. இனி கேட்கலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்வோம். மாவட்ட அளவில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் பிரதமரின் தன் தான்யா கிருஷி யோஜனா குறித்து. 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இத்திட்டம் அறிவிக்கப்பட்டது. 2025 ஜூலை 16 அன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டு 100 குறைந்த செயல்திறனுடைய வேளாண் மாவட்டங்களில் கவனம் செலுத்துகிறது. வருடந்தோறும் 24,000 கோடி ரூபாய் அளவில் 6 வருடங்களுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்படும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பது வள்ளுவர் வாக்கு. உழுதுண்டு வாழ்பவர்களே உயர்ந்த வாழ்வினர். ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களை தொழுதுண்டு வாழ வேண்டியிருக்கிறது என்பதே குறள் விளக்கம். நாட்டின் பொருளாதாரம் 3 பிரிவாக விவசாயம், தொழில்துறை, சேவைத்துறை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறை மற்றும் சேவைத்துறையை காட்டிலும் வேளாண் துறை குறைந்த விகிதத்திலேயே பங்களிக்கின்றது. ஆனால் இவ்விரண்டு துறைகளை காட்டிலும் வேளாண் துறையில்தான் அதிக அளவு வேலைவாய்ப்பு உள்ளது. அதிக ஆட்களை வேலைக்கு வைத்தும் உற்பத்தி விகிதம் குறைந்து இருப்பதால் வேளாண் துறையில் செயல்திறனும் உற்பத்தி திறனும் குறைவாக உள்ளது என்று அறிந்து கொள்ளலாம். தன் தானிய கிருஷி திட்டம் மூலம் உற்பத்தி திறன் அதிகமாகும், பயிர்களில் பல்லுயிர் காக்கப்படும், நீர்ப்பாசனம் மேம்படும் மற்றும் கடன் வழங்குதலை உறுதிப்படுத்தும். இத்திட்டம் மூலம் 36 மத்திய அரசு திட்டங்கள், 11 மத்திய அமைச்சகங்கள் ஒருங்கிணைக்கப்படும். 1,70,00,000 விவசாயிகள் நேரடியாக பயன்பெறுவர். மாவட்ட ஆட்சியர்களால் தயாரிக்கப்படும் மாவட்ட அளவிலான திட்டங்களுக்கு வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிதி ஆயோக்கிடமிருந்து உதவிகள் கிடைக்கும். டிஜிட்டல் பலகை, வேளாண் செயலி, மாவட்ட அளவிலான தரவரிசை ஆகியன வெளிப்படைத்தன்மை, அணுகுதல், பொறுப்பேற்றல் ஆகியவற்றை உறுதிப்படுத்தும். குறைந்த உற்பத்தி, குறைந்த பயிர் விதைக்கும் தீவிரம், குறைந்த கடன் வழங்கல் ஆகியவற்றின் அடிப்படையில் 100 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்படும். குறைந்தது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாவட்டமாவது தேர்வு செய்யப்படும். மாவட்ட, மாநில, தேசிய அளவிலான குழுக்கள் மூலம் இத்திட்டம் மேலாண்மை செய்யப்படும். பழங்கள், மீன் வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், கால்நடை பராமரிப்பு, வேளாண் காடுகள் என ஊரக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வேளாண் சார்ந்த அனைத்து துறையிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டம் மூலம் ஒருங்கிணைப்பின் சக்தி, பரவலாக்கப்பட்ட திட்டம், நிகழ்நேர கண்காணிப்பு உறுதிப்படுத்தப்பட்டு எல்லாருக்குமானதான எல்லாருக்குமான வளர்ச்சியை முன்னெடுக்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொண்டோம் மாவட்ட அளவில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் பிரதமரின் தன் தான்யா கிருஷி யோஜனா குறித்து.
0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 5:02 வெற்றிக்கு வழி மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கான ஆலோசனைகள் வழங்குகிறார் இயன்முறை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜே ஆல்டின் பினோ அவர்கள்.

எனக்கு பால் 3-2 தேனி நேரத்தில் பொது அறிவு பாசறை. எண்ணம் சொல் நொடிகளில் வருவது 2 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: உங்கள் ஆடைகளில் தீப்பிடித்தால் பரபரப்பு என்னாகும் பாத்தீங்கன்னா, ஒரு எதிர்பாராத ஒரு தீபாவளி நேரமா இருக்கலாம், இல்லைன்னா கிச்சன்ல வந்து குழந்தைகளோ பெரியவங்களோ கவனக்குறைவின் காரணமாக தான் விபத்துகள் பெரும்பாலும் நிகழ்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு கவனமின்றியோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால ஆடையில தீப்பிடிச்சாச்சுன்னா உடனே நீங்க வந்து அங்கே இங்கேயும் ஓடக்கூடாது. ஏன்னா நீங்க ஓடும்போது அந்த காற்று வேகமா பரவுவதற்கான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்துறீங்க. அந்த மாதிரி இல்லாம உடனடியா நில், அந்த இடத்துல நிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா உடனே அந்த இடத்துல படுத்து அங்கும் இங்குமா உருண்டீங்கன்னா ஆடையில வந்து தீ பரவுறதை கட்டுப்படுத்தி உங்கள் உயிரை காப்பாற்றலாம். இது இந்த விஷயத்தை தீயை பத்தி நான் உங்களுக்கு ஷார்ட்டா இந்த இதுல சொல்ல விரும்புறது, குழந்தைங்களுக்கு முக்கியமா தீயுடன் ஒருபோதும் நீங்க விளையாடக்கூடாது. அதுல ஒரு மேட்ச் பாக்ஸ் தீக்குச்சி கிடைக்குது, அதை வந்து நம்ம உரசுறோம், அதுல வந்து தீ வருது, இந்த மாதிரி ஒரு விளையாட்டா அதை வந்து சின்ன குழந்தைங்களாம் பண்ணுவாங்க, இதுவே வினையாக முடிந்துவிடும். அதனால குழந்தைங்களுக்கு தீப்பெட்டி வந்து ஒரு கருவி, அந்த லைட்டர் எடுத்து வச்சு விளையாடுவாங்க, இது எல்லாமே ஒரு கருவிங்கிற இதை வந்து நம்ம அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அடுத்தது எதிர்பாராத விதமா நான் திரும்பவும் அதான் சொல்றேன், உங்க ஆடையில தீப்பிடிச்சாச்சுன்னா உடனே கீழே படுத்து உருண்டுருங்க. அடுத்தது சமையலறை வந்து விளையாட்டு கூடம் அல்ல. நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா சமையலறைக்கு ஓடுறது, அங்கிருந்து ஏதாவது எடுக்கிறது, அந்த சமையலறையை வந்து விளையாட்டு கூடமா நினைக்காதீங்க. அங்க குழந்தைகள் தேவையில்லாமல் நுழைவதை கண்டிப்பா தவிர்க்க வேண்டும். ஏன்னா வந்து ஹாட்டான தண்ணி வச்சிருப்போம், ஹாட்டான பொருட்கள் இருக்கும், சிறு குழந்தைகளுக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இழுத்து அவங்க மேல காயத்தை ஏற்படுத்திடுவாங்க, அந்த காயம் வந்து அவங்களால தாங்க முடியாது. அப்போ அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு நம்ம ஒரு இது வந்து விளையாட்டு கூடம் இல்லைங்கிறத அவங்களுக்கு அறிவுறுத்தினா கண்டிப்பாக அவங்க புரிந்து கொள்வார்கள்.
1: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: இனி கேட்கலாம் திரை இசை.

0: திரை இசையில் முதலாவதாக வரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் வாலி. பாடலை பாடியிருப்பவர் ஹரிஹரன், இசை தேவா, வரிகள் வைரமுத்து.
1: April 9, 1855, Civil War. October 28, 1886, the Statue of Liberty.
2: May 29, 1917, John F. Kennedy is born. September 19, 1920.

0: ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றது தெரியும் தான் சொல்லணும், எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்றாங்க, என்னோட தெரியாதுன்னு சொல்றாங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படியே பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தர்ல கொடுத்தா, நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தர்ன பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தர்ன கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே அவர்கள் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தர்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: மற்றும்
1: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 5:02 பெட்டிக்கு வழி மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கான ஆலோசனைகள் வழங்குகிறார் இயன்முறை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜே ஆக்ரின் வினோ அவர்கள். திரை இசையில் இனி மான்கூட்டம் மீன்கூட்டமெல்லாம் வேடிக்கை பார்க்கும் மேளச்சத்தம் கேட்பது என்னாலோ என்று மங்கை கேட்கிறாள் மன்னனிடம். எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்களில் இளையராஜாவின் இசையில் ராஜாதி ராஜா வருகிறாா்.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: ஓயாத கடலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 தித்திக்கும் திரை இசை பாடல்கள் வலுவரும் நேரம் இப்போது 2:31. ஆயிரத்து 1989 சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ் இயக்கத்தில் வெளிவந்த அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து வரும் இந்த பாடலுக்கு இசை இளையராஜா, பாடியிருப்பவர்கள் கமல்ஹாசன், மனோரமா ஆகியோர்.
1: துக்கிரிதனமா பேசிக்கிட்டு இருந்தா துன்ற சோத்துக்கு தாளம் தான் போடணும்.

0: இன்னடா சொல்லிக்க நிற்க, தாளமா போடுற.
1: சொன்னத கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
0: கண்ண வரைக்கும் கீழது, வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
0: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
1: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைப்பிக்குதா?
1: தெரு வச்ச ஆத்தாவ மறப்பானா?
0: பம்பு பண்ணுனே பொண்ணு
1: புடுவேன். நீ வளர்த்ததா புடி, நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
1: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்ச ஏண்டட அது ராங்கா போடுமாடாச்சி. நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்ச அது ராங்க.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். திரை இசையில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் மகளிர் மட்டும். பாடியிருப்பவர்கள் எஸ் ஜானகி, ரேவதி, ரோகிணி, ஊர்வசி ஆகியோர். இசை இளையராஜா.
1: எனக்கு வர எரிச்சலுக்கு அந்த பேமானிய கொமட்ல குத்தணும் போல இருக்குது. தலைய உறந்து வச்சு அம்மி கல்லால நின்னு மொத்து மொத்துன்னு மொத்தணும்.
2: மொத்தின போதாது, நிக்க வச்சு சுடணும்.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, மொத்தணும், குத்தணும்.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யும் விதமாய் இன்றிரவு 7:25 உங்கள் குமரி பண்பலை 101 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழ வைக்கும் வாழை ரகங்கள் நேரலையில் பங்கேற்கிறார் அழகப்பபுரம் ஏ ஜேம்ஸ் வாட் அவர்கள். அமுத சுரபி இதில் பிரதம மந்திரியின் பயிர்காப்பீட்டுத் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள் வரிசையில் தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள். மறவாதீர்கள், இன்று இரவு 7:25 உழவர்களுக்காய்.

நேற்று நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இணைத்திருக்கும் நிகழ்ச்சி தித்திக்கும் திரு இசை பாடல்கள். பட்டப்படிப்பு படிக்க பட்டணம் போனாலும் மண்மணமாறாத பள்ளிக்கால நினைவுகள் பசுமை மாறாமல் பாய்ந்து வருகிறது. ஏ ஆர் ரகுமான் இசையில் சீர்காழி சிவசிதம்பரம், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில் இந்திரா திரைப்படத்திலிருந்து.

திரிசையில் நிறைவாக வரும் பாடலிடம் பெற்றுள்ள திரைப்படம் நானி. பாடியிருப்பவர்கள் கார்த்திக், சகிதி ஆகியோர்.

0: குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தித்திக்கும் திரை இசை பாடல்கள். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இந்த பிற்பகல் 1-2 தேநீர் நேரத்தில் பொது அறிவு பாசறை. பாசறையில் பங்கு கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 2907-2-2 இணைப்பு எண் 0465-2 கைபேசி எண் 8903-2-5703-9. இன்னும் சில நொடிகளில் வருவது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து
1: வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மாஞ்சோலையில் 5 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர், ஊத்து ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை, தருமபுரி மாவட்டம் ஆரண்டஹள்ளி, தேனி மாவட்டம் ஷண்முகா நதி அணை, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு, பொன்னை அணை, திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்க ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஆற்காடு, அம்மூர், கொடைக்கானல், ராய்கோட்டை, காக்காச்சி, அம்முண்டி, ஷோலிங்கர், கொடலூர் பஜார், வீரபாண்டி, தேவாலா, விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேல்குடலூர், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபெட், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, மதுரை மாவட்டம் பேரையூர், ஊத்துக்கோட்டை, ராணிப்பேட்டை, கூடலூர், பூண்டி, பார்வூட், ஜம்புகுட்டப்பட்டி, நடுவட்டம், ஆம்பூர், பாலக்கோடு, குடியாத்தம், சோழவந்தான், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், காஞ்சிபுரம், சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.5

0: டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானல் மற்றும் உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை தருமபுரி, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கோயம்புத்தூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பில், அதாவது தெற்கு கேரள கடலோர பகுதிகளில், கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு நோக்கி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. மற்றொரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தெற்கு கேரள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும், 3ஆம் தேதியன்றும் 4ஆம் தேதியன்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 5ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருப்பூர், தூத்துக்குடி, விருதுநகர், ஈரோடு, சேலம், மதுரை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை: இன்று தொடங்கி இம்மாதம் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் அதிக வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழைத்துறல் விழக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்தில் கொடைக்கானலில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 15 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.9 டிகிரி.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் முன்னேற்றம் இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி சென்னையில் இன்று துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனகுப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லிருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை,

0: திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:03. இன்றைய தேநீர் நேரத்தில் வலம் வருவது பொது அறிவு பாசறை.

0: பொது அறிவு பாசறை ஆரம்பிச்சாச்சு. பாசறை அப்படின்னாலே ஒரு பயிற்சி பட்டறை
1: தான்.
0: நிச்சயமா, தொடர்ந்து இந்த பொது அறிவு பாசறை கேட்டுட்டு இருந்தா போட்டித் தேர்வுக்கு நாமளுமே கொஞ்சம் தயாராயிடலாம். அதனால கேட்டுட்டு இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணாக்க மணிகளுக்கு இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்ப பொது அறிவு பாசறை ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்ச உடனேயே நேரடியாக கேள்விக்குள்ள போயிடலாமா?
1: அதுக்கு முன்னால நம்மளுடைய நிலைய தலைவி செயல்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இல்லாமல் நேர்களுக்கு நேர்களை நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பதில்களை அளிக்க நமது நிலைய தலைவி செயல்கள் 2602-2409-0722 04-0-2-4-6-5-2 அலைபேசி 8903-2-5-7-0-3-9

0: நீங்க தொலைபேசி எண் சொன்னதும் சொன்னீங்க, கடகடகடன் துள்ளி ஓடி வராங்க.
1: என்ன
0: கேள்வி கேட்டாலும் சொல்லிடுவேங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட வந்திருக்கிறாங்க. முதல் கேள்வி என்ன அப்படின்னு நம்ம கேட்டலாம். இந்தியாவில் முதன் முதலாக வானொலி ஒலிபரப்பு எங்கு எப்போது தொடங்கப்பட்டது? இதுதான் இன்றைய கேள்வி. இந்தியாவில் முதன் முதலாக வானொலி ஒலிபரப்பு எங்கு எப்போது தொடங்கப்பட்டது? அது மட்டும் இல்ல, தொடர்ந்து வானொலி கேட்டுக்கிட்டே இருந்தா இந்த கேள்விக்கான பதில உடனடியாக சொல்லிடலாம்.
1: பேசலாம். சரி, அவங்க வந்து கேள்வியை கேட்டுட்டு இப்ப தான் கேட்டுட்டு யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற பதில்.

0: மீண்டும் ஒருமுறை நேயர்களுக்கான கேள்வி. இந்தியாவில் முதன் முதலாக வானொலி ஒலிபரப்பு எங்கு எப்போது தொடங்கப்பட்டது? சரி, நேயர்கள்கிட்ட நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். அவர்கள் அதற்கான பதில ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து இணைப்பில் அவர்களால் பேச முடியவில்லையா, இல்ல இணைப்பு சரியா கிடைக்கலையா, என்னங்கிறது தெரியல. வணக்கம்.
1: நான் மதுரை.
0: மதுரையிலிருந்து
1: சண்முக சுந்தரம்.
0: மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம். அப்படின்னா இணைப்பு சரியா கிடைக்குது, சிலரால பேச முடியல. மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் ஐயா பேசுங்க. கேள்வி கேட்டுட்டீங்களா?
1: ஆமா. வானொலி ஒலிபரப்பு இந்தியால எப்ப தொடங்கிச்சு கேட்டீங்களா? பாம்பேல தொடங்கிருக்காங்க.
0: சரி.
1: 1927
0: முறையான ஒலிபரப்பு. அதற்கு முன்னால நீங்க மும்பை சொன்னீங்க இல்லையா, 1923 ஜூன் மாதம் மும்பை பிரசிடென்சி

ரேடியோ கிளப் மூலமாக ஒரு தனியார் முயற்சியாக இது நடைபெற்றிருக்கிறது. நீங்க சொன்னதும் மிகச்சரியான பதில்தான். அதாவது முறைப்படியான வானொலி ஒலிபரப்பு சேவை என்பது 1927 July 23 இந்திய ஒலிபரப்பு நிறுவனம், அதாவது இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி, ஐபிசி சொல்லுவோம் இல்லையா, அதன் மூலம் மும்பை மற்றும் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் பங்கேற்று மிக சிறப்பாக வந்த உடனேயே தெளிவாக பதிலையும் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு பாராட்டுக்கள். நன்றி நன்றி.

0: சரி, கேள்விக்கான பதில வந்து அவங்க சரியா சொல்லிட்டாங்க. அதற்கான சில விளக்கங்கள் நம்ம வச்சிருப்போம் இல்லையா, அந்த விளக்கங்கள் கொடுத்துடலாமே.
1: அதை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா?
0: கண்டிப்பா.
1: அதாவது இந்தியாவில் முதன் முதலாக வானொலி ஒலிபரப்பு எங்கு எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம முதல் கேள்வி அவங்களுக்காக கேட்டிருந்தோம். அது 1923 ஜூன் மாதம் மும்பை பிரசிடென்சி கிளப் ரேடியோ கிளப் மூலமாக தனியார் முயற்சியாக தொடங்கப்பட்டது. முறைப்படியான வானொலி ஒலிபரப்பு சேவை என்பது 1927 ஜூலை மாதம் 23 இந்திய ஒலிபரப்பு நிறுவனம், அதாவது இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி, ஐபிசி சொல்லுவாங்க இல்லையா, அது மூலமாக மும்பை மற்றும் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. 1936 ஜூன் 8 அன்று இந்த சேவை அகில இந்திய வானொலி என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றப்பட்டது. 1947 பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடையும் போது 6 வானொலி நிலையங்களும் 18 டிரான்ஸ்மீட்டர்களும் இருந்தன. இன்றைக்கு நாடு முழுவதும் 200 மேற்பட்ட வானொலி நிலையங்கள், 320 மேலான டிரான்ஸ்மீட்டர்கள் என பிரம்மாண்டமாக இது வளர்ந்து இருக்கிறது. இது மட்டுமில்லாம 1957 விவித் பாரதி, 69 யுவவாணி, 77 பண்பலை ஒலிபரப்பு, 97 டிஜிட்டல் ரேடியோ, ரேடியோ டிமாண்ட் சர்வீஸ் என இணையதள சேவை என பல பரிமாணங்களில் உலக மொழிகளிலும் உலா வந்து கொண்டிருக்கிறது நமது வானொலி.
0: சூப்பர்,

0: சரி, முதல் கேள்விக்கே வந்து சரியான பதில உடனே நம்ம நேர் சொல்லிட்டாங்க, அவங்களுக்காக ஒரு பாட்டு கொடுத்துலாம் நம்ம நேர்களும் வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கேள்வி அடுத்த கேள்வி கேட்டலாமா? அடுத்த கேள்வி கேட்டுருவோம், அவங்க வந்து பதிலையும் யோசிச்சுக்கிட்டே பாட்டை கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்க வந்து வானொலி பத்தி கேட்டீங்க இல்லையா, நான் வந்து வானொலி பத்தி கேட்க போறேன். இந்தியாவின் முதல் நகர்ப்புற வானிலை சோதனை தளம் மற்றும் காற்றூர்தி துகள் ஆய்வகம் எங்கு தொடங்கப்பட்டது? கேள்வி திரும்ப சொல்லிடுறேன். இந்தியாவின் முதல் நகர்ப்புற வானிலை சோதனை தளம் மற்றும் காற்றூர்தி துகள் ஆய்வகம் எங்கு தொடங்கப்பட்டது? இதுதான் நம்ம நேயர்களுக்கான அடுத்த கேள்வி.
1: வானொலியோடு தொடர்புடைய வானிலை பத்தி கேட்டிருக்கிறீங்க, நேயர்கள் வந்து சொல்லுவாங்க. இப்ப நம்ம பாடல் கேட்டிடலாம்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர்களும் பங்கேற்ற வண்ணமாக இருக்கிறார்கள். முதல் கேள்வியை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து எந்த கேள்வி அப்படிங்கறதே
3: வந்துகிட்டே
2: இருக்காங்க. சரி, அப்படின்னா எடுத்துடலாமா?
3: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் பொது அறிவு பாசறை.
4: வணக்கம் மேடம். வடசேலிருந்து லட்சுமி.
3: வடசேலி லட்சுமி அம்மா.
4: ஆமா மேடம்,
3: சொல்லுங்க. பதில் தெரியுமா? கேள்வி என்னன்னு சொல்லிடலாமா?
4: ஆ, தெரியும் மேடம்.
2: கேள்வி அப்படின்னா நீங்களே சொல்லிடுங்க. லட்சுமி அம்மாவை கேள்வியும் சொல்லி பதிலும் சொல்லுங்க.
4: நகர்ப்புற வானிலை சோதனை தளம் மற்றும் காத்துறுதி தளம் ஆய்வகம் எங்க தொடங்கப்பட்டுள்ளது.
3: அப்ப கேள்வி சரியா சொல்றீங்க அப்படின்னா பதிலும் சரியா வச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம்.
4: மேடம், சென்னை.
3: சென்னை, சூப்பர்.
4: சென்னையில ராமாபுரம்.
3: ஓகே, சரியான பதில், மிகச்சரியான பதில்.
2: இன்னும் அது சார்ந்து ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்குது, சொல்றீங்களா?
4: அது எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம். அதான்.
2: சரி,
3: நிகழ்ச்சி பகிர்ந்து சரியான பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
4: நன்றி.

சரி, கேள்வியும் பதிலும் நம்ம திரும்ப சொல்லிடலாம். இந்தியாவின் முதல் நகர்ப்புற வானிலை சோதனை தளம் மற்றும் காற்றோர்தி துகள் ஆய்வகம் எங்கு தொடங்கப்பட்டது? சென்னையில்.

0: சரி, அடுத்த கேள்வி கேட்டலாமா? ரெண்டு கேள்விக்கான பதிலும் வந்து நேயர்கள் வந்து வந்த உடனே பதில் சொல்லிட்டாங்க. சரி, அடுத்த கேள்வி ரெடியா வச்சிருக்கீங்களா?
1: அடுத்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னால் நேயர்கள் வராங்க, எடுத்துட்டே கேள்வி கேட்டுடலாமா?
0: நேயர்கள் மனித கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறீங்களா? சரி, கேள்வி நம்ம கேட்டுருவோம், நம்ம நேயர்கள் வந்து கேட்டுட்டே பதில சொல்லட்டும்.
1: சரி, மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது? இதுதான் அடுத்த கேள்வி.
0: மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது? சரியா? வணக்கம்.
1: உங்களுக்கான கேள்வியை மீண்டும் ஒருமுறை நாங்கள் சொல்கிறோம். மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. அடுத்து ஒரு நேயர் இணைப்பில் வராங்க, அவங்களோடு நம்ம இப்ப பேசலாம். வணக்கம் குமரி பண்பலை, 101 பொது அறிவு பாசறை.
2: நான் பிரசாந்த் குளச்சல்ல இருந்து பேசுறேன்
1: மேடம். பிரசாந்த் குளச்சலில் இருந்து பேசுகிறீர்கள்.
2: இது தமிழ்நாட்டில் இருக்கு மேடம், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில்.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு, ஓடோடி வந்தவுடன் சொல்லிவிட்டீர்களே, எப்படி இதற்காக நீங்கள் ஏதேனும்?
2: இந்த போட்டித் தேர்வுகள்லாம் எழுதும் போது அடிக்கடி ரீட் பண்ணிட்டு.
1: மிக்க மகிழ்ச்சி, இதைத்தான் நாங்களும் சொல்லிட்டே இருந்தோம், போட்டித் தேர்வுக்கு புறப்படும் இளவல்களே அப்படின்னு
2: சொன்னோம்.
1: மிக்க மகிழ்ச்சி. சரி, நீங்க வந்து போட்டித் தேர்வுக்கு இதை பத்தி நிறைய தயார்படுத்திட்டு இருக்கிறீங்கன்னா, இது சார்ந்து உங்களுக்கு இன்னும் தகவல்கள் ஏதேனும் தெரியுமா?
2: அழகப்பபுரம்
1: போட்டித் தேர்வுக்கு உண்மையிலேயே நீங்கள் தயாராவதற்கு இது இன்னும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
0: சரி, அடுத்த கேள்வி கேட்கலாமா?
1: அதற்கான விளக்கங்கள் அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டாமா?
0: சரி, அப்போ விளக்கம் சொல்லிருங்க, அதை பற்றிய கூடுதல் தகவல்.
1: மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருந்தோம், நேயர் அழகா பதில் சொல்லிட்டாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி.

0: பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்தியாவில் உள்ள 40 தேசிய ஆய்வுக்கூடங்களில் இதுவும் ஒன்று. அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், CECRI அப்படின்னு சொல்றாங்க. இதன் கீழே முதன்மையான இந்திய ஆய்வுக்கூடம், இதற்கு கீழே இயங்கக்கூடிய முதன்மையான ஆய்வுக்கூடம் இதுதான். 1948 ஜூலை 25 பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1953 ஜனவரி 14 அன்று இந்திய குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த ஆய்வு மையம் இந்தியாவில் மட்டுமல்லாமல் தென்கிழக்கு ஆசியாவிலும் முதன்மை ஆராய்ச்சி மையமாக திகழ்கிறது என்பதுதான் கூடுதல் தகவல்.
1: சரி, பதிலும் அதற்கான விளக்கமும் நீங்க சொல்லிட்டீங்க, கூடுதல் தகவல்கள் சொல்லிட்டீங்க. சரி, அடுத்த கேள்வியோட நான் ரொம்ப தயாரா இருக்கிறேன், ரொம்பவே ஆர்வமா இருக்கிறேன்.
0: அதாவது ரொம்பவே ஆர்வமா இருக்கீங்க, வேகமா இருக்கிறீங்க அப்படிங்கிறதுதான் உண்மை.
1: கண்டிப்பா நம்ம நேர்களுக்கு வந்து கேள்வியை சொல்லிடணும், அதுக்கான பதில் நேர்கள் சொல்றாங்களா இல்லைன்னா ரெண்டு மூணு நேர்கள் வந்து முயற்சி பண்றாங்களா அப்படிங்கறத ஒரு கேட்கறதுல வந்து ஒரு ஆர்வம்.
0: ஆனா இதுல என்ன ஒரு பாராட்டு தகுந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கேள்வி இப்ப நம்ம ஒரு மூன்று கேள்விகள் கேட்டோம், மூன்று நேயர்கள் பங்கேற்றார்கள், மூன்று பேரும் மிகச்சரியாக பதிலை சொல்லிவிட்டார்கள் என்பது மிக்க மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது.
1: கண்டிப்பா. சரி, அடுத்த கேள்வி, சர்வதேச தாவர நலன் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. கேள்வி என்னன்னா, சர்வதேச தாவர நலன் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது, இதுதான் கேள்வி. அடுத்த கேள்வி,

0: நேரலை உங்கள் குமரி பண்பலை 101 பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்களை மீண்டும் ஒருமுறை நாங்கள் நினைவூட்டுகிறோம். 260-2240-09-7222
1: இணைப்பு எண் 04-652
0: கைபேசி எண் 8903-2570-3149. 4 மணி வரை வலமரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று உங்களுடைய பொது அறிவு திறனை நீங்களே சோதித்துக் கொள்ளலாம். இப்போ ஒரு விளம்பர இடைவேளை.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜ தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
6: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்
5: இசிஇ, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
6: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
5: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
6: 0465225390.
7: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நேரம் 3:25. நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் குமரி பண்பலை 101 தேனியின் நேரத்தில் பொது அறிவு பாசறை. நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் விளம்பர இடைவெளிக்கு முன்னால. நம்ம நேயர்கள் வந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப ஆர்வமாக வராங்க. யார் அப்படின்னு பார்த்துடலாமா?
0: பார்த்து விடலாம்.
1: வணக்கம்.
8: வணக்கம் இனிய சகோதரி, இருவருக்கும் உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நாகர்கோவில் ரகுமான்.
1: ஐயா வணக்கம், சொல்லுங்க, பதில் தெரியுமா?
8: மே 12.
1: மிகவும் சரியான பதில், வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள், நன்றி. நீங்க முதல்ல சொன்னது மாதிரிதான், நேர்கள் வந்து வராங்க, வந்த உடனே பதில வந்து 2-3 பேர் வந்து ட்ரை பண்றாங்க, முயற்சி பண்ணி வந்து ஒரு கூடுதல் தகவல், அதாவது சின்ன ஒரு மே 12 அப்படின்னா மே 15 இல்ல ஜூன் அப்படின்னு வந்து ஒரு தடுமாற்றமான பதில் இல்லாம வந்த உடனே பதில சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து பொது அறிவு வந்து நாங்க வரிசையே கேட்டுட்டே இருக்கோம் குமரி பண்பலை 101 எங்களுக்கு பொது அறிவு வந்து ரொம்பவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
0: இல்ல தொடர்ந்து அதுல என்ன அப்படின்னா, பொது அறிவுங்கிறத விட அவங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்கிறாங்க, தொடர்ந்து அவர்களை வந்து புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதுல ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கு.
1: சரி, கேள்வியும் பதிலும் வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க, கேள்விக்கான பதில் சொல்லிட்டாங்க. சர்வதேச தாவர நலன் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது மே 12. இதற்கான கூடுதல் தகவல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தாவரங்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது என்பது பசியை ஒழிக்கவும், வறுமையை குறைக்கவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மற்றும் பொருளாதார மேம்பாட்டை அதிகரிக்கவும் ரொம்பவே அவசியமாகும். இந்த தினத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நோய்கள் மற்றும் பூச்சிகளை

0: பயன்படுத்துவதற்கான முறைகளை ஊக்குவிப்பது, விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தை பேணிக்காத்தல் அப்படிங்கிறது தான். ஐநா சபையால இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. தாவர ஆரோக்கியத்தை காப்பது மனித ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கான அடித்தளம் அப்படிங்கிறத இந்த தினம் நினைவுபடுத்துது.
1: இப்போ இதை நீங்க சொல்லிட்டு இருக்கும் போதே இதுல ஒரு செய்தி வந்து, இந்த மாதம் அதிலும் இன்றைக்கு 2ஆம் தேதி, இன்னும் 2 நாட்களில் வரப்போகிற சுற்றுச்சூழலை பாதுகாப்பு அப்படிங்கறதையும் நீங்க சொன்னீங்க இல்லையா,
0: சுற்றுச்சூழல் தினம்,
1: உலக சுற்றுச்சூழல் தினம் அதுவும் இருக்குதுங்கிறது. இதனுடைய சேர்த்து இணைப்பு கேள்வியாகவும் பதிலாகவும் சொல்லி நகரலாம்.
0: கண்டிப்பா.

தொடர்ந்து நிகழ்ச்சியில் நம்ம கேள்வி கேட்டே இருக்கிறோம். நேர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அடுத்து ஒரு பாடல் கொடுத்து விடலாம். புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து வரும் இந்த பாடல் இதோ.

0: நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101-லிருந்து
1: தேநீர் நேரத்தில் பொது அறிவு பசறை நேரலை நிகழ்ச்சி.
0: நிகழ்ச்சியில நம்ம நிறைய கேள்விகள் கேட்க நேயர்களும் கடகடன் வந்து சொன்னமனமாக இருக்கிறார்கள். அதுக்கிடையில
1: நம்ம வந்து ஒரு விளம்பரம். இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: பொது அறிவு பாசறையில் அடுத்து என்ன கேள்வி, எது சார்ந்து இருக்கிறது அப்படின்னு முதல் சொல்லிக்கிட்டு தான் என்ன கேள்வினே சொல்ல போறேன். தமிழ் சார்ந்த ஒரு கேள்வி.
1: சரி,
0: குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது, அதை எழுதியவர் யார்?
1: குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது, அதை எழுதியவர் யார்? இதுதான் நம்ம நேயர்களுக்கான அடுத்த கேள்வி.
0: யார் என்று சொல்வதற்கு யாரோ ஒருவர் வருகிறார், அவர் யார் என்று கேட்கலாம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் என்று காதோடுதான் நான் பேசுவேன் என்று மெதுவாக ஒரு வணக்கம் வருகிறது. அப்படி வணக்கம் சொல்வது யார் அம்மா? சுங்கான் கடை ஸ்வேதா. நாங்க பேசுறது கேக்குதா? கேக்குது. அப்படின்னா நாங்களும் உங்களை மாதிரி மெதுவாவே பேசுறோம்.
1: பதில் தெரியுமா? பதில் தெரியும் அப்படின்னா உற்சாகமா வர வேண்டாமா? அந்த பதிலே உங்களுடைய பேச்சிலே ஒரு உற்சாகம் இருக்கணும். எனக்கு இந்த பதில் கேள்விக்கான பதில் தெரியும் அப்படிங்கறது கரெக்டா தெரியாது. சரி, நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க இல்லையா, பதில் சொல்லுங்க. சிலப்பதிகாரம். சரி, அதை எழுதியவர் யார்? அப்புறம் சரியா தெரியாது அப்படிங்கிறீங்க, மிக சரியான பதில்.
0: இப்போ சரியா தெரியாதுன்னு நாங்களும் சொல்லுமா? மிக சரியா சொல்லிட்டீங்க கண்மணி. குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? சிலப்பதிகாரம் தான் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. அதை எழுதியவர் யார்? இளங்கோவடிகள். ஏன் இதை குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வங்களையோ அரசர்களையோ முதன்மையாக கொள்ளாமல் சாதாரண குடிமக்களான கோவலன் கண்ணகியினுடைய வாழ்வை மையமாக கொண்டு இயற்றப்பட்டதால் இந்நூலை குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கிறார்கள். இது 50 காப்பியங்களில் ஒன்றாக இருக்கிறது. இதுல வந்து முத்தமிழும் வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இயல், இசை, நாடகம், இந்த மூன்றும் வருகிறதுனால இதனை முத்தமிழ் காப்பியம் என்றும் அழைக்கிறார்கள். அதாவது கதை நிகழும் நகர்களின் பெயர்களை கொண்டே இது பெரும் பிரிவாக, புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் வந்து ஒரு நகரத்தினுடைய பெயர், பூம்புகாருடைய பெயர் தான் புகார். அடுத்தது மதுரை நமக்கு தெரியும். வஞ்சி என்பது சேரர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கிறது, அதனால வஞ்சி காண்டம். இப்படி நகர்களின் பெயர்களையே பிரிவாக கொண்டு மூன்று காண்டங்களாகவும் கிட்டத்தட்ட 30 கதைகளையும் இந்த சிலப்பதிகாரம் உள்ளடக்கி இருக்கிறது.
1: அதாவது குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம் பத்தி கூடுதல் தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: சரி, அடுத்த கேள்வியை நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாம். ஆர்கிபால்ட் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? நம்ம வந்து விருதுகள் வந்து நிறைய துறையை சார்ந்தவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுல வந்து ஆர்கிபால்ட் அப்படிங்கிற ஒரு விருது கொடுக்குறாங்க. இந்த விருது வந்து யாருக்கு வழங்கப்படுகிறது? கேள்வியை திரும்பவும் சொல்றோம், ஆர்கிபால்ட் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது?
1: யாருக்கு வழங்கப்படுகிறது யோசிச்சிருக்காங்க நேயர்கள்?
0: நம்ம நேர்கள் வந்துட்டாங்க. வணக்கம் வணக்கம்.
1: சரி, மீண்டும் ஒருமுறை கேள்வியை கேட்டுக்கலாம்.
0: ஆர்கிபால்ட் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது?
1: இதுதான் அடுத்த பொது அறிவு கேள்வியாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் ஒரு விளம்பர இடைவேளை.
2: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
3: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: வணக்கம் வணக்கம். பொது அறிவிப்பா சரி நேரலை நிகழ்ச்சி.
5: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து செல்ரிஷேக்கு. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் ஐயா. நீங்க நலமா இருக்கிறீங்களா?
5: நலமா இருக்கிறேன், நலமா இருக்கிறேன்,
1: நலமா இருக்கிறேன், நலமா இருக்கிறேன். பதிலும் கடகடன் சொல்லுங்க.
5: எனக்கு கேள்வியே இன்னும் வரல. இப்பதான் நீங்க அந்த காண்டம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் வந்தது. எனக்கு இன்னும் பத்தி சொல்லுங்க.

0: கேள்வியே.
1: கேள்வி வந்து, ஆர்கிபால்ட் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? இதுதான் கேள்வி.
0: என்ன விருது?
1: ஆர்கிபால்ட். இப்போது கேட்டதா? ஆர்கிபால்ட் விருது.
0: ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா மேம்?
1: க்ளூ வந்து, இது வந்து நம்ம நாட்டை சேர்ந்த விருது கிடையாது, வேறொரு நாடு, வேறொரு கண்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர்கிபால்ட்
0: ஃபுட்பாலுக்கு கொடுப்பாங்க தானே மேம் இது?
1: என்ன சார்?
0: ஃபுட்பாலுக்கு கொடுக்கறதா மேம்
1: இல்ல? அதுதான் கேள்வி. ஆர்கிபால்ட் விருது வந்து யாருக்கு வழங்குறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்க ஃபுட்பாலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கீங்க.
0: தொடர்ந்து
1: நிகழ்ச்சியை கேளுங்கள்.
0: கண்டிப்பா. இருவருக்கும் நன்றி.
1: நன்றி நன்றி.

0: வணக்கம் பதறி பாசறை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பூதப்பாண்டியில இருந்து லட்சியம் பேசுறேன் மேடம்.
0: ஆமா, சொல்லுங்க, பதில் தெரியுமா?
1: தெரியும், பாரத பிரதமர் தான் நரேந்திர மோடி அவர்கள்.
0: கேள்வி கேட்டீங்களா?
1: ஆமா கேட்டமா.
0: என்ன கேள்வி சொல்லுங்க. விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னு தெரியும். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றிமா. நன்றி.
2: ஹலோ
3: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும் 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார், இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார், 2 லட்சம்
4: என்ன சப்பா?
2: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: அட
2: கட் பண்ணிட்டான்.
4: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
2: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: நேர்களே, உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது
0: தேநீர் நேரத்தில் பொது அறிவு பாசறை நேரலின் நிகழ்ச்சி.
7: இந்த பொது அறிவு பாசறையில் நீங்கள் பங்கு கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள்
0: 2602240,
7: மற்றொரு எண் 2907722, இணைப்பு எண் 04652,
0: அலைபேசி எண் 8903257309. சரி, நேயர்களுக்கு நம்ம வந்து ஒரு கேள்வி கொடுத்திருந்தோம், ஆர்கிபால்ட் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு. அந்த கேள்விக்கான பதில நம்ம நேயர்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால நீங்க ஒரு கேள்வி கேட்டுறீங்களா?
8: கேட்டுடலாம். அது எப்படின்னா, எளிதாக கொடுத்து அப்படியே வேகமாக ஏறி வருகிற போது கொஞ்சம் கடினமாக கொடுப்பதை போல ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கிறீங்க. கொடுத்திருக்கக்கூடிய அந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் எளிதாக ஒரு கேள்வி நாம் இப்பொழுது சொல்லிவிடலாம். உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அல்லது நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான் இப்போது நாம் கொடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது கேள்வியாக இருக்கிறது. உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்?
0: நேர்களே, உங்களுக்கு வந்து 2 கேள்விகள் இப்போ இருக்கு. உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்ததா, ஆர்கிபால்ட் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது, எந்த துறையை சேர்ந்த வல்லுநர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கறது அடுத்த கேள்வியா இருக்கு உங்களுக்கு. நேர்கள் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம்
0: வணக்கம்.

0: வணக்கம்.
1: பேர் சொல்லிடலாமா?
0: அக்ஷயா,
1: அக்ஷயா, எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
0: குளச்சல இருந்து.
1: குளச்சல். சரி, பதில் தெரியுமா? எந்த கேள்விக்கான பதில் வச்சிருக்கீங்க? இப்ப கேட்ட கேள்வி, உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது?
0: 2 ஆண்டுகள் ஒரு முறை.
1: 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. மிகச் சரியான பதில். சரி, முதல் கேள்விக்கு பதில் தெரியுமா?
0: தெரியாது.
1: தெரியாது. சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. நமக்கு வந்து நேயர்கள் சொல்றாங்களா அப்படின்னு பாத்துடலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கலாமா?
2: உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் என்ற கேள்வி கொடுத்திருந்தோம். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை என்கிற பதிலை சொல்லிவிட்டார்கள். சரி, இது குறித்த கூடுதல் தகவல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலக வில்வித்தை அதாவது வேர்ல்ட் ஆர்ச்சரி WA இந்த விளையாட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பாக இருக்கிறது. ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளை உள்ளடக்கி உலகக்கோப்பை போன்ற முக்கிய போட்டிகளையும் இதை நடத்துகிறது. அதாவது ரிகர்வ் காம்பவுண்ட் ஆகிய வகைகள் பயன்படுத்தப்படுகின்றன, ஆகிய வகை வில் வகைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த போட்டி எப்படிலாம் நடைபெறும்னா, ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் தனிநபராகவும் குழுவாகவும் இப்படி பல்வேறு வகைகளில் இந்த போட்டி நடைபெறுகிறது. இதில் உலகக்கோப்பை போட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறுகிறது. உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுகிறது.

0: நேர்களே, பொது அறிவு பாசறையில் உங்களுக்கான கேள்வி.
1: கேள்வி வந்து, ஆர்கிபால்ட் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்டிருக்கோம். அதற்கான பதிலை சொல்றதுக்கு ஒரு நேயர் வராங்க. எந்த கேள்விக்கான பதிலோட வராங்க அப்படின்னு தெரியல. வணக்கம். வணக்கம் பொது அறிவு பாசறை. வணக்கம் ஐயா, பேர் சொல்லிடலாமா?
2: வணக்கம், நான் கள்ளுக்கூட்டத்திலிருந்து ஆர் வரவேல் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க ஐயா.
2: இன்னொரு துறையை சார்ந்தவங்களுக்கு
1: வழங்கப்படுது. யார் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேக்குறீங்களா? இல்லையா, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. நன்றி. நேர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த பதிலோட வந்திருக்கிறாங்க. சரி, தொடர்ந்து முயற்சி செய்யட்டும். அதுக்குள்ள ஒரு சிறிய பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?
0: பாடலின் படம் டூயட்.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
4: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
3: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
4: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
3: சேர்க்கை நடைபெறுகிறது.

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டு இருக்கிறது. பொது அறிவு பாசறையில ஒரு கேள்வியை கேட்டீங்க, கேட்டு ஓட விட்டீங்க ஒரே ஓட்டமா ஓட விட்டுட்டீங்க.
2: ஒரு கேள்வி இல்ல, ரெண்டு கேள்வி கேட்டிருக்கோம். ஒரு கேள்வி கேட்டோம், அதற்கான பதில் வந்து நேர்கள் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி கேட்டிருக்கோம்.
1: சரி, இப்போ நேர்கள் வராங்க, பேசிடுவோம்.

0: வணக்கம் வணக்கம் பொதுவரி பாசறை,
1: இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுறீங்களா?
0: வணக்கம், அந்த பதில் சொல்றீங்களா? சரி, யாருன்னு சொல்லிருங்க, நீங்க யாருன்னு சொல்லிருங்க. ஆர்வத்தோட வந்திருக்கீங்க இல்லமா? செவிலியர்களுக்கு இல்ல, ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? இது வந்து நம்ம சொன்னோம், நம்ம நாட்டில் உள்ள துறைக்கு வழங்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு, வேறு நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அந்த நாடு வந்து ஆஸ்திரேலியா. செவிலியர்கள் அப்படின்னு நினைச்சிங்களா? சரி, அடுத்த ஒரு நேயர் வராங்க, அவங்க வந்து பதில சொல்றாங்களா அப்படின்னு பார்ப்போம். இல்லைன்னா வந்து நாங்களே உங்களுக்கான பதிலை வந்து சொல்லிடுறோம், இந்த கேள்விக்கான பதில். நன்றிம்மா, நன்றி. நிகழ்ச்சி ரொம்ப ஆர்வத்தோட பங்கேற்றீங்க, நன்றி. வணக்கம்
2: வணக்கம் சார், வணக்கம்.
0: வணக்கம்
2: சார், வணக்கம்.
0: சொல்லுங்கய்யா,
2: தலைப்பு.
0: தலைப்பு நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட கேள்வி வந்து ஆர்க்கிபால்ட் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஹலோ,
3: ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம்
3: வணக்கம் மேடம்.
0: பேசுங்க. ஆஸ்திரேலியாவில்
3: சிறந்த
0: சூப்பர். இவ்வளவு முயற்சி பண்ணி வந்து நம்ம நேர்கள் வந்து கண்டுபிடிக்காததை வந்து நீங்க அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. யாருன்னு சொல்லிடலாமே?
1: லட்சுமி,
0: வடசேலிருந்து லட்சுமி.
3: இரண்டாவது
0: முறையாக வந்து சரியான பதில் சொல்லிட்டீங்க. தெரியுமா, இதை பத்தின தகவல்கள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அதாவது நேச்சரை பத்தி வரையறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, கேலி சித்திரங்கள் உருவப்பட ஓவியர்களுக்கு. சரி, மிகவும் சரியான பதில். நிகழ்ச்சியில் பங்கேற்று அழகா பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அம்மா.
3: நன்றி,
4: நன்றி. புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
7: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
8: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
7: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
8: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
7: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
8: உலகத்தரத்தில் லேப் வசதி,
7: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
8: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
7: கால் 7900447.
0: சரி, அந்த கேள்விக்கான பதில வந்து ரொம்ப மிகச்சரியான மனையர் சொல்லியிருக்காங்க. அதற்கான கூடுதல் தகவல் நம்ம பார்த்தலாம். ஆர்க்கிபால்ட் விருது அப்படிங்கிறது வந்து ஆஸ்திரேலியாவில் உருவப்பட ஓவியர்களுக்காக வழங்கப்படும் ஒரு மதிப்புமிக்க விருது. இது வந்து 1921 முதல் வழங்கப்பட்டு வருது. கலை, அறிவியல், அரசியல் மற்றும் இலக்கியத்தில் சிறந்து விளங்கும் ஆஸ்திரேலியர்களின் உருவப்படங்களை வரையும் ஓவியர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. இது புல்லட்டின் அப்படிங்கிற பத்திரிகையோட முன்னாள் ஆசிரியரான ஜே எஃப் ஆர்க்கிபால்ட் அப்படிங்கிறவரால் இது வந்து உருவாக்கப்பட்டது. நியூ சவுத் வேல்ஸ் கலைக்கூடம் இந்த விருதை நிர்வகிக்குது. இந்த விருது வந்து 2026 ஆர்க்கிபால்ட் பரிசை வந்து மெல்பர்னைச் சேர்ந்த ஓவிய ரிச்சர்ட் லீவர் அப்படிங்கிறவர் வந்து பழங்குடியின மூத்த கலைஞர் இலுவண்டி கெனின் உருவப்படத்தை வரைந்ததற்காக வழங்கப்பட்டிருக்கு.

0: கேள்வியும் பதிலும் நம்ம திரும்ப சொல்லிடலாம். ஏன்னா இந்த கேள்வி வந்து நம்ம நேயர்களை வந்து ரொம்பவே சுத்தப்பட்ட ஒரு கேள்வி. ஆர்க்கிபால்ட் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஓவியர்களுக்கு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழ வைக்கும் வாழை ரகங்கள், அழகப்பபுரம் ஏ ஜேம்ஸ் பாட் அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுதசுரபி பாரத பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு, நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: நேர்களை உங்கள் அபிமான குமரிப்பான் பலை 101 பொது அறிவு பாசறை வலம் வந்து கொண்டிருக்கிறது. பொது அறிவு பாசறையில் நிறைய பொது அறிவு கேள்விகள் கேட்டு நேயர்கள் கடகடன் வந்தாங்க, உடனுடன் பதில் சொன்னாங்க. ஒரு கேள்வியை வச்சு ஓடுனாங்க ஓடுனாங்க, ஓடி ஓடி கண்டுபிடிச்சாங்க. அடுத்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நான் கேட்டே தீர்வம்பா அடுத்து ஒரு கேள்விங்கிறாங்க. ஆனா அந்த கேள்வியை கொஞ்சம் எளிதா கேளுங்கப்பா.
1: ரொம்ப எளிதான கேள்விதான். இப்ப பின் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அவசியமாயி போச்சு. கையில மொபைல் இருந்தது அப்படின்னாலுமே வந்து நமக்கு பின் அப்படிங்கிறது அவசியம். இப்ப வந்து நான் கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னா, டிஜி பின் அப்படிங்கிற அமைப்பு எந்த துறையால உருவாக்கப்பட்டது?
0: பின்னாலே அதுல பாதி சொல்லிட்டீங்க நீங்க.
1: ஆமா,
0: மீதி பாதி
1: நீங்க வந்து ஒரு க்ளூ கொடுத்துட்டீங்க.
0: நிச்சயமாக, அதாவது குறிப்பு கொடுக்கும் போதுதான் இன்னும் வேகமாக கண்டுபிடிக்க முடியும் என்பதால் நம்ம ஒரு குறிப்பு கொடுத்துட்டோம். பின் என்பதே அந்த நீங்க ஒரு துறை அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்படிதானே?
1: எந்த துறையால
0: எந்த துறை அப்படின்னு கேட்டீங்க. பதில் ஒரு இரண்டு வார்த்தைகள் இருக்குதுன்னா அதுல ஒரு பாதி சொல்லிட்டீங்க. கேள்வி அப்படிங்கும் போது அதுலயும் ஒரு பாதியே சொல்லியாச்சு. அப்ப இரண்டையும் இணைத்து நேயர்கள் சொல்கிறார்களா என்று பார்க்கலாம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: சரி, நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யக்கூடிய தருணத்துல வந்துட்டோம் இல்லையா?
1: ஆமா,
0: அதனால அந்த வாய்ப்பை
1: நீங்க சொல்றீங்களா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, மிகச்சரியாக நீங்களே சொல்லிடலாம். ஏன்னா நேரம் 3:59 ஆகிறது. அதனால அதற்கான பதில் நீங்களே சொல்லிடலாம்.
1: டிஜி பின் அப்படிங்கிறது வந்து இந்திய தபால் துறை வழங்குது. இந்திய அஞ்சல் துறையால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தனித்துவமான 10 எண்கள் கொண்ட ஒரு டிஜிட்டல் முகவரி அமைப்பு தான் வந்து நம்ம வீடு அல்லது வணிக கட்டிடத்தோட சரியான இருப்பிடத்தை துல்லியமா கண்டறிய உதவுது. தெளிவற்ற முகவரிக்கு வழிகாட்டுதலுக்கு பதிலாக மின் வணிக விநியோக முறைகள், அதாவது GPS அடிப்படையிலான முகவரியை கண்டுபிடிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த டிஜி பின் அப்படிங்கிறது.
0: நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய தருணத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப தபால் துறை சார்ந்து நீங்க பின் அப்படின்னு சொல்லும்போது, துறைன்னு சொல்லும்போது பின்கோடுங்கிறது தான் நினைவுக்கு வந்தது. சரி, நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
1: பிரேமா நாகராஜன்,
0: ஆர் ஸ்ரீ சுபலட்சுமி. இன்னும் சில நொடிகளில்
1: செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் முன்னேற்றம் இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 18 நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8 வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி சென்னையில் இன்று துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனக்குப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20 திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய

0: இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101. நேரம் 4:03. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை. இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். கேட்டும் இசை பரப்பி உங்கள் பொழுதுகளை இனிமையாக்கும் பண்பலை 101 இனி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது மௌன ராகம். வாலி இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா, பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திரை இசையில் தொடர்ந்து முத்துக்கள் மூன்று படத்திற்காக மலேசிய வாசுதேவன், கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல், இசையும் எழுத்தும் டி ராஜேந்தர்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேர்களே, இன்று மாலை 5:02 வெற்றிக்கு வழி. மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கான ஆலோசனைகள் வழங்குகிறார் இயன்முறை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜே ஆல்ட்ரின் பெனோ அவர்கள். நேரம் 4:15. குமரிப்பன் பலை 101 திரை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி பாடு நிலாவே படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்திர பாடிய பாடல் கீசை இளையராஜா.

வேளாண் பெருமக்களை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழ வைக்கும் வாழை ரகங்கள். நேரலையில் பங்கேற்கிறார் அழகப்பபுரம் ஏ ஜேம்ஸ் வாட் அவர்கள். அமுத சுரபியில் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள். திரை இசையில் தொடர்ந்து கிழக்கு வாசல் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், பாடல் வரிகள் ஆர் பி உதயகுமார்.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:30. நேர்களை இப்பொழுது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

செல்ல குழந்தைகளே, இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி காத்திருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602402907 2 இடைப்பெயர் 046652 அலைபேசி எண் 8903257309. வாருங்கள் செல்ல குழந்தைகளே, இன்றிரவு 8:05 உங்களை சந்திக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் முன்னேற்றம் இன்றியமையாதது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 18 தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8 தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20 தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அரிஹரன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: முக்கடலின் தாலாட்டோடு முத்தமிழின் சுவையோடு உங்களை தேடி வருவது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. நேரம் 5:03.
4: வெற்றிக்கு வழி மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கான ஆலோசனைகள் வழங்குகிறது.

0: இருக்கிறார் இயன்முறை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜே ஆல்டன் பினோ அவர்கள்.
1: நான் டாக்டர் ஜே ஆல்டன் பினோ பேசுகிறேன். 4ஆம் தேதி குழந்தைகளுக்கு பள்ளி திறப்பதால் பெற்றோருக்கான சில வழிமுறைகளையும் குழந்தைகளுக்கு அவர்கள் ஏற்படுத்த வேண்டிய விழிப்புணர்வுகளை பற்றி நான் பேச போகிறேன். உணவு ஊட்டி பள்ளிக்கு அனுப்பும் அம்மாமார்கள் குழந்தைகளுக்கு நல்ல உணர்வையும் நல்ல உயிரையும் ஊட்ட வேண்டும். மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உடல் நலத்தையும் நல்ல ஒரு மனநலத்தையும் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் அந்த குழந்தைகள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் படிப்பிலும் சமுதாயத்திலும் நல்ல நிலைமை அடைய முடியும் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடல் நலத்தை பொறுத்த அளவில் மாணவர்கள் பள்ளிக்கு கொண்டு செல்லும் பை ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. ஆனால் அது ஒரு சுமையாக காணப்படக்கூடாது. ஏனென்றால் பள்ளிக்கு செல்லும் மாணவனுடைய எடை 10 கிலோ இருந்தால் அவனுடைய பள்ளிப்பை அதில் 10% தான் காணப்பட வேண்டும். அப்படி என்றால் 10 கிலோ உள்ள மாணவனுடைய பள்ளிப்பை 1 கிலோ தான் மொத்தமாக இருக்க வேண்டும். அதாவது அவனுடைய புக்கும் அந்த பையின் எடையை சேர்த்து 1 கிலோ அல்லது 1.5 கிலோ தான் மேக்சிமம் காணப்பட வேண்டும். ஆனா இன்னைக்கு பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுடைய பள்ளிப்பையே 1 கிலோ இருக்கிறது. அதை தவிர அவர்களுடைய புத்தகத்தை எல்லாம் சேர்த்து இடை வந்து 5 முதல் 6 கிலோவாக காணப்படுகிறது. பெற்றோர்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுடைய பையின் எடை முதலில் நீங்கள் கடையில் சென்று வாங்கும் போது அந்த பையின் எடை மிகவும் குறைந்த எடை உள்ள பையாக நீங்கள் வாங்க வேண்டும். அப்படி வாங்கினால்தான் அந்த குழந்தையின் பையின் எடை குறைவாக இருந்தால் பின்ன புத்தகத்தின் எடையும் குறைவாக இருக்கும். புத்தக பையின் சுமை அதிகமாகும் போது பள்ளி மாணவரின் முதுகு தண்டுவடத்தின் அழுத்தம் அதிகமாகிறது. மட்டுமல்லாமல் இந்த எடையை அதிகமாக தூக்குவதால் பள்ளி மாணவர்களுக்கு சோர்வு ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் கடைக்கு சென்று புத்தக பை அதாவது பேக் ஸ்கூல் பேக் வாங்கும் போது அது எடை குறைந்த ஸ்கூல் பேக்காக இருக்க வேண்டும். அதே போல் அந்த பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் 90% மாணவர்கள் தோள்பட்டை இரண்டு தோள்பட்டையிலும் சேர்ந்து போட்டு கொண்டுதான் மாணவர்கள் பள்ளிக்கு செல்கிறார். இப்படி செல்லும் போது அதில் 65% மாணவர்கள் ஒரே தோளில் அந்த தோல் பையை போட்டு செல்கிறார்கள். அப்படி செல்லும் போது அவருடைய தோள்பட்டை வலியும் அந்த உடல் கூணமும் ஏற்படுகிறது. பெற்றோராகிய நீங்கள் இதை கவனித்து அவர்கள் இரண்டு தோள்பட்டையிலையும் அந்த பையை போட்டு பள்ளிக்கு செல்ல நீங்கள் அவர்களை அனுமதிக்க வேண்டும். இரண்டாவது, பள்ளி மாணவர்களுடைய உடல் இயக்கத்தை அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு மாணவர்கள் வந்து காலையில 6 மணிக்கு முதல் 7 மணிக்கு எழும்புறாங்க. திரும்ப குளிச்சு எடுத்துட்டு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு உடனே பள்ளி வாகனத்தில் ஏறி பள்ளிக்கு செல்கிறார்கள். அங்கே பள்ளிக்குள் இருந்து படிக்கிறார்கள். திரும்பவும் ஸ்கூல் முடிந்த உடனே பள்ளி வாகனத்தில் ஏறி வீட்டுக்கு வருகிறார். இதனால் உடல் இயக்கம் அங்கு தடைபடுகிறது. அதனால் அவர்கள் வீட்டுக்கு வந்தவுடன் கண்டிப்பாக 1 மணி நேரம் விளையாடுவதற்கோ இல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியோ பெற்றோர்களாகிய நீங்கள் வந்து அவர்களை தூண்டுதல் கொடுத்து அவர்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு 10 வயது இருந்து 15 வயதிற்குள் இன்றைக்கு குழந்தைகளுடைய உடல் எடை அதிகமாகிறது. இதனால் அவர்களுக்கு பல நோய் ஏற்படுகின்றன என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும். 5 விளையாதது 50 விளையாது. நீங்க இப்ப அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் உடல் இயக்கத்தை அதிகரித்து உடல் வளையவில்லை என்றால் அது 50 ஆனாலும் சரி 30 ஆனாலும் உடல் வளையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த சோசியல் மீடியா என்கிற நவீன தொழில்நுட்ப பரிமாற்ற சாதனங்கள் மாணவர்களுடைய உடல் இயக்கத்தை அபகரித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் அவர்கள் வந்து மணிக்கணக்கில் வந்து யூஸ் பண்றதுனால அவங்களுடைய உடல் இயக்கம் வந்து பாதிப்படைகிறது. இதனால வந்து அவர்களுக்கு மன அழுத்தம், அதிக கோபம், பய உணர்வு, மன நிம்மதியின்மை, கை கால் நடுக்கம், கழுத்து வலி, இடுப்பு வலி போன்றவை ஏற்படுகின்றன. அதனால் அதிக நேரம் இந்த சோசியல் மீடியாவில் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள் என்றால் பெற்றோர்கள் அதை கவனித்து நேரத்தை குறைக்க நீங்கள் அவர்களுக்கு அறிவுரை செல்ல வேண்டும். அதிக நேரம் சோசியல் மீடியாவில் நேரத்தை செலவிடும் குழந்தைகளுக்கு நீங்கள் அப்படி செலவிட நேரத்தை ஒதுக்க கூடாது. 4வது, பள்ளி மாணவர்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மையை முதன்மைப்படுத்த வேண்டும். நேர மேலாண்மையை முதன்மைப்படுத்தும் மாணவர்கள் முதல் மாணவனாக மாறுவார்கள். ஏனென்றால் 6 முதல் 4 மணி வரை படிக்கிற அதிகாலை படிப்பு ஆரோக்கியமான படிப்பா இருக்கும். அது அதிக புரிதலையும் அதிக கவனத்தையும் உருவாக்கும். அதனால ஒரு மாணவனுக்கு காலையில் எழும்பணும்னா எந்த டைம் படிக்கணும், எந்த டைம் அவனுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், குளிக்கிறதெல்லாம் இருக்கணும், எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும், எத்தனை மணிக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கணும், எத்தனை மணிக்கு டியூஷன் போனா டியூஷன் போகணும், எத்தனை மணிக்கு வந்தோடனே அண்ணன் அன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிக்கணும். அந்த பேப்பர் படிச்ச உடனே அதுல அரசாங்க செய்திகள், அதாவது இன்னைக்கு பட்ஜெட்ல என்ன வந்திருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல யார் பாஸ் ஆயிருக்காங்க, இந்தியாவுடைய எக்கனாமி எப்படி இருக்கு, ஒரு பேப்பர் எடுத்திருக்கீங்கன்னா அதுல வந்து நடுப்பக்கம் அல்லது இடையில வரும் மாநில செய்திகள் அல்லது மத்திய அரசு செய்திகள் வரும். அதை வந்து நம்ம பார்த்து பிள்ளைகள் என்ன செய்யணும், அதுல நோட்ஸ் எடுத்து ஒரு டைரியில எழுத வேண்டும். அப்படி டைரி எழுத பழக்கம் வந்து மாணவர்களுக்கு நீங்க உருவாக்குறீங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க, ஒரு ஒழுக்கம் உள்ள மாணவர்களாக வருவாங்க. TNPSC எழுதுறதுக்கும் இல்ல காலேஜ் முடித்துட்டு IAS IPS ஆகிறதுக்கும்.

அரசு தேர்வு எழுதுறதுக்கும் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அப்போ அவங்களை ப்ரிப்பேர் பண்ணியதை விட இப்பவுமே அவங்களுக்கு டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் நியூஸ் பேப்பர் படித்து இந்த செய்திகளை சேகரித்து அவங்களுக்கு டைரியில் எழுத நீங்க பழகி கொடுத்தால் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மட்டுமல்லாமல் இந்த டைரியிலேயே வந்து நம்முடைய வரவு செலவு கணக்கை குழந்தைகளின் சிறு வயதில் எழுதுனா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அம்மா இத்தனை ரூபாய் தந்தாங்க, இத்தனை ரூபாய் செலவாயிருக்கு, இத்தனை ரூபாய் மீதி இருக்கு, நாளைக்கு இவ்வளவு செலவுக்கு தேவை இருக்கு, எங்க டைரியில் எழுதுனாங்கன்னா அதுவும் நாளைக்கு அவளுடைய குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கும் இல்ல ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு வேலைக்கு செல்லும் போது அதனுடைய தலைமை அதிகாரியாக இருக்கவும் அவர்களுக்கு அது தூண்டுதலாக இருக்கும். இதை பெற்றோர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதனால நேர மேலும் அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக பெற்றோர்கள் அதை திட்டமிட்டு அதை அட்டவணைப்படுத்தி பள்ளி மாணவன் படிக்கும் அறையில் அதை ஒட்டி வைக்க வேண்டும். அவன் தினமும் அதை பார்க்க வேண்டும், அதை பார்த்து அவன் ஃபாலோ பண்ண வேண்டும். அப்படி அவன் ஃபாலோ பண்ணும் போது அவனுடைய ஒழுக்கம் என்கிறது அவனுக்கு ஏற்படும். அவனுடைய நேர மேலாண்மையை அவன் புரிந்து கொள்வதால் அவன் முதன்மை மாணவனாக மாற வாய்ப்பு உள்ளது. 5. மாணவர்களுக்கு உண்ணும் உணவு உயிருள்ள ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக பெற்றோர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதாவது அவர்கள் உண்ணும் உணவில் வந்து 1 பங்கு அரிசி கோதுமையிலான உணவுப் பொருட்களும், 2 பங்கு மீன் முட்டை இறைச்சி போன்ற உணவுப் பொருட்களும், 3 மடங்கு காய்கறிகள் அல்லது ஃப்ரூட்ஸ் காணப்பட வேண்டும். இப்படி கொடுத்தால்தான் அவர்களுக்கு அது நல்ல உயிருள்ள ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக காணப்படும். அதிக எண்ணெய் உணவுகள், துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற துரித உணவுகள் மற்றும் நிறங்கள் சேர்ந்த உணவுகளை வந்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். இது பலதரப்பட்ட கேன்சர் போன்ற கொடிய நோய்களையும், அல்சர், கேன்சர் மற்றும் குடல் வால் சுருக்கம் போன்ற குடல் பிரச்சனைகளையும், உயிர்கொல்லி நோய்களும் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது என்பதை மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை தவிர்க்க நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். சிறு வயதிலே குழந்தைகளுக்கு சாலை விதிகளை பற்றி நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும். அதிக வேகமாக சென்றால் அது அதிக ஆபத்து, அதனால் தலையில் அடிபட்டு கை கால் செயலுக்க நேரிடும், இல்ல உடம்பு செயலுக்க நேரிடும், இதனால் குடும்பம் வறுமைக்கு செல்லும். மட்டுமல்லாமல் குடும்பமும் பாதிக்கப்படும், அந்த குழந்தை இளைஞனாகும் போது அவனுடைய வாழ்க்கையும் பாதிக்கும் என்று நீங்கள் வந்து விழிப்புணர்வு எடுத்த வேண்டும். பெற்றோர்களுக்கு நீங்கள் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே போன் வாங்கி கொடுக்க கூடாது. நீங்க யூஸ் பண்ற போனை தான் அவங்க என்ன செய்யணும், படிக்கிறதற்கும் அவருடைய தேவைக்கும் அதை யூஸ் பண்ணணும். அப்படி அவங்க யூஸ் பண்ணும் போது அந்த போனை நீங்க திரும்ப கண்காணிக்க வேண்டும். அவங்க என்ன பாக்குறாங்க, என்ன செய்யறாங்க. 15 வயசு வரை வந்து கண்டிப்பாக ஒரு போன் வந்து தனி கையில வாங்கி கொடுக்காதீங்க. அந்த போனை வாங்கி கொடுக்காம இருக்க வேண்டிய பொறுப்பு வந்து பெற்றோருக்கு, ஆசிரியர்களுக்கு கிடையாது. இப்படி இருந்தாதான் இவங்க வந்து இன்னைக்கு இந்த போனால ஏற்படக்கூடிய போதைப் பொருளா இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியால இருந்து உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து கொண்டு வர முடியும். இல்லைன்னா அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் இன்னைக்கு நவீன உலகில் இயந்திரமயமான வாழ்க்கையில் ஏற்படும் நோய்களை குறித்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். கேன்சர் எதனால வருது, போதைப் பொருளால் வருது, மட்டுமல்லாமல் வந்து அதிக உணவு சாப்பிடுவதால் அல்லது அதிக கலோரினால உடல் எடை கூறி சீக்கிரமாக டயபெட்டிக் நோய் வருது, அதிக பிரஷர் வருது, ஸ்ட்ரோக் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, இதய நோய் வருது. இப்படி சிறு வயதிலே குழந்தைகளுக்கு நோயை குறித்தும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இப்படி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் அம்மாமார்கள் குழந்தைகளுக்கு உயிருள்ள பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும், அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மட்டுமல்லாமல் அவர்கள் உடல் நலத்திலும் மனநலத்திலும் உணவிலும் நாம் அக்கறை கொண்டு அவர்களை இப்போதே ஒரு நல்ல மாணவனாக உருவாக்க நாம் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை தந்த ஆல் இண்டியா ரேடியோ குமரி எஃப்எம் அவர்களுக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் நன்றியை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

இதுவரை வெற்றிக்கு வழி மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கான ஆலோசனைகள் வழங்கியவர் இயன்முறை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜே ஆல்ரின் பினோ அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு பி எஸ் சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு டி எல் ஜேக்கப்.

0: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
1: ஆடையில் தீபிடித்தால் நில் படு உருள் என செயல்படு. இப்ப பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஸ்டாப் டிராப் ரோல். உங்கள் ஆடைகளில் தீபிடித்தால் பரபரப்பு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு எதிர்பாராத ஒரு தீபாவளி நேரமா இருக்கலாம், இல்லைன்னா கிச்சன்ல வந்து குழந்தைகளோ பெரியவங்களோ கவனக்குறைவின் காரணமாக தான் விபத்துகள் பெரும்பாலும் நிகழ்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு கவனமின்றியோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால ஆடையில தீப்பிடிச்சாச்சுன்னா உடனே நீங்க வந்து அங்கே இங்கேயும் ஓடக்கூடாது. ஏன்னா நீங்க ஓடும்போது அந்த காற்று வேகமா பரவுவதற்கான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்துறீங்க. அந்த மாதிரி இல்லாம உடனடியா நில், அந்த அந்த இடத்துலயே நிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா உடனே அந்த இடத்துல படுத்து அங்கும் இங்குமா உருண்டிங்கன்னா ஆடையில வந்து தீ பரவுறதை கட்டுப்படுத்தி உங்கள் உயிரை காப்பாற்றலாம். இது இந்த விஷயத்தை தீயை பத்தி நான் உங்களுக்கு ஷார்ட்டா இந்த இதுல சொல்ல விரும்புறது, குழந்தைங்களுக்கு முக்கியமா தீயுடன் ஒருபோதும் நீங்க விளையாடக்கூடாது. அதுல ஒரு மேட்ச் பாக்ஸ் தீக்குச்சி கிடைக்குது, அதை வந்து நம்ம உரசுறோம், அதுல வந்து தீ வருது, இந்த மாதிரி ஒரு விளையாட்டை அதை வந்து சின்ன குழந்தைங்களாம் பண்ணுவாங்க, இதுவே வினையாக முடிந்துவிடும். அதனால குழந்தைங்களுக்கு தீப்பெட்டி வந்து ஒரு கருவி, அந்த லைட்டர் எடுத்து வச்சு விளையாடுவாங்க, இது எல்லாமே ஒரு கருவிங்கிற இதை வந்து நம்ம அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அடுத்தது எதிர்பாராத விதமா நான் திரும்பவும் அதான் சொல்றேன், உங்க ஆடையில தீப்பிடிச்சாச்சுன்னா உடனே கீழே படுத்து உருண்டுருங்க. அடுத்தது சமையலறை வந்து விளையாட்டு கூடம் அல்ல. நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா சமையலறைக்கு ஓடுறது, அங்கிருந்து ஏதாவது எடுக்கிறது, அந்த சமையலறையை வந்து விளையாட்டு கூடமா நினைக்காதீங்க. அங்க குழந்தைகள் தேவையில்லாமல் நுழைவதை கண்டிப்பா தவிர்க்க வேண்டும். ஏன்னா வந்து ஹாட்டான தண்ணி வச்சிருப்போம், ஹாட்டான பொருட்கள் இருக்கும், சிறு குழந்தைகளுக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இழுத்து அவங்க மேல காயத்தை ஏற்படுத்திடுவாங்க, அந்த காயம் வந்து அவங்களால தாங்க முடியாது. அப்போ அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு நம்ம ஒரு இது வந்து விளையாட்டு கூடம் இல்லைங்கிறத அவங்களுக்கு அறிவுறுத்தினா கண்டிப்பாக அவங்க புரிந்து கொள்வார்கள்.
0: இதுவரை நம் பாதுகாப்பு

0: நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
1: நேரம் 5:18. நேர்களே, குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம். தொடக்கமாக வாழ்க்கை படகு படத்தில் பி சுசீலா பாடிய பாடல். பாடல் வரிகள் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி. மன்னவனை வந்தாலும் பொன்னழந்து கொடுத்தாலும் உன்னையன்றி நான் அறியேனே உறவாக யாரையுமே.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000005.

முலைச்சரம் நிகழ்ச்சியில் இனி வானம்பாடி படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகள் பாடியவர் பி சுசிலா. யமுனை நதிக்கரையில் கானம் பாடிய கண்ணனோ இன்று கங்கை நதிக்கரையில்.

0: காதலே.
1: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
1: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
0: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
2: பெயர் மற்றும் முகவரி தெரியாத இறந்து போன நபர் பற்றிய அறிவிப்பு. சென்ற மாதம் 29ஆம் தேதி நல்லாயன்குளம் கிராமத்துக்கு அருகே வள்ளியூர் பக்கத்தில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் சுமார் 25 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இறந்தவரின் அங்க அடையாளங்கள் வயது சுமார் 25, உயரம் 165 சென்டிமீட்டர், வெள்ளை நிறம், ஒல்லியான உடல்வாகு, கருப்பு நிற முடி கொண்டவர், வெள்ளை நிறத்தில் உள்ளடையும் நீல நிறத்தில் ஜீன்ஸ் பேண்டும் அணிந்திருந்தார். இடது கழுத்தில் ஒரு கருப்பு மச்சமும் வயிற்று பகுதியில் தொப்புளுக்கு அருகே ஒரு கருப்பு நிறமச்சமும் காணப்பட்டது. இவரை பற்றிய தகவல் அறிந்தவர்கள் நாகர்கோவில் ரயில்வே காவல் நிலைய ஆய்வாளரை 0465224091 என்ற தொலைபேசி எண்ணிலோ 9498101999 என்ற அலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம். நேரம் 5:31. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரிப்பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம். நிகழ்ச்சியில் இனி வசந்தராகம். MS விஸ்வநாதன் இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடிய வாலியின் பாடல். கவிமறந்த பாடகனுக்கு பல்லவியாய் இவள் கிடைக்க மடை திறந்த வெள்ளமாய் வருகிறதோ பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழ வைக்கும் வாழை ரகங்கள், அழகப்பபுரம் ஏ ஜேம்ஸ்பாட் அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுதசுரபி பாரத பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு, நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
4: நேரம் 5:37 நிமிடங்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம். நிகழ்ச்சியில் இனி வடகரை படத்தில் விஜய் பிரகாஷ் அஜிஷ் திவாகர் பாடிய பாடல் இசை விவேக் மர்வின். நெஞ்சுக்குள் குடியிருந்தவள் இவள் கண்ணுக்குள் கதை படிக்க எண்ணத்தில் மின்னலோ எத்தனை ஆனந்தம் இவனிடத்தில்!

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: முலைச்சரம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது வேல் படத்திற்காக சங்கர் மகாதேவன், ஸ்ரீலேகா பார்த்தசாரதி பாடிய பாடல். நாம் முத்துக்குமார் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. கோடையடி மின்னலாய் கோதை இவள் வந்ததாலா கொண்டாடுகிறான் ஆனந்தத்தை.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து விடுதலை படத்திற்காக இளையராஜா, அனயபட் பாடிய பாடல், இசையுடன் வரிகள் இளையராஜா. கானகமெங்கும் பூத்திருக்கும் காட்டு மல்லியாய், என் காதல் மனமெங்கும் வாசமாய், உன் ஞாபகங்கள்.

இனி வேட்டையின் படத்திற்காக அனிருத் இசையில் மலேசிய வாசுதேவன், சூப்பர் சுப்பு, யுகேந்திரன், தீப்தி சுரேஷ் பாடிய பாடல். வேட்டையாட வந்த இவன் கன்னிமகள் கண்ணிக்குள் சிக்கிய காரணம், மனசிலாயோ மங்கையே உன் மனசிலாயோ.

இனி ஆறாமலை படத்திற்காக சின்மயி ஆனந்த் அரவிந்தாக்ஷன் விக்னேஷ் ராமகிருஷ்ணா பாடிய பாடல் சித்துக்குமார் இசையில். கேளாமல் கையில் கிடைத்த பொக்கிஷமாய் தவமின்றி நான் பெற்ற வரமாய் என் வாழ்வில் கிடைத்த சந்தோஷம் நீ.

0: நேயர்களே, இதுவரை முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைப்பட பாடல்கள் கேட்டீர்கள்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: Fire and safety course naaye niskanyakumar la choose pananum.
6: Idu 4 years engineering program BTech in fire and safety. NFP recognize panni American certifications um kedaikiradala velinaatla kuda job opportunities kedaikudhu.
7: Niskanyakumari
8: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900-300-505.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரைசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சிவகுமார் அவர்கள். 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழ வைக்கும் வாழை ரகங்கள் நேரலையில் பங்கேற்கிறார் அழகபபுரம் ஏ ஜேம்ஸ் வாட் அவர்கள். அமுதசுரபியில் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு, தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 9:15 திரைசை, 10:05 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரைசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரைசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளை நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தனம் நல்லவை கேட்க வழங்குபவர் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 கொள்ளமதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் ஆகியன கேட்கலாம். 7:25 சேவை செய்திகள், 7:30 தென்குமரி தேனலை, இதில் இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 திரை இசை பொது அறிவு வினவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00 மற்றும் இரவு 10:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி

உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், திரைசை ஆகியன கேட்கலாம். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இதில் தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 9:02 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ். ஒன்பது:07 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விற்கும் நேர்லை நிகழ்ச்சி. நேர்களை இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:16. சேவை செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை சம்பந்தமாக பேரிடர் நடவடிக்கைகளில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பேரிடர் தடுப்பு, தணிப்பு, எதிர்நோக்கு நிலை, நிவாரணம், ஆராய்ச்சி, புதுமை மற்றும் திறன் வளர்த்தல் போன்ற வகைகளில் இந்திய அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வாயிலாக சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்த பிரபந்தன் புரஸ்கார் என்ற வருடாந்திர தேசிய விருது வழங்க உள்ளது. எனவே மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை இனங்களில் சிறப்பாக பணியாற்றிய தனிநபர்கள், நிறுவனங்கள், ஆராய்ச்சி மையங்கள், தொண்டு நிறுவனங்கள், தனியார் துறை நிறுவனங்கள் ஆகியோர் கன்னியாகுமரி மாவட்ட இணையதளமான https://kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் கிளிக் செய்து தங்கள் விண்ணப்பங்களை உரிய ஆதார ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி வரும் செப்டம்பர் 30 என கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தொடர்பு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 ஆண்டு டிப்ளமா படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை மே 4 முதல் நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் இணையதளம் வழியாகவோ அல்லது அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் உள்ள மையம் வழியாகவோ நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் கலந்தாய்வு மூலம் நடைபெறும் 2026ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யலாம். விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் நாளையாகும். தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு வயது வரம்பு ஆண்களுக்கு 14 முதல் 40 வயது வரை ஆகும். பெண்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ITIயில் பல்வேறு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு டிப்ளமோ, டிகிரி, தேர்ச்சி, தோல்வி மற்றும் இடைநின்றோர் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கோணம் நாகர்கோவிலில் தொழில் 4.0 திட்டத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்ப புதிய தொழிற்பிரிவுகள் அட்வான்ஸ்ட் CNC மெஷினிங் டெக்னீஷியன், இண்டஸ்ட்ரியல் ரொபாட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுபேக்சரிங் மற்றும் மெக்கானிக் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகிய 3 தொழிற்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் அரசு

0: உதவி பெறும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மாதம் 750 ரூபாய், பேருந்து கட்டணச் சலுகை, மிதிவண்டி, பாடப்புத்தகங்கள் மற்றும் வரைபட கருவிகள், 2 செட் சீருடை மற்றும் 1 செட் காலணிகள் போன்ற சலுகைகள் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுமைப்பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 10 வகுப்பு அல்லது 12 வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12 வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சேர்க்கை தொடர்பான மேலும் விவரங்களுக்கு அரசின தொழிற்பயிற்சி நிலையம் கோணம் நாகர்கோவில் முதல்வரை நேரில் அணுகவும், தொலைபேசியில் தொடர்பு கொள்ள 0462-2261-463 மற்றும் அலைபேசி எண் 9499055806 மற்றும் 9499055805. அரசு, தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உள்ளதால் அனைவரும் அரசு ITI சேர்ந்து பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சேவை செய்திகள் கேட்டீர்கள். குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே,
2: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம எந்த வார்த்தையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, நுவன்ற. நுவன்ற அப்படின்னா கூறிய, பேசிய, சொல்லிய அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது.
1: இதற்கு உதாரணமா பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணத்துல இடைக்காடர் பிணக்கு தீர்த்த படலத்துல வரக்கூடிய ஒரு வாக்கியம் பாக்கலாம். நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் அப்படிங்கிற இந்த வரி நமக்கு என்ன அர்த்தத்தை தருது அப்படின்னா, நீ கூறிய குளிர்ந்த அமிர்தம் போன்ற வார்த்தைகளால் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து தருதுங்க. நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்கே தெரியும், இங்கிலீஷ் வேர்ட்.
3: This is the first time honey, we're getting together. Oh baby, I feel so good.
1: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற வேர்ட் ஜாமி, JAMMY. ஜாமி, ஜாமி அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி லக், fortunately, fortunate அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அதிர்ஷ்டமான அல்லது ரொம்ப மெனக்கெடாம கிடைக்கக்கூடிய ஈஸியான ஒரு வெற்றி, அந்த மாதிரி வார்த்தைகளை குறிக்கணும் அப்படின்னா நாம இந்த ஜாமி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம்.
2: இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸா, he is so jammy, he won the task without even much hard work. அவன் வந்து ரொம்பவே அதிர்ஷ்டசாலி. ஏன் தெரியுமா, அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணவே இல்லை, அப்படி பண்ணாமலே அவனுக்கு இந்த வெற்றி கிடைச்சது அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த வாக்கியம் நமக்கு சொல்லுது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, பிரெயின் ஏஜிங் ரிவர்சல், மூளையுடைய வயதை திருப்பி இளமையாக மாற்ற முடியுமா அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கேள்வி போல இருந்தாலும் உண்மையிலேயே விஞ்ஞானிகள் இத பத்தி தான் இப்ப ஆராய்ச்சி செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதை பத்தி கூடுதல நாம தெரிஞ்சுக்கலாம்.
1: நமக்கு வயசு ஆக ஆக சின்ன வயசுல இருக்கக்கூடிய அந்த மாதிரி அந்த பிரெயினோட பவரோ மெமரி பவரோ இருக்காது, இது நமக்கு தெரியும் இல்லையா. அது ஏன் அப்படி குறையுது அப்படின்னா, செல்கள் வந்து ஒன்னோட ஒன்னு கனெக்டடா இருக்கிறது வந்து குறைஞ்சிட்டே போகுது, அதனால நமக்கு வந்து மெமரி குறையுது. புதிய விஷயங்களை நம்ம கத்துக்கணும் அப்படின்னா சின்ன வயசுல நம்ம கத்துக்கும் போது சட்டுன்னு கத்துக்குவோம், அதுவே வயசு ஆகும் போது ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கிறதுக்கு அதிக நேரம் பிடிக்கும் இல்லையா. சோ இத வச்சு விஞ்ஞானிகள் வந்து இப்போ ரிசர்ச் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, வயசான சில எலிகளுக்கு அந்த சின்ன வயசு எலிகளுடைய பிளட் பிளாஸ்மாவை வந்து கொடுத்திருக்காங்க. அதை கொடுத்து பார்க்கும் போது என்ன நடந்துச்சு, ஒரு ஆச்சரியமான விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க.
2: அதாவது அந்த வயதான எலிகளுடைய மெமரி பவர் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மேலும் சில ஆய்வுகளை செஞ்சிருக்காங்க. அதாவது இளம் வயதுள்ள எலிகளுடைய ஜீன்ஸையோ அல்லது ஸ்டெம் செல்ஸையோ அல்லது பிரெயின் புரோட்டீன்ஸையோ இந்த வயதான எலியோட பிரெயின் செல்ல செலுத்துறப்ப அதுல கொஞ்சம் நிறையவே மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறையாலையும் நம்மளுடைய பிரெயினை இளமையா வைக்க முடியும். அதுக்கு என்னெல்லாம் உதவுது அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணலாம், பசில்ஸ் பண்ணலாம், நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் வந்து எப்பவுமே இளமையா இருக்கும். இருக்கும்.
1: ஏன்னா நம்ம மூளை வந்து ஒரு சாதாரண ஆர்கன் இல்லைங்க, அதுதான் நம்முடைய நினைவுகள், கனவுகள், அனுபவங்கள், சந்தோஷங்கள், துக்கங்கள் இது எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருக்கிற ஒரு குட்டி வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம். அந்த வேர்ல்ட இளமையா வச்சிட்டு இருக்கிறதுக்காக சயின்ஸ் வந்து எப்பவுமே எந்த காலத்திலயுமே முயற்சி பண்ணிட்டே இருக்குது, இருக்கும். அதை நாமளுமே நம்மளுடைய வாழ்க்கை முறையால மாத்தி நம்ம பிரெயினை எப்பவுமே இளமையா வச்சிருக்க முயற்சி.

0: இன்னைக்கான மூணு புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: இனி வருவது

0: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் இசிஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்.
4: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், IEEE,
0: ECE, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
4: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி.
0: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
4: 0465225390.
5: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
6: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
7: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
8: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும்.
9: அப்போ நிஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
10: நிஷ் கன்னியாகுமரி.
11: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
12: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
13: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
14: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
15: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
14: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
15: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம்

0: வெகு விரைவில் நலம் பெற.
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
0: போன் 7358 737 358.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
5: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
6: குறைவான
7: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நாகர்கோவில் கிளை நடத்தும் சிறப்பு கடன் மேளா.
8: இடம் 143 கேப் ரோட், வேப்பமோடு ஜங்ஷன், நாகர்கோவில்.
7: நாள் June 1, 2026 முதல் June 30, 2026 வரை.
8: சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு அரசு மானியங்களுடன் கடனுதவி வழங்கி வருகிறது.
7: சிறப்பு கடன் விழா காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படுகிறது.
8: தொழில் முனைவோர் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
7: தொடர்பு எண்கள் 9445023462 மற்றும் 9445023468.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
9: தொடர்ந்து மெல்லிசை
10: புரிகின்ற என தொடங்கும் பொன்மணி வைரமுத்து இயற்றிய பாடலை பாடுபவர் SP சைலஜா, இசை TK ராமமூர்த்தி.

மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதி உதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 182,000 மேற்பட்ட ஆயுஷ்மான் சிகிச்சை மையங்கள் மூலம் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நட்டா கூறினார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இம்மாதம் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் போட்டியிருப்பின் இம்மாதம் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தலைமைச் செயலகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி திருமதி தேன்மொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத்தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும் திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜகான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில்

உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்த்துறை செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இத்துறை மூலம் தயாரிக்கப்படும் வேட்டி சேலைகள், பவானி ஜமக்காலம், கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் சேலைகள், பரிசுப் பொருட்கள், புதிய

0: தயாரிக்கப்படும் சேலைகள், பரிசுப் பொருட்கள், புதிய ரக வடிவமைப்புகள் உள்ளிட்ட தயாரிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதைக் கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ளும் அலுவலர்கள் மற்றும் துணை கணக்கெடுப்பு அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் எதிர்கால திட்டமிடல் மற்றும் வருங்காலத்தில் வரவிருக்கும் நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு உதவும் வகையில் துல்லியமாக கணக்கெடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
2: சென்டர்ஸ் வந்து இட் இஸ் அ பேஸ் டேட்டா. நம்மளோட ஃபியூச்சர் பிளானிங், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு, இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் டேட்டாவா வந்து கவர்மெண்ட் இது எடுத்துட்டு பண்ணும். 2 கட்டமா சென்டர்ஸ் இன்ஃபர்மேஷனை பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து ஆகஸ்ட் மந்த்ல நம்ம இந்த ஹவுஸ் ஹோல்ட் எனுமரேஷன் வந்து பண்ண போறோம். பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி 2027 பாப்புலேஷன் எனுமரேஷன் தான். 2 ஃபேஸ் ஆஃப் எனுமரேஷனும் வந்து நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் பிக்ஸ் பண்றது, ஜியோ ஃபென்சிங் பண்ண வேண்டிய விஷயங்கள், அதெல்லாமே வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா ஃபீல்ட் லெவல்ல போய் நம்ம எனுமரேட்டர் அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணும் போது ரொம்ப சீக்கிரமா பண்ணி முடிக்கணும் அந்த விஷயத்த. இன்னொரு முக்கியமான விஷயம், 2011 எல்லாம் மேனுவல் சென்சஸ் தான் பண்ணிருப்போம். இந்த வாட்டி வந்து எல்லாமே நம்ம டிஜிட்டலா பண்ண போறோம்.
0: தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் ஜூன் 4ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு.
0: மாவட்ட செய்திகள். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் ஆட்சியர் திருமதி பிரியா இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 3 நாட்கள் பயிற்சி வகுப்பினை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்து உரையாற்றினார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையும் செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனகுப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது.

0: ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன் வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:41. திரை இசை அந்தியோடு இரவு கைகோர்க்கும் அழகிய பொழுதில் உங்களுக்காக நிகழ்ச்சியின் தொடக்கமாக அபியும் நானும் படத்தில் சாதன சர்க்கம் பாடியது வித்யாசாகர் இசையில் பாடல் வரிகள் வைரமுத்து.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
1: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
2: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
1: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ்கன்யாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: திரைசெயல் அடுத்ததாக அமர்களம் படத்தில் ஷாலினி பாடியது வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை பரத்வாஜ்.

0: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன? ஒரு டிகிரி படிக்கணும், ஐஏஎஸ் ட்ரை பண்ணனும். மேஷ் கன்னியாகுமரியில பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஏஎஸ் டீச்சிங் பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க.
1: மேஷ் கன்னியாகுமரி.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
6: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
7: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
6: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
7: BTECல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI அண்ட் டேட்டா சயின்ஸ் கோலாபரேஷன் வித் இன்டெல் NEC ஜப்பான்.
6: அது மட்டுமல்ல, UGRPG ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
7: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 க்கு கால் பண்ணுங்க.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
8: இசையில் தொடர்ந்து அரண்மனை படத்தில் ஹரணி பாடிய பாடல் பரத்வாஜ் இசையில் பாவிஜயின் பாடல்.

நேர்களை இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு சிந்தனை வாழ வைக்கும் வாழை ரகங்கள் நேரலையில் பங்கேற்கிறார் அழகப்புபுரம் ஏ ஜேம்ஸ் வாட் அவர்கள். அமுது சுரபியில் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள். இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்கள்.

0: உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி சென்ன குட்டீஸ். உங்களுக்கு பாட தெரியுமா, கதை சொல்ல தெரியுமா, திருக்குறள் ஒப்புவிக்க தெரியுமா, உங்களோட திறமைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420972 அலைபேசி எண் 8903257309. கேட்டோம்
1: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: 101. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்,
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டியுள்ள பட்டா நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் மூலம் ஆரல்வாய்மொழி மத்திய நாற்றங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனச்சரக அலுவலர் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம் வடசேரி என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது 9360512712 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: 7:10 ஆகாஷ்வாணி காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சிவகுமார்.
1: காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் படித்த வேலைப்பட்ட இளைஞர்களுக்கு இலவச தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து இந்தியன் வங்கி சுய வேலைப்பு பயிற்சி மையத்தின் இயக்குனர் ஆர் உமாபதி தெரிவிக்கையில்,
2: கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு இலவசமாக தொழில் தொடங்குவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 350 மேற்பட்ட பயிற்சி வகுப்புகள் மூலம் 10,000 மேற்பட்ட பயனாளர்கள் இலவச தொழில் பயிற்சி பெற்று அவர்கள் சுயமாக தொழில் செய்து வருகிறார்கள். பயிற்சியாளர்கள் பயிற்சி முடித்தவுடன் அவர்களுக்கு தேவையான மூலதனம் வங்கி கடன் மூலம் பெற்றுக் கொடுத்து அவர்கள் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் உறுதுணையாக இருக்கின்றது.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஸ்ரீபெரும்புத்தூர் அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில் பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு இயக்கம் திட்டத்தின் கீழ் 50 படுக்கைகள் கொண்ட அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் ICU பிரிவு ஆகிய வசதிகளுடன் மின் தூக்கி வசதிகள் கொண்ட 3 தளங்களுடன் கட்டப்பட்டு வரும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டும் பணியினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் 2026 ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் நடைபெறும் மாணவர் சேர்க்கை 8 வகுப்பு மற்றும் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் www.skilltraining.tn.gov என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யலாம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பயன்பெறும் வகையில் விண்ணப்பத்தில் தொடர்பான உரிய அறிவுரைகள் வழங்கவும், விண்ணப்பங்கள் இலவசமாக பதிவு செய்திடவும் உரகடம் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் சேர்க்கை உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவர்களுக்கான வல்லமை தாராயோ கோடை சிறப்பு முகாம் நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ சேவை மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SP.K. தென்னரசு திறந்து வைத்து பார்வையிட்டார். சட்டமன்ற பேரவை செயலகம் ஆணையின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ₹88,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ சேவை மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா, ஸ்ரீபெரும்புத்தூர் சார் ஆட்சியர், ஒன்றிய குழு தலைவர் மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட அரசினர் விருந்தின மாளிகையில் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா முன்னிலையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு விருந்தினர் மாளிகையில் மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் SP.K. தென்னரசு தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா முன்னிலையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வட்டம்பாக்கம் ஊராட்சியில் இருளில் இன மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளை மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் N. ஆனந்த் மற்றும் மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SP.K. தென்னரசு ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டிடப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நத்தம்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் குப்பை கிடங்கினை

0: மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டு குப்பை கிடங்கு அமைக்கப்படும் வரைபடத்தினை பார்வையிட்டு காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு கட்டப்பட்டு வரும் புதிய அலுவலக கட்டிடத்தையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அலுவலக கட்டிடப் பணிகளை தன்மைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய சுற்றுலா மாளிகையை மற்றும் மாவட்ட நூலகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இவ் ஆய்வின் போது காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் வினோத், பொதுப்பணித்துறை அலுவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சிவகுமார். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்னினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பழங்குடியின இளைஞர்களை மேம்படுத்தவும் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வி உதவித்தொகையை படிப்பதற்கான நிதி உதவியாக மட்டும் கருதாமல் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் ஆயுதமாக தாம் கருதுவதாக குறிப்பிட்டார். புதிய வாய்ப்புகளை அடைவதற்கான கதவுகளை கல்வி உதவித்தொகை திறந்து விடுவதாகவும் அவர் கூறினார். வளமான அறிவாற்றலுடன் திகழும் பழங்குடியின இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இது உதவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்கால இந்தியாவை பிரகாசமாக ஒளிரச் செய்வதற்கான வலிமையை இளைய சமுதாயத்தினர் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். இளைஞர்கள், குறிப்பாக பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள், தாங்கள் பிறந்த இடத்தையும் மக்களையும் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். நேபாளத்தின் தேசிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரபி லாமிச்சானா மற்றும் அவர் தலைமையில் புதுதில்லி வந்துள்ள தூதுக்குழுவினரை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா நேபாளம் இடையிலான ஒத்துழைப்பு, இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகள், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசியதாக தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டிற்கு வாய்ப்பில்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்திய நேபாள எல்லைப்பகுதி குறித்து நேபாள பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவ்வித சர்ச்சையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள எல்லை தொடர்பான 98% சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாகவும், சில பிரச்சினைகளுக்கு சுமூகமாக இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் ஐரோப்பிய யூனியன் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகியவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் திரு ரந்தீப் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். புதுதில்லி வந்துள்ள ஜெர்மனி துரிங்கியா மாகாணத்தின் அமைச்சர் மேரியோ ஓகிட் இன்று அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து நவீன தகவல் தொடர்பு, போட்டோனிக்ஸ் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், உலகின் மூன்றாவது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக தெரிவித்தார். உயிரி தொழில்நுட்பம், மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் சர்வதேச அளவில் கூட்டு முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். இந்தியாவும் ஜெர்மனியும் அறிவியல் தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளில் நீண்டகால தொடர்பை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழிலக மேம்பாட்டில் புதிய வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் இன்று மும்பை சென்றுள்ளார். சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா, மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் ராவல் ஆகியோர் அவரை வரவேற்றனர். மும்பையில் தொழிலதிபர்களை சந்தித்து முதலீட்டுக்கான

0: வாய்ப்புகள் குறித்து மியான்மர் அதிபர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இதன்படி 180 நாள் விசா அனுமதியுடன் இந்தியா வரும் வெளிநாட்டவர் கூடுதலாக தங்கியிருக்க வேண்டுமெனில் விசா காலம் முடியும் முன்னரே விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 180 நாட்களுக்கு பின் அசாதாரண சூழ்நிலையில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஆன்லைன் மூலம் மேல்முறையீட்டு கோரிக்கையை தாக்கல் செய்யவும் புதிய விதிகளில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும், முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. எல்னினோவின் தாக்கம் உலகம் முழுவதும் இவ்வாண்டு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இம்மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை இதன் தாக்கம் 80% இருக்கும் என்றும், நவம்பர் மாத இறுதி வரையிலும் இந்த தாக்கம் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு பசிபிக் பகுதியில் வீசும் கடும் சூறாவளி காற்று காரணமாக வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பருவமழையும் பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பருத்தி மீதான இறக்குமதி வரிக்கு மத்திய அரசு 5 மாதம் விலக்கு அளித்திருப்பது ஜவுளித்துறைக்கு உத்வேகம் அளித்துள்ளது. கோவையில் செயல்படும் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த வரிவிலக்கு பருத்தி பருவமில்லாத காலத்தில் பஞ்சு பற்றாக்குறையையும் தரமான பஞ்சு தேவையையும் பூர்த்தி செய்யும் என தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் திரு துரை பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: 11% காட்டனுக்குண்டான இம்போர்ட் டியூட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் ஒரு 5 மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மறுபடியும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. எஃப்டிஏலாம் சைன் ஆகி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்மளோட காட்டன் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பா 10-20 லட்சம் பேர் ஜாஸ்தி ஆகும். காட்டன் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட், சோ அதுல க்ரோத் வந்து ஈஸியா வந்துரும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டுலதான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு.
0: கடந்த மாதத்தில் யுபிஐ மூலம் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதி சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை தளமாக இது உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மின்னணு பொருளாதார கட்டமைப்பின் ஆதாரமாக யுபிஐ விளங்குவதாகவும், நிகழ்நேர பண பரிவர்த்தனையை இது உறுதி செய்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அசரின் வி கியோங் தான் இணையை வென்றது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:26.

0: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்பதற்கு முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் அறிவுரை. நெல் மற்றும் தோட்டக்கலை பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். காற்றின் வேகம் மணிக்கு 8 முதல் 12 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். ரப்பரில் பால் வெட்டும் பருவத்தில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வளரும் மிளகு கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிடவும். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். ஜாதிக்காய், கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். விவசாய பெருமக்களை, திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த திருப்பதி சாரம் 5 ரக ஆதார விதை நெல் விற்பனைக்கு உள்ளது. இது 118 நாட்கள் வயதுடையது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூல் கொடுக்கும் தன்மை உடையது. குறைந்த அளவே இறைப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கிச் சென்று பயனடைமாறு திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9944404193. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரசாயன உர முட்டைகள் அதிக விலைக்கு விற்பனை செய்யக்கூடாது. உரங்களை விற்பனை செய்ய விற்பனை முனைய எந்திரம் மூலம் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு யூரியா உரங்களை தேவைப்படும் அளவுக்கு அதிகமாக விற்பனை செய்யக்கூடாது. யூரியா உரங்களை விற்பனை செய்யும் போது பட்டியலில் விவசாயி முகவரி மற்றும் விவசாயியின் தொலைபேசி எண்ணுடன் விவசாயியின் கையொப்பம் பெற வேண்டும். உரம் விற்பனை நிலையத்தில் உர இருப்பு மற்றும் விலை பட்டியல் கட்டாயமாக பராமரிக்க வேண்டும். எப்பொழுதும் விற்பனை நிலையத்தின் இருப்பு விவரங்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொட்டாஷ் போன்ற உரங்களின் அதிகபட்ச விலைகள் தற்பொழுது மாற்றப்பட்டு வருவதால் புதிதாக வரும் உர முட்டைகளை தனியாக பராமரிக்க வேண்டும் எனவும், உர முட்டையில் உள்ள அதிகபட்ச விலைக்கு மேல் விற்பனை செய்யக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. உர விற்பனையை கண்காணிக்க அந்தந்த வட்டார உர

வளர் கடையை தினமும் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிற மாவட்டங்களில் இருந்து கண்காணிப்பு குழு இம்மாவட்ட கடைகளை சோதனை செய்திட உள்ளது என வேளாண்மைத்துறை அறிவித்துள்ளது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்

0: இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழ வைக்கும் வாழை ரகங்கள். அழகப்பபுரம் ஏ ஜேம்ஸ் வாட் அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுது சுரபி, பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு, நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். நீர் வடிய நீர்க்கட்டு என்பது நெல் சாகுபடியாளர்களுக்கான தாரக மந்திரம். எனவே நெல் சாகுபடி செய்யும் வேளாண் பெருமக்கள் காய்ச்சலும் பாய்ச்சலும் நடைமுறையை நீர் அடைத்தலில் பயன்படுத்துவோம். நிறைவான மகசூல் அடைந்திடுவோம்.
0: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் முக்கணிகளில் ஒன்றான வாழை குறித்த பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு காலத்தில் நம் மாவட்டத்தில் நெல் பயிர் சாகுபடியானது கொடிகட்டி பறந்தது. காலப்போக்கில் நெல் பயிர் சாகுபடியானது குறைந்து குறுகிய மற்றும் நீண்டகால வருவாய் எனும் நிலையில் பல பகுதிகளிலும் மாற்றுப்பயிர்களின் ஆதிக்கம் ஏற்பட்டது. அதிலும் பல்வேறுபட்ட வாழை ரகங்கள் தலைகாட்ட துவங்கியது. பல்வேறு வாழை ரகங்கள் சாகுபடி உண்மையிலேயே லாபகரமான சாகுபடியா? நோய்கள் பூச்சிகள் தாக்குதல்கள் நம்மை பாடாப்படுத்துமா? கண்டு தேர்வு என்பது முக்கியமா? உழைப்பை பொறுத்தளவில் வாழை சாகுபடியில் எப்படி? சந்தை வாய்ப்புகள் எப்படி? வாழை பயிர் செய்யும் போது ஊடு பயிர்களுக்கு வாய்ப்பு உண்டுமா? புதிய நுட்பமான இயந்திரமயமாதல் நடைமுறைகள் வாழை சாகுபடியில் சாத்தியமா? இப்படி எழுகின்ற அடுக்கடுக்கான சந்தேகங்களுக்கும் இன்றைய வேளாண் நேரலை வாயிலாக பதில் தருவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் பல ஆண்டு வாழை சாகுபடி அனுபவம் அடைய அழகப்பபுரம் ஏ ஜேம்ஸ் வாட் அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வேளாண் சாகுபடி அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா எத்தனை ஆண்டு கால அனுபவம் இருக்கும்?
2: எனக்கு வந்து 60 ஆண்டு அனுபவம் தான்.
1: சிறுபிள்ளை
2: தெருவிலேயே வைக்கல் எந்த ஒரு பொண்ணும் வைக்கல் நெல்லும் தான் கிடக்கும். அவ்வளவு கிடந்து இப்போ நெல்லும் பார்க்க முடியல, வைக்கலையும் பார்க்க முடியல.
1: அப்ப கண்டுகாலிகள் ஆதிக்கம் அப்படிங்கறது கொட்டி கிடந்திருக்கும் போது
2: கண்டு எல்லார் வீட்லயும் மாடு ஆடு எல்லாம் உண்டு, கோழி எல்லா வளத்திலும் உண்டு. இப்பதான் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஒரு சில இருக்கு
1: இப்படியே தானே. பல விவசாயிகளும் வேளாண் நேரலைக்கு வரும்போது கேட்டா அன்னைக்கு நாங்க 100 மாடு வளர்த்தோம், 50 மாடு வளர்த்தோம், 25 வளர்த்தோம், இன்னைக்கு ஒன்று கூட இல்லை அப்படின்னு சத்தமா
2: சொல்றாங்களே. அதுக்கு மாடுகளுக்கு சோக்கேடுகள் வருது, வித்தியாசமான மாடுகள்லாம் வருது, ஆஸ்திரேலியா மாடு அது இதெல்லாம் வருது. முந்தினம் நாட்டு மாடு இருந்து, நாட்டு மாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை, நோய் வாய்ப்படாது. ஒரு சில மாதிரி நோய் வாய்ப்பட்டாலும் ஒரு முந்தைய

0: ஜங்கிலி வனர்ன்னு ஒரு ஆள் வருவார் சுஷீந்திரத்துல இருந்து. அவர் வந்து
1: நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மாதிரியான மாடுகள் வளர்ப்பு குறைவுக்கு இயந்திரங்கள் வேளாண்மையில ஈடுபாட்டுக்கு வந்ததுனால கண்டா ஒரு வேளை குறைதல் அப்படிங்கிற நிறைய
0: அப்படின்னு இல்லை, மக்களுக்கு வளர்க்கறதுக்கு சிரமமாயிடுச்சு. வேற எல்லாருமே பார்க்கறதுக்கு மாடு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த நீர்நிலைகள்ல கிடந்து குளங்கள்ல கொண்டு போய் குளிப்பாட்ட வாங்க செய்யணும். இப்போ குளங்குட்டை எல்லாம் தாமரப்பு அது இதுன்னு எல்லாம்
1: கொண்டு அதீத ஈடுபாடு நெல் சாகுபடியில இருந்த நீங்க திடீர்னு மாற்றுப்பயிருக்கு வரணும் அப்படின்னா ஒரு இக்கட்டான நிலையா மற்றவங்க மாற்றுப்பயிருக்கு வந்தது ஒரு காரணமா?
0: மற்ற ஆள் வந்துதான் காரணம். நம்ம நம்ம வயல பக்கத்திலேயே வேற தென்னை மரங்கள் இவர் போட்டோன்னா நமக்கும் போட வேண்டியதாயிரு.
1: ஒரு இக்கட்டு
0: ஒரு இக்கட்டான நிலைமை பக்கத்துல போட அந்த நிலையில அடி விழுந்துடும், நமக்கு விவசாயம் பண்ண முடியாது.

0: நெல் அடி விழுந்துரும், நமக்கு விவசாயம் பண்ண முடியாது, வாழையோ நெல்லோ போட முடியாது.
1: இருந்தாலும் அன்னைக்கு நெல் சாகுபடியில நீங்க ஈடுபாடு காட்டும் போது கோட்டைக்கு ஒரு 75 ரூபாய் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால கிடைத்தாலும் கூட அது ஒரு பெரிய பொக்கிஷமா. இப்படி
0: அது அன்னைக்கு 75, 100, 140 ரூபாய்லாம் வித்து அப்பவும் ஒரு பெரிய வருமானம் தான். 140 ரூபாய் சமயத்துல இன்னைக்கு எவ்வளவோ விலை வரணும்.
1: சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஒரு கோட்டை நெல்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா நாங்க வந்து ஒரு பவுன் தங்கம் எடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க.
0: ஆமா, அன்னைக்கு உள்ளதுல 2 கோட்டை நெல்ல கொடுத்து நாங்க 1 கோட்டை நெல், இந்த ஒரு
1: உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு.
0: எங்க அப்பா 5 ரூபாய்.
1: வாழை ஈடுபாடு அப்படிங்கிறது பிற பகுதிகளில் போய் பார்த்து அந்த வாழையினுடைய தன்மை, அதனுடைய தாரினுடைய எண்ணிக்கை, இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்துதா அல்லது பயிற்சி அனுபவமா?
0: எங்க பெரிய பெரிய அப்பா காலத்துல வாழை எல்லாம் போடுவாங்க, அதனால நாங்க வாழை போட்டாக்கி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நெல்ல விட்டுட்டு வாழைக்கு வந்தோம்.
1: நெல்ல என்னென்ன மாதிரி ரகத்துல ஈடுபாடு காட்டியிருந்தீங்க?
0: நெல்ல வந்து 50-16
1: அப்பமே
0: அம்மா, நம்ம இது ஆடு துறை, வெள்ள சம்பா, வெள்ளை, வீங்கடங்காய் என்ன, அதுக்கு பிறகு வந்து 5R8, 5R5, 5R9, அதுக்கு பிறகுதான் பொன்னி.
1: இந்த மாதிரியான ரகங்கள்ல ஈடுபாடு காட்டி வீட்டிலேயே அந்த நெல்லை அவிச்சு குத்தி புத்தரிசி நிறைய இந்த மாதிரியான நிகழ்வுகளை அருமையா சாப்பிட்டு இருந்த நீங்க இப்ப நெல் அரிசி சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க?
0: அரிசியும் நாங்க விலைக்குதான் வேண்டிய கண்டிஷன்ல தெரியல,
1: குறைவா தெரியல,
0: குறைவுதான். அவர் என்ன, நெல்லே கிடையாது, எல்லாம் கிடையாது அரிசி. ஒரு நம்ம ஊரை பொறுத்தல கொஞ்சம் ஒரு 10 ஏக்கர் போல தான் இருக்கு. 10 ஏக்கர் போல செங்கல்தூத்துல போட்டுருவாங்க.
1: சரிங்க சார், இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல நீங்க வாழை சாகுபடி அப்படிங்கும் போது பல ரகங்கள் ஈடுபாடு இப்ப இருந்தாலும் கூட ஆரம்பத்துல தலை காட்டின ரகம் அப்படின்னு வாழையில எதை சொல்றீங்க?
0: எங்க முதல்ல ஆரம்பத்துல பழங்கட்டை
1: சொல்றீங்க?
0: பழங்கட்டை தான் முதல் ரகம். அது பிறகு முந்தை, ரசகேலி, பேயன், சக்கப்பேயன், இப்படி அடிக்கிட்டே போகலாம்.
1: பாளையங்கோட்டன் அப்படிங்கிறது ஒரு காலத்துல வந்து மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்போடு இருந்த ஒரு பழம்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஒரு மொய்ப்பு இருக்கா? பல கடைகள்லயே அந்த பழத்தை தார் தொங்குறத பார்க்க முடியலையா?
0: இல்ல, பழங்கள் நம்ம இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும்தான் பாளையங்கோட்டை பழம் விரும்பி வாங்கல. கேரளா நல்லா செய்ய வாங்குறாங்க. என்ன, இந்த கூடங்குளம் அன்னூர்ல பக்கத்துல நம்ம தெரிஞ்ச ஆளுவர்கள் இருக்காரு, அவரு பாளையங்கோட்டம் உங்களதான் ஒரு கொலை 200-300 ரூபாய்க்கு போங்காரு.
1: சரி, பாளையங்கோட்டனை பொறுத்த அளவுல திட்டமிட்டு செய்யறீங்களா? இப்படி சந்தை வாய்ப்பை பிரகாசப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செய்யறீங்களா?
0: ஆமா, நம்ம வாழைப்பூல வந்து ஆடி ஆண் ஆடி ஆவணி புரட்டாசி இந்த மாசங்கள்ல நமக்கு வெட்டிச்சுன்னா நமக்கு லாபம் கிடைக்கும்.
1: ஓஹோ,
0: அப்ப நமக்கு ஒண்ணுக்கு டபுள் விலை வரும்.
1: எப்படி அந்த விலை?
0: இந்த காற்றுல உருவப்பட்டதெல்லாம் சித்திரை மாசம் காற்றுல
1: இந்த சூழ்நிலை
0: இந்த அடி நொழிஞ்சு எடுத்து போயிடும். இன்னும் ஒரு சில இடங்கள் தண்ணி இல்லாம தட்டுப்பாடுனால அது பாதிச்சிடும். நீ இருக்க வாழைக்கு நல்லவன்
1: இல்ல, அந்த மாதிரி கிடைக்கிறதுனாலும் கூட ஏதாவது திருவிழா அந்த மாதிரி அனுசரிச்சு செய்வேளா?
0: ஒன்னும் ஓணத்துக்கு என்ன பண்ணி வச்சுக்கோ, நம்ம கேரளா ஓணம் இருக்குல்ல, அதோட நல்ல ஓணத்துக்கு நல்ல விரும்பிக்கும். கேரளாவிலே ஒரு கிலோவுக்கு 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா வரையும் கூட்டி எடுத்துருவாங்க சூப்பர் மார்க்கெட்ல.
1: மண்வாக பொறுத்த அளவுல எந்த மண்லயும் எந்த ரகமும் போடலாமா? இல்ல வாழைக்குன்னு குறிப்பிட்ட மண்வாகு சில ரகங்களுக்கு இருக்குங்கிறீங்க?
0: வெள்ளத்துள்ளவனை பொறுத்த அளவுல கொஞ்சம் களிக்கால் இருக்கணும். களிக்கால் இருந்தா வெள்ளத்துள்ளவன் கொஞ்சம் நல்லா வரும். செம்மண் இருந்தா அதுல பாளையங்கோட்டையான், கற்பகவல்லி, தேயன் அந்த ஐட்டங்கள் வரும், அதுல பிரச்சனை இல்லை, நல்லா வரும்.
1: அப்ப ரகத்துக்கு ரகம் மண்வாகும் முக்கியம்.
0: மண்வாகும் முக்கியம்தான்.
1: இப்ப நம்ம நிகழ்ச்சி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அவங்க வந்து நெல் பயிர் செய்யிட்டு இருக்காங்க, களிக்காலான பகுதி, நாம ஏன் நெல் பயிர்ல இருந்து ஒரு மாற்றத்தை பண்ணுவோமே, ஒரு சுழற்சி முறையில செய்வோமே அப்படின்னு வாழையில ஈடுபாடு காட்டணும்னா களிக்காலுக்கு ஏற்ற ரகம் அப்படின்னு உங்க அனுபவத்துல என்ன சொல்றீங்க?
0: களிக்காலுக்கு உள்ளது என்ன, எனக்கு அனுபவத்துல வெள்ளத்துள்ளுவேன், அதுக்கு பிறகு சக்கப்பையன், அது பிரச்சனை கிடையாது.
1: சக்கப்பையனுக்கு மவுசு இருக்கா?
0: சக்கப்பையன் இந்த ஆவணி மாசத்துல இப்ப விலை குறவுதான், இப்ப 150 ரூபா அப்படின்னு விற்கிது. ஆனா சிலையுமே 400 ரூபா 500 ரூபா 700 ரூபா அதையிலயும் விற்கும். ஆனா அது வந்து சக்கப்பையன் இந்த ஆவணி மாசம் இந்த கேரளா ஓணம் இருக்குல்ல, அதை கணக்கு பண்ணி நல்ல விலைக்கு விற்கும். முகூர்த்தத்துக்கும் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா அது ஒரு செலவில்லாத விவசாயம். சக்கப்பையன் வந்து ரொம்ப பருவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
1: கந்து தேர்வை பொறுத்த அளவுல என்ன மாதிரியான கந்தை தேர்வு செய்தா பின்னால வந்து மகசூல் ரீதியா ஏமாற்றம் இல்லை அப்படிங்கிறீங்க?
0: நமக்கு இளம் கண்ணா இருக்கணும், வண்டி நல்ல உறுதியா இருக்கணும், 1 வருஷம் கழிஞ்ச வாழையில எடுக்கப்படாது.
1: ஓஹோ, இது அனுபவம்.
0: ஆமா, நம்ம 1 வருஷம் இன்னைக்கு கொலை வெட்டி இந்த வாழை போட்டு 1 வருஷம் ஆயிருக்கணும். அது

0: கண்ணதான் எடுக்கணும், அதுக்கு மேல எடுக்கக்கூடாது.
1: கண்ணு ரெண்டாவது கட்சம் மூணாவது கட்சத்துல கண்ணு எடுக்கக்கூடாதுங்கிறீங்களா?
0: ரெண்டாவது அடிக்கலாம், எடுக்கலாம், ஆனா அந்த வாழை மூப்பேர் எடுக்கக்கூடாது. அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அது அணு வாழையில எடுக்கக்கூடாது, ஒரு வருஷத்துல எடுக்கணும்.
1: புரியல நீங்க சொல்றது.
0: இந்த ஒரு வருஷம் நம்ம வாழை குலைப்போம் இருக்கும் இல்ல
1: சார்,
0: இப்போ வாழைக்குறை வந்து கொலை வந்து நமக்கு ஒரு வருஷம் இந்த விட்டோம்ல, வெட்டி ரெண்டு மாசம் மூணு மாசம் எடுத்தோம், அப்ப நமக்கு ஒரு வருஷம் ஆகாது, கண்ணுக்கும் இதாகாது, கண்ணு மூப்பும் ஆகாது. அப்படி எடுத்தா நமக்கு நல்லது.
1: சரி, வாழையை பொறுத்த அளவுல ஒவ்வொரு ரகத்துக்கும் இடைவெளி அப்படிங்கறது எவ்வளவு கொடுக்கணுங்கிறீங்க?
0: ஒரு வேலைக்கு ஏழு அடி
1: கொடுக்கணும்,
0: ஏழு அடி கொடுக்கணும். ஏழு அடி கொடுத்தாதான் நமக்கு அது கொலை நல்ல விளையாட்டு போகணும். இல்லைன்னா நெருங்கிட்டுனா கொலை சின்ன விளையாட போகணும்.
1: வறட்சியை தாங்குமா வாழை?
0: வறட்சி பழையவட்ட மழையெல்லாம் பத்து பதினஞ்சு நாள், பதினஞ்சு நாள் வர ஒரு தண்ணி அடைச்ச போதும், துளவனுக்கும் அதே மாதிரி அடைச்சான், சக்கரை பையனுக்கும் அதே மாதிரி தான். நம்ம ரசகைலி இதுக்கு எட்டு நாளை கொடுக்கணும்.
1: உங்க பகுதியில இப்ப வந்து அணை வெள்ளத்தை நம்பி இந்த மாதிரியான ஈடுபாடா அல்லது என்ன மாதிரியான ஒரு நடைமுறை நீருக்காக என்ன பண்றீங்க?
0: நான் நமக்கு வந்து பேச்சு பாற தண்ணி இருக்கு, குளம் இருக்கு, அதுல வந்து பாயும் தண்ணி பாஞ்சி அது வரும். அதுக்கு இல்லைனாக்கி எங்களுக்கு கிணறு இருக்குது, கிணறுல வந்து எடுத்து எடுத்துக்கிடுவோம். அதனால எங்களை பொறுத்தளவு தண்ணி பிரச்சனை இல்லை.
1: சரி, வாழையை பொறுத்தளவுல தார் வெட்டியாச்சு, முதத்தாறு. சிலர் வந்து மூன்றாம் கச்சம் நான்காம் கச்சம் அப்படிங்கிற மாதிரி சில ரகங்களை அப்படியே விட்டு விட்டு எடுத்துட்டு இருக்காங்களே, எந்த ரகத்தை அந்த மாதிரி பண்ணலாம்? இல்லை இல்லை இல்லை, சிலது வந்து ஒரு கச்சத்தோடு எடுத்து திருப்பி மாற்று இடத்துல போட்டால் தான் வீரியமாக வரும் அப்படிங்கிற கருத்தை அப்படி?
0: ஆமாம், நம்ம நாலு அடி விடணும்னு நினச்சாக்கி பாளையங்கோட்டம் கற்பகவல்லி
1: நாலு கச்சம்
0: நாலு விடலாம் விடலாம். இந்த மாதிரி சக்கவையன் எத்தனைலாம் விட முடியாது.
1: ஆனால் தார் வந்து போக போக ஒரு திராணியம் முதல் தரத்தில் கிடைக்கிற மாதிரியான ஒரு திராணி பின்னால் போக போக இருக்குமா இல்லை நல்லா வருங்கிறீங்க?
0: நல்லா வரும், காய் கொஞ்சம் பிறகு தரம் குறவாக இருக்கும், ஆனால் கூலை கூட ரெண்டு ஷீப் வச்சோம், ரெண்டு ஷீப் மூணு கொஞ்சம் வர வர லேட் நல்ல விலையா போடணும்.
1: இடையிடையே களை எடுத்தல் விடுமா? களை எடுப்பதன் வழி தார் கொஞ்சம் நல்லா வருமா? அப்படி
0: களை எடுத்தா கல் புல்லு இல்லாமல் இருந்தால் தான் வாழை நல்லா இருக்கும். அந்த தூசி அடிப்பட்டு எடுத்து நம்ம களை நல்லா காஞ்சி உடனே களை வெட்ட முடியல, அதில் அந்த தூசி அடிப்பட்டாலே வாழை கொஞ்சம் நல்லா வரும்.
1: கூலி தொழிலாளர்கள் அப்படிங்கிறது கன்று நடவுல இருந்து அறுவடை வரை அப்பப்போ தேவைப்படுமா அல்லது சில தன்னுடைய உழைப்பு இருந்தாலும் கூட கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு வரலாம்?
0: நம்மளோட உழைப்பு இருந்தால் தான் குரல் கொண்டு வரலாம். முந்தி பழைய காலத்த மாதிரி இப்போ நினைக்க முடியாது, முந்தி வேலைக்கு ஆட்கள் கொஞ்சம் ஃப்ரீயா வந்துட்டு இருந்தாங்க.
1: அழகா சொல்றீங்க, அன்னைக்கு நம்பி விடலாம் இல்லையா?
0: அன்னைக்கு அப்படி ஒன்றும் வேலையை யாரும் செய்யறதுக்குள்ள அளவு இல்லை, நம்மளும் கூட இருந்து நம்மளால செய்தா.
1: நமக்கு வயது என்ன?
0: எனக்கு இப்ப 73 வயசு ஆகுது.
1: 73 வயதா இருந்தாலும் கூட இன்னைக்கு அதிகாலை விழிப்பு அப்படிங்கிற நிலையில உடனடியா தோட்டத்துக்கு தான் போறீங்களா? அப்படி
0: ஆமா, நம்ம வழக்கு இந்த சந்தைக்கு போண்டே இருந்தனாக்கி 5:30 மணிக்கு எழுப்பி சந்தைக்கு போயிடுவேன்.
1: சரி,
0: இல்லைன்னா தோட்டத்துக்கு 6 மணி 6:30.
1: உங்களுடைய உழைப்பு இப்ப என்னென்ன மாதிரியான நடைமுறையில வாழை சாகுபடியில இருக்குது?
0: வாழைப்படியில நம்ம கொலை வந்து வரப்போ இருக்குது, ஆனா தண்ணி அடைக்க மாட்டேங்குது, மற்ற விட்டு விட்டு இதெல்லாம் நமக்கு இப்போ செய்ய முடியாது.
1: இருந்தாலும் கண்காணிப்பு
0: பார்த்துக்கிறோம், தண்ணி அடைச்சிக்கிறதுக்கு அங்க நான் செய்துக்கிறேன்.
1: சரி,
0: மற்றபடி
1: வாழையை பொறுத்த அளவில் நம்ம தண்ணி கோரி விட்டு அல்லது தண்ணீர் பாய்ச்சி செய்யறதுக்கும் ஒரு மழை மாதாந்திரம் இருந்துன்னா நல்லதா? அப்படி
0: மழை பெய்யுதுன்னா நல்லதுன்னா ஒரு மாசம் ஒரு மழை பெய்யுதுனாக்கி அது இயற்கையான ஒரு உரம் கொடுத்தமே தானே. மழை பெய்யணும் நீங்க பாத்துருக்கீங்களா? வாழை உரங்க உடனே கருவி கொடுத்துறோம், எழுதி பாருங்க. நைட்ரஜன் நிறைய மழை துள்ளியில நைட்ரஜன் இருக்குல்ல.
1: சொல்லுங்க பாப்போம், உங்களுடைய அனுபவத்துல வந்து என்னென்ன ரகங்கள் இந்த மாசத்துல தார் வெட்டி எடுக்கலாம் அப்படின்னு உண்டுமா? எல்லாமே ஒரே அளவுதாங்கிறீங்களா மாதங்கள்?
0: இல்லை, வந்து நம்ம ஆடி ஆவணி மாசத்துல கொலை வெட்ட மாதிரி இருந்ததுன்னா நமக்கு
1: வெட்டு. அது மாதிரி இருந்தா நம்மளுடைய திட்டமிடல் எப்படி இருக்கணும் ஆரம்பத்துல? எப்ப கன்று நடவு?
0: நம்ம புரட்டாசி ஐப்பசி மாசம் நடணும், ஐப்பசி மாசம் நட்டம் உண்டாக்கி நமக்கு இந்த வகையில்
1: வரும்
0: நல்ல உரம் செய்து வச்சுட்டா ஜம்முன்னு வரும், நமக்கு வருமானம் நல்ல கிடைக்கும். வலையில அந்த ஆவணியில வெட்டினாக்கி ஒண்ணுக்கு 3 விலை கிடைக்கும்.
1: சரி, பேசக்கூடிய நிலையில ஆரம்பத்துல கூட சொன்னீங்க கன்றுகாலிகள் வளர்ப்புங்கிறது அழகப்புறம் சுத்தி உள்ள பகுதிகளில் கொட்டி கிடந்தது ஒரு காலத்துலன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வந்து அப்ப உங்களுடைய உரம் சார்ந்த நடைமுறைகள் வந்து செயற்கையா தான் இருக்கும் போல எல்லாம் தெரியுது?
0: உரம் வந்து நாங்க வண்டியில போய் எழுதிட்டு வரோம்.
1: இப்போ
0: ஆமா,
1: எந்தெந்த பகுதிக்கு போறீங்க?
0: நாங்க இப்போ வெள்ளநாடு, ஒரு
1: இதுக்குள்ள போவீங்க?
0: வெள்ளநாடு இல்லைன்னா அந்த கோலியாங்குளம் சங்கனபுரம் இந்த ஏரியாவில எடுப்போம். அங்கேயும் வாய்ப்பு கிடைக்கலனாக்கி

0: நம்ம கைத்தாரில் இருந்து ஒரு சிலர் கொண்டு வருவாங்க, அவிகிட்ட வாங்கிடும். நல்ல செமிச்ச உரம் இருக்கும், நல்லா இருக்கும், உரமா இருக்கும். நமக்கு ஒரு 6-7 எடுத்தோம், 14,000-15,000 கொடுக்கணும்.
1: இருந்தாலும் கூட செயற்கை அப்படிங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில் தவிர்க்க முடியாதுங்கிறீங்களா? அப்படி
0: இதுவும் போட்டு கொஞ்சம் ரசாயனம் போட்டால், பொட்டாஸ் யூரியா சூப்பர் இதுவும் போட்டால் கூட கொஞ்சம் கொள்ள நல்லா வரும்.
1: சரி, உர நடைமுறைகள் எப்படி? வாழையை பொறுத்தவரை எந்த ரகமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் அடி உரம் கொடுக்கீங்க?
0: அடி முதல்ல அடி உரம் ஒரு 2-3 மாதத்துல நல்லா வழக்கணை வெட்டிக்கிட்டு கொஞ்சம் ஒரு மரத்துக்கு 5 கிலோ ஒரு வளைக்கு வச்சு உரம் வச்சுட்டு மாதிரி 4-5 மாதம் கருப்பிடிக்க சமயத்தில் கொஞ்சம் பொட்டாசி யூரியா சூப்பர்
1: சேர்க்கை
0: 3 சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கணும். மாதிரி 5-6 மாதம் வைக்கணும், 6-7 மாதம் வைக்கணும்.
1: மொத பணத்தை அள்ளி விடணும்.
0: 7-7 மாதம் அப்படி 3-4 ட்ரிப் வச்சுட்டா.
1: ஆனால் உரம் குடத்தில் நடைமுறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தண்ணீர் வசதி செழிப்பாக இருக்கிறத பார்த்து வைக்கணுங்கிறாங்களா? உண்மையா?
0: ஆமாம், தண்ணி வேணும். நம்ம தண்ணி இல்லைன்னாக்க முடியல. தண்ணி நமக்கு 8 நாளைக்கு இருக்கோ, 10 நாளைக்கு இருக்கோ, 15 மாடி இருந்தோன்னா அது நமக்கு நல்லதா இருக்கும்.
1: சரி, வாழை சாகுபடியில கண்ணும் கருத்துமான கவனிப்பான மாதங்கள் அப்படின்னு வாழையை பொறுத்த அளவுல எந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருந்தா தான் நம்ம நினைச்சது நடக்குங்கிறீங்க?
0: மழை சமயத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
1: இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, அந்த வாழை 10 மாதம்னா அதுல என்ன மாசத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி?
0: நம்ம வாழை நம்ம குல உறவுகளா, குல உறவுடி சமயத்துல நமக்கு கொஞ்சம் கவனம் வேணும். காற்றுல வளர்ந்துட கூடாது, காற்று பாக்கணும், தண்ணி வேணும், 2 நேரம் தண்ணியும் கூட வேணும். இந்த பொதி வர கொடுக்காம அந்த கண்ணு கருத்துமா பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வாழை கை கொடுத்துரும்.
1: என்னதான் கவனிப்பு இருந்தாலும் கூட கையை மீறி கூட சில நோய்கள் வந்துடும், பூச்சிகள் வந்துடும். என்னுடைய அனுபவம், நான் இப்படி கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு எதை சொல்றீங்க?
0: நான் இந்த மருந்து ரொம்ப எனக்கு நான் ஒரு நாள் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த நம்ம சுண்ணாம்பு துருசு மழை பெய்து வாஞ்ச உடனே துருசு சுண்ணாம்பும் கலக்கி ஒரு மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றுவேன்.
1: வாழைக்கு?
0: ஒரு வாழைக்கு.
1: அதுதான் நம்ம எந்த ரகமா இருந்தாலும்,
0: எந்த ரகமா இருந்தாலும் மழை பெய்து வாங்க உடனே அடுத்தல விட்டுருவேன். அப்போ நமக்கு எனக்கு
1: வரையிலும் உங்க அப்பா சொல்லி தந்த பாடமா அல்லது வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை பயிற்சியில கிடைத்த அனுபவமா?
0: இது வந்து ஒரு கூட வந்து வேளாண் துறை சொல்லி அனுபவம்.
1: பயிற்சியில உங்களுக்கு ஒரு
0: உண்டு.
1: லெகுவான செலவில்லாத வாழை சாகுபடி அப்படின்னு எந்த ரகத்தை சொல்றீங்க?
0: செலவு இல்லாத ரகம்னா பாளையங்குண்டம் தான். பாளையங்குண்டம் சக்கவேன், பைசா செலவு கிடையாது.
1: இயந்திரமயமாதல் நடைமுறைகள் வாழை சாகுபடியிலையும் கூட உங்களுக்கு கை கொடுக்குதா? எப்படி
0: இயந்திரம்? இப்போ வந்து எனக்கு இயந்திரம் தான் கொஞ்சம் ஒரு பவர் வீடர் எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து அந்த குழுவுக்கு வேண்டி மாநிலம் தந்திருந்தாங்க.
1: அது சரி.
0: அதுல எங்க ஒரு 7 எங்க குழுவுக்கு 7 தந்திருந்தாங்க. அப்ப நாங்க 7 கிட்ட கிடக்கு.
1: 7 பேர்த்த இருந்தாலும் கூட கிராமத்துல ஒரு 700 பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் பயன்படுது மாதிரி கொடுத்து விடுறீங்க.
0: நம்ம அது கொடுத்து விட நமக்கு வந்து நம்ம வயலுக்கே எடுத்துருவோம். நான் இப்போ ஒரு 10-12,000 ரூபாய் செலவழிச்சு இப்போ சின்னாக்கி நம்ம பையனும் ஒரு ஆளு வேலைக்கும்
1: போச்சு. அரசு திட்டங்கள் பயன்படுத்துறீங்க அப்படிங்கும் போது விவசாயிக்கான அந்த கௌரவ நிதி திட்டம் பிஎம் கிசான் 4 மாதத்துக்கு 2,000 ரூபாய் வாங்குவீங்க பள்ளியில?
0: அது 2,000 ரூபாய் வரும்.
1: அந்த திட்டத்தை பத்தி உங்க மதிப்பீடு என்ன?
0: அது பரவாயில்ல, எங்களுக்கு நல்ல ஒரு உரம் வாங்குறது நல்லா இருக்கும். என்ன இந்த 2,000 ஒரு 20,000 30,000 போட்டாதான். இப்போ
1: 2,000 20,000-30,000 ஆசை ரொம்ப கூடுதலா எல்லாம் இருக்கு.
0: இல்ல இல்ல, விவசாயிகள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க சார். விவசாயிகள் மாட மாளிகை கிட்டதுக்கு கிடையாது.
1: அது அந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தாலும் கூட இலை எடுத்தல் அப்படிங்கறது எந்த ரகத்துல எடுக்க முடியும்?
0: பாளையங்கொட்டையில இலை எடுக்கலாம், பாளையங்கொட்டையில சக்கப்பே கற்பகலி மூணுலயும் இலை எடுக்கலாம்.
1: நமக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? பழைய காலத்துல,
0: பழைய காலத்துல நாங்க இலை எடுத்திருக்கோம். இலை எல்லாம் அறுத்து 25 பைசா விற்கும்.
1: 25 பைசாங்கிறது பெரிய தொகையா?
0: ஆமா, 25 பைசா அன்னைக்கு இவ்வளவு பெரிய தொகை. 25 பைசா மாறாத அறுத்து கட்டா வரும், அது 15 பைசா. அப்படி ஒரு வாழையில 40 பைசா வந்துடும். அப்போ 40 பைசா 100 விதா 40 ரூபா வந்துடும்.
1: என்ன பாளையங்குட்ட ரகம் அப்படின்னு பேசக்கூடியவங்களுக்கு நீங்க ஒரு ஆணித்தரமான கருத்தை பிரதிபலிக்கிறீங்க.
0: இலையும் பழங்கிட்ட நிறைய கண்ணு புடைக்கும். அந்த கண்ணு புடைக்கிறத வச்சு நம்ம இலைய அறுத்து.
1: இல்ல, நான் கூட சில திருமண வீடுகள் சில விருந்து உபசரணைகள்ல நம்ம உயரத்துக்கு இலைகள் வருது, அது எந்த மாதிரியான ரகத்துல இருந்து விட்டு?
0: அது பழங்கிட்ட ரகம் தான் வருது, தூத்துக்குடி பக்கத்துல இருந்து வருது.
1: நம்ம அதை உருவாக்க முடியாதா?
0: அவங்க இலைக்காக வேண்டியே விட்டுருக்காங்க.
1: ஓஹோ, தார ஆசைப்படுது.
0: தார ஆசைப்படுது இலைக்காக வேண்டிய டெய்லி வருமானம் வந்துடும்ல. டெய்லி ஒரு வாழை ஒரு 1,000 வாழை 2,000 வாழை கிடந்துருந்தீங்க.
1: சரி, அறுவடைக்கு பின்னால சந்தைப்படுத்தல் அந்த நடைமுறையை சொல்லுங்க. எப்படி அறுவடை பண்றீங்க? அறுவடை பண்றீங்க எப்படி? விற்பனை பண்றீங்க?
0: நான் அறுவடை பண்ணி கனமுக

0: இருந்தால் அவட செடி விடுவோம், அப்புறம் தரவுக்கு விடுவோம்.
1: சரி,
0: இப்போ வந்து கன்னியாகுமரி சேர்ந்தா மயிலாடு சேர்ந்தா
1: நீங்களே நேரடியாக?
0: நான் நேரடியாக உரம் வச்சு வாழைத்தலை பழக்க வச்சு நானே கொண்டு கொடுத்துருந்துறேன்.
1: நிறைவான கருத்தா, பிற விவசாயிகளுக்கு நிகழ்ச்சி கேட்டிருக்கக்கூடிய இளைஞரும் கூட ஒரு பாட்டம் எடுத்து கூட குத்தகைக்கு எடுத்து கூட நம்ம வாழை சாப்பிடல ஈடுபாடு காட்டலாமே, எந்த ரகத்தை தேர்வு செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன அவங்களுக்கு?
0: அவங்களுக்கு நம்ம இந்த பழங்கிட்ட வலை போட்டு பழங்கிட்ட வலை போடலாம், செக்க வேகம் போடலாம்.
1: நீங்க சொல்லுற ரகம் எல்லாமே மக்கள் மத்தியில ஒரு ஈர்ப்பு இருக்குமா?
0: மக்கள்கிட்ட ஈர்ப்பு இல்ல, மார்க்கெட்ல ஈர்ப்பு இருக்கு. மக்கள் அந்த பழங்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க நமக்கு.
1: ஆனா காலத்துல மலச்சிக்கருக்கு கை கொடுக்கக்கூடியது
0: பழங்கிட்ட மழை தான். இன்னும் கேரளாவில் பாருங்க, பழங்கிட்ட தான் முக்கியத்துவம்.
1: சரி, இருந்தாலும் நேரம் நமக்கு ஒரு அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டதுனால உங்களுடைய அலைபேசி எண் ஒன்று சொல்லாமா? அனுபவபூர்வமா நிறைய தகவல்களை சொல்லிருக்கீங்க. சிலர் கூட இன்னும் ஒரு தடவை அலைபேசி எண் சொன்னா இவங்க அனுபவத்தை கேட்டு நம்ம கொஞ்சம் பிரபலமாகலமா வாழை சாகுபடி வழியில நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்காக 944236389. இதுவரை வாழை வைக்கும் வாழை ரகங்கள் சாகுபடி அனுபவம் குறித்து அனுபவபூர்வமாக பல்வேறு அறியாத வாழை சாகுபடி நுட்பங்களை எடுத்து சொல்லி எல்லாரையும் வெளிப்படைய செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
0: மனமார்ந்த நன்றி.

0: இதுவரை வாழ வைக்கும் வாழை ரகங்கள் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் அழகப்பபுரம் ஏ ஜேம்ஸ் வாட் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் பி உதயபானு, ஜி பிரான்சிஸ்.
1: அமுத சுரபி, அமுத சுரபி.
2: இதில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல்.
3: தம்பி பாத்தியாப்பா, ஒரே மழையா இருக்கு. விவசாயம் பண்றதே போல காலத்துல பயங்கர சவாலா இருக்கு. அதுல கூட இங்க பாரு, மழை புயல் அப்படின்னு இயற்கை இடர்பாடுகள் வரும்போது நாம விவசாயத்தை எப்படிதான் பண்ண போறோமோ தெரியல. இதுல வேற சில இடங்கள்ல நாற்று நடவ ஆரம்பிச்சாச்சு, சில இடங்கள தண்ணி கட்டி கிடக்கு. அந்த நாற்று நடவு கூட பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குப்பா.
4: ஆமாக்கா, இயற்கையினால வர பாதிப்பை வந்து யார்ட்டையும் கேட்க முடியாதக்கா. மழை வந்து எப்ப பெய்துன்னு நமக்கு தெரியாது. சில டைம்ல வந்து காலநிலை மாறுபாடுன்னு பாக்கும்போது மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. போன தடவை நான் பயிர் போட்டேன் அக்கா, போட்டு நட்டதுல இருந்தே மழை, அறுவடை வர மழை இருந்தாக்கா. எனக்கு பயிர்ல அந்த விளைச்சலே எடுக்க முடியாம போயிட்டாக்கா.
3: தம்பி, இந்த மாதிரி இயற்கை பேரழிவுனால ஏற்படக்கூடிய இழப்பீடுகளை கருத்துல கொண்டுதான் நம்முடைய மத்திய அரசு வந்து தேசிய பயிர் காப்பீடு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அதை நீ போட்டிருக்கியாப்பா?
4: இல்லக்கா, அது ஒண்ணும் போடலக்கா. எந்த பயிர் காப்பீட்டுமே போடல. ஏன்னா நெல்லே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஏக்கர்ல வச்சிருந்தேன், வாழை ஒரு 5-6 ஏக்கர்ல போட்டிருந்தாக்கா. எந்த பயிருக்கு வந்து நான் பயிர் காப்பீடே போடலக்கா. இப்ப பயிர் காப்பீடை பொறுத்தவரை பாக்கும்போது எந்த மாதிரி பயிருக்கு வந்து நம்ம பயிர் காப்பீடு செய்யணும்?
3: தம்பி, பொதுவா நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல நெற்பயிர், தென்னை, வாழை இதுதான் நம்ம அதிகம், மரிச்சீனி இந்த மாதிரி பயிர்கள் தான் அதிகம் பயிரிடுறோம். அதனால நெல்லுக்கு வந்து நம்மளுடைய வேளாண் துறையின் மூலமாட்டு காப்பீடு செய்யலாம். ஒவ்வொரு தடவை விவசாயிகள் பயிர் செய்யும் போதும் பயிர் காப்பீடு திட்டம் கண்டிப்பா போடணும்ப்பா.
4: அக்கா, எனக்கு இது தெரியாம போச்சாக்கா. இந்த மாதிரி பருவமழை காலங்கள்னு பார்க்கும்போது இந்த பயிர் இழப்பீடு ஏற்பட்டான்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். இதே இது வந்து நம்ம செலவு செய்த ஒரு சிறு தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையாக்கா?
3: கண்டிப்பா கிடைக்கும் தம்பி. இயற்கை அழிவை நாம கட்டுப்படுத்த முடியாது, அது நம்மளை மீறி நடக்கக்கூடிய ஒண்ணு. அந்த அழிவு வந்தா அதுல இருந்து நாம மீண்டு வர்றதுக்காக வேண்டிதான் விவசாயிகளுடைய மன கவலைகளை போக்குறதுக்கும் பண ரீதியான அவங்களுடைய இழப்பீடுகளை சரி செய்யறதுக்கும் தான் அரசு வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு வராங்க. பயிர் காப்பீடு திட்டங்களை கண்டிப்பா போடு அப்படின்னு. அது நம்முடைய மத்திய அரசு வந்து அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி ஒவ்வொரு தடவையும் அதுக்கான அறிவிப்புகளை கொடுத்துட்டேதான் இருக்காங்க. ஆனா பாரு, நீனே நல்ல விவரம் தெரிஞ்ச விவசாயி, நீ கூட இந்த பயிர் காப்பீடு திட்டத்தை பண்ணல. இனிமேலு இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை பயிர் போடும் போதும் நீ பயிர் காப்பீடு திட்டத்தை கண்டிப்பா சேரணும், பயிர் காப்பீடு திட்டத்தை நீ போடணும். ஒன்னே மாதிரி 4 விவசாயிகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும்.
4: கண்டிப்பாக்கா. நானும் இப்ப இந்த நெல் பயிருக்கு அடுத்த பயிருக்குன்னு பார்க்கும்போது பயிர் காப்பீடு நிச்சயம் போடுவோம்க்கா. இதே போல வந்து தோட்டக்கலை பயிருன்னு பார்க்கும்போது வாழைக்கும் மரவள்ளியும் சாகுபடிச்சிடும்.

0: அந்த பயிருக்கு நாம் பயிர் காப்பீடு செய்து நமக்கு ஏதாவது ஒரு இழப்புகள் ஏற்பட்டா நமக்கு வந்து அந்த பயிர் காப்பீடு மூலம் வந்து பலன் அடையலாம் இல்லையாக்கா?
1: பலன் அடையலாம் தம்பி, இத நீ 4 விவசாயிகள்ட்ட சொல்லுவே அப்படி?
0: கண்டிப்பா ஒரு 4 விவசாயிகிட்ட நான் சொல்றேக்கா. சரியாக்கா, எந்த மாதிரி இழப்பீடுக்கு வந்து நம்ம அந்த பயிர் காப்பீடு திட்டத்துல வந்து பயன்பெறலாம்?
1: தம்பி, தண்ணீர்ல மூழ்கின பயிர்களுக்கு பயிர் இழப்பீடு செய்யலாம். முன்னாடி எல்லாம் தேசிய வேளாண் பயிர் காப்பீடு திட்டத்துல புயல் பாதுகாப்பு இழப்பீடு கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற நிலை இருந்தது. ஆனா இப்போ அந்த நிலை மாறி புயல் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் பயிர் காப்பீடு திட்டம் வந்து செல்லுபடி ஆகுப்பா. இது தவிர ஏற்கனவே பயிர் காப்பீடு திட்டங்கள்ல இழப்பீடு பெற விவசாயிகள் ஆண்டு கணக்குல காத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ உள்ள புதிய திட்டத்தின் மூலமா 30 முதல் 45 நாளுக்குள்ளாவே அந்த இழப்பீடு அவங்களுக்கு வழங்கிடுவாங்க. இன்னொன்னு வந்து, விதைப்புக்கும் அறுவடைக்கும் இடைப்பட்ட காலத்துல காற்று, பூச்சி, நோய் தாக்குதல், பயிர்கள்ல ஏதாவது பாதிப்புகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மொத்த காப்பீடு தொகையில 25% அப்பவே நம்முடைய மத்திய அரசு கொடுக்குது. அதனால அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளுக்கும் நாம காப்பீடு பெறலாம்ப்பா.
0: இப்ப நான் நினைச்சது என்னன்னு தெரியுமாக்கா? இப்ப வந்து மழை பெய்தா மழை தண்ணி தேங்கி நின்னா மட்டும்தான் வந்து பயிர் காப்பீடு கிடைக்கும்னு நினைச்சு. நீங்க சொன்ன மாதிரி பாக்கும்போது இப்ப வந்து அந்த பூச்சி தாக்குதலுக்கு வந்து இந்த பயிர் காப்பீடு கிடைக்கும்னு சொல்றீங்க.
1: கண்டிப்பா கிடைக்கும். அறுவடைக்கு முன்னாடி இல்லப்பா, அறுவடைக்கு பின்னாடியும் பயிர் காப்பீடு திட்டம் நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு திட்டமாவே இருக்குப்பா. இதை மத்திய அரசு செயல்படுத்திட்டு வருது. இதை கண்டிப்பா அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்து பயனடையணும் அப்படின்னு நீ உனக்கு தெரிஞ்ச விவசாயிகள்ட்ட சொல்லுவே அப்படி?
0: கண்டிப்பா சொல்றேன்.
2: இதுவரை
3: பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம்
2: உரையாடல் கேட்டீர்கள்.
4: நொடிகளில் சில நுட்பங்கள்.
3: தென்னையில் காண்டாமிருக வண்டு கட்டுப்பாடு. நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் கீதா அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
5: இளம் கன்றுகள்னு எடுத்துக்கொண்டா நம்ம வந்து காண்டாமிருக வண்டு தொந்தரவு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்போ இந்த காண்டாமிருக வண்டுகளை வந்து நம்ம வாரந்தோறும் வந்து நம்ம தோப்புகளுக்கு சென்று இளம் கன்றுகள்ல வந்து அப்படி வண்டு தாக்குதல் இருக்குதா அப்படிங்கறத பாத்துட்டு ஒரு கம்பியை வச்சு குத்தி அந்த புழுக்கள் இருந்தா அதை வந்து நம்ம எடுத்து அழிக்கலாம். இதை தவிர வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நம்ம லிண்டேன் பொடிகளை வந்து நம்ம மணலோட கலந்து அந்த கொண்டை பகுதிகளில் வந்து நம்ம இதை போடுறதுனால இந்த காண்டாமிருக வண்டை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். அந்த மணல் எதுக்காக கலந்து போடுறோம்னா அந்த மணல் கலந்து அந்த பூச்சிக்கொல்லிகளை போடும் போது என்ன ஆகும்னா அந்த மணல் வந்து அந்த காண்டாமிருக வண்டோட கழுத்து பாகத்துக்கும் உடம்பாகத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த இடத்துல போய் இருந்துட்டு அது கொஞ்சம் அது அந்த இடத்த வந்து அறுக்கிறனால அந்த அதன் மூலமாக மருந்து வந்து ஈஸியா வந்து அந்த பூச்சியின் உடம்பில் ஊடுருவி அது சீக்கிரம் வந்து அது இறந்து விடுகிறது. ஸோ அதுவும் பயன்படுத்தலாம். இல்லாட்டி நம்ம வந்து இந்த பாச்சா உருண்டைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பாச்சா உருண்டைகளையும் மரத்து ஒரு 3 உருண்டைகள் வரைக்கும் வந்து நம்ம கொண்டை பகுதியில் வச்சு நம்ம கட்டுப்படுத்தலாம்.
6: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை,
7: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
8: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.

நேர்களை, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவர் குறி சிந்தனை, முட்டையிடும் வண்ண மீன்கள் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பறக்கை மீன்வள ஆராய்ச்சி மைய உதவி அலுவலர் ஏ சுனில்குமார் அவர்கள். அமுத சுரபியில் விதை நேர்த்தியின் அவசியம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் நீல பச்சை பாசியின் முக்கியத்துவம், தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள். வேளாண் பெருமக்களை நிகழ்ச்சி உங்களுக்காகவே கேட்டு பயன்பெறுங்கள்.

8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை இருக்கு. செல்ல குழந்தைகளை காத்திருங்கள் உங்கள் திறமைகளோட. இனி செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதியுதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர்நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும், முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத்தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும், திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில், இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்றபின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதைக் கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருவாயூர் விரைவு ரயில் வரும் 7ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது.

0: மக்களின் நலன் கருதி இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்குநர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அசடியூன் வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:06.

செல்ல குட்டீஸ் சுட்டீஸ், இது உங்கள் நிகழ்ச்சி. உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வர்ற நிகழ்ச்சி. உங்கள் பேச்சு திறமையை, பாட்டுற திறமையை, இது எல்லாம் வெளிப்படுத்தலாம். சூப்பராக குட்டி குட்டியாக கதை சொல்லலாம். பொது அறிவு விஷயங்களை சேர்த்து வச்சு சொல்லலாம், பாடலாம். சரி, நீங்கள் பேச நம்ம குமரி பண்பலையோட தொலைபேசி எண்கள் வேணும் தானே? 260-240-290-7222, இணைப்பேன் 0465-2, மொபைல் நம்பர் 8903-2570-39.

0: வாங்க உங்க திறமைகளோட பட்டாம்பூச்சிய சிறகடிக்கலாம். குழந்தைகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இணைப்புல. வணக்கம். ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க. யார் அந்த குட்டி? முதல் குட்டியா வந்திருக்கு?
1: ஸ்ரீகோபிகா.
0: ஸ்ரீகோபிகா, எங்க இருந்து பேசுறீங்க ஸ்ரீகோபிகா?
1: வீராணி.
0: சரி, செல்ல குட்டி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: திருப்பாவை.
0: திருப்பாவை சொல்றீங்களா?
1: மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீட்ட போட்டு போட்டுமலகோ மாய்பாடி செல்வ சிறுநீர்கால் ஊரே குடுந்தொழிலன் நந்த கோமன் குமரன் ஏராந்த கண்ணீர் யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி சிங்கம் கதி கோ மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் ஓரோர் வர படிந்தேலே ரம்பாவாய்.
0: சூப்பர், அழகா பாடுறீங்களே. திருப்பாவை பாடல் அழகா சொல்றீங்கம்மா. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு?
1: அம்மா.
0: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அழகா சொல்றீங்கம்மா, சூப்பரா. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில இன்னும் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் படிக்கணும், சரியா? நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தங்கச்சிட்ட கொடுங்க. ஹலோ, யார் அந்த குட்டி? அடுத்த குட்டி தங்கச்சி தர்ஷிகா. சொல்லுங்க தர்ஷிகா குட்டி, நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? என்ன பாட்டு பாட போறீங்க குட்டிமா? பாடுங்க.
1: குட்டடி குட்டடி சைலக்கா குனிந்த குட்டடி சைலக்கா பாட்டையிலே பாவக்கா தொங்குடடி டோலாக்கா பைய வரா பாட்டுக்கோ பண கொடுத்தா வேண்டிக்கோ
0: சூப்பரா பாடுறீங்களே. யார்?

0: சொல்லி கொடுத்தது குட்டிமாக்கு தர்ஷிகாக்கு. டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷமும் நிறைய சொல்லி கொடுப்பாங்க தானே? என்னைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா? நாளை கழிச்சு போகணுமா? சந்தோஷமா இருக்கா ஸ்கூலுக்கு போறதுக்கு? சூப்பரா, ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும். சரியா? ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் அது? நிதின். எங்க இருந்து பேசுறீங்க நிதின்? உங்க ஊர் என்னமா? செருகோலா? பிள்ளை என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? நீங்களும் பாட்டு பாட போறீங்களா? இதுக்கு முன்னால ஒரு அக்கா பாட்டு பாடினாங்க, கேட்டீங்களா? சரி, நீங்களும் பாடுங்க, அழகா பாடுங்க. பாடுங்க. நீங்க பாடின பாட்டு கேட்டு நான் தலையாட்டினே. சேர்ந்து விளையாடுவீங்களா நீங்க? யார் கூட சேர்ந்து விளையாடுவீங்கம்மா? யார் கூட? அக்கா கூடயா? சரி, சூப்பரா பாட்டு பாடுனீங்க. அடுத்து நாளைக்கு நம்ம பாட்டு பாடலாமா திரும்ப? சூப்பர்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: அடுத்து ஒரு செல்லக்குட்டி வந்தாச்சு. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
4: குளச்சல்ல இருந்து கவின்.
0: குளச்சல்ல இருந்து கவின். கவின், இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
4: தமிழ் மாதங்கள்.
0: சொல்லுங்க.
4: சித்திரை. வைகாசி. ஆடி. ஐப்பசி. கார்த்திகை. மார்கழி.
0: அடுத்து
4: தை. மாசி. பங்குனி.
0: பங்குனி. சூப்பர். என்ன படிக்கிறீங்கப்பா? இனி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்களா? சரி, ஆங்கில மாதங்கள் தெரியுமா உங்களுக்கு?
4: தெரியும்.
0: சொல்லுங்களேன்.
4: ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்
0: டிசம்பர். பரவாயில்ல, நல்லா படிச்சது, அழகா ஞாபகம் வச்சிருக்கீங்க. இது மாதிரி எப்பவும் நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும் படிக்கிறத. சரியா? சூப்பர். வாழ்த்துக்கள். வணக்கம். ஹன்சிகாவா? எங்க இருந்து பேசுறீங்கம்மா? செட்டியார் மேடம். ரொம்ப வேகமா பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க? என்ன சொல்ல போறீங்க பிள்ளை இன்னைக்கு? இனி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போணுமா?

என்ன சொல்ல போறீங்கப்பா? சொல்லுங்க. ஹலோ, பாடுங்க. ஹலோ.

0: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணனும்.
1: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டில் கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
2: கன்னியாகுமரி
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: ஹலோ, வணக்கம் பட்டாம்பூச்சிகள். வணக்கம். ஹலோ, இனிப்பில் இருக்கீங்கப்பா, பேசலாம்.
7: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
8: கிம்ஸுக்கு போ, ஹிரண்யா சர்ஜரிஸ் அட்வான்ஸ் வூண்ட்.

0: கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: வணக்கம் பட்டாம்பூச்சிகள்.
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: ஹலோ மேம், நான் குளச்சல்ல இருந்து இசைப்ரியா பேசுறேன்.
2: குளச்சல்ல இருந்து
3: இசைப்ரியா பேசுறேன்.
2: பிரியா? என்ன படிக்கிறீங்கம்மா? என்ன பிரியா?
3: இசைப்ரியா.
2: இசைப்ரியா? என்ன படிக்கிறீங்கம்மா?
3: இனி 7th படி போறேன்.
2: இனி 7th போறீங்களா? சரி, நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து இப்பதான் முதல் முறையா பார்ட்டிசிபேட் பண்றீங்களா?
3: இல்ல, ரெண்டாவது தடவை.
2: சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க?
3: முதல் வணக்கம் பற்றி ஒரு பாட்டு பாட போறேன்.
2: பாடுங்க.
3: அம்மா அம்மா முதல் வணக்கம், அன்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. அப்பா அப்பா முதல் வணக்கம், பண்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. குருவே குருவே முதல் வணக்கம், பணிந்து சொல்வேன் தினம் உனக்கு. இறைவா இறைவா முதல் வணக்கம், எழுந்து சொல்வேன் தினம் உனக்கு.
2: சூப்பர், அழக பாட்டு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யுள் மாதிரி ஒப்பிச்சு முடிச்சிட்டீங்க. கட கட கட கடன்னு இல்லையா? ஸ்கூல் என்னைக்கு ரீஓபன் ஆகுது? ஸ்கூல் என்னைக்கு போகணும்?
3: ஜூன் 4.
2: இன்னும் 2 நாள், இன்னும் ஒரே ஒரு நாள், நாளைக்கு மட்டும்தான் இடையில இருக்கு இல்லையா? எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போவோம், டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்க போவோம், சந்தோஷமா இருக்கா? ஆமா, எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. சரிம்மா, நல்லா படிக்கணும், ஓகேவா? சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி.

0: இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. செல்லக்குட்டீஸ், உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம் இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில். அடுத்த குழந்தைகள் வந்தாச்சு. வணக்கம். வணக்கம். யார் இது? வணக்கம் சொல்றது யாரு? ஹலோ, ஜெசிகாவா? எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாகர்கோவில் இருந்து பேசுறீங்களா? இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க என்ன படிக்கிறீங்க? போணுமா இல்லன்னா யூகேஜி இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறீங்களா? இனிதான் யூகேஜி போணுமா? சரி, நீங்க பேசுவீங்களா? அம்மா சொல்லி தந்தாதான் பேசுவீங்களா? நீங்களே அப்ப பேசுங்க பாப்போம். சரி, நீங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன பாட்டு பாட
1: போறீங்கம்மா?
0: பாப்பா பாட்டு பாட்டு பாடுங்க.
1: பாப்பா பாப்பா கடைக்கு.
0: பக்கத்துல ரேடியோ இருக்காப்பா? பக்கத்துல ரேடியோ இருக்கா? எக்கோ அடிக்குதே, கொஞ்சம் கூட ஒரு சவுண்ட் கேக்குது பாருங்க. ரேடியோ கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா வந்துருங்க.
1: ஊருக்கு வெளியில கரை நரி ஒரு தொந்திர பண்ணிக்கிச்சான்.
0: நரி என்ன தொந்திரம் பண்ணிக்கிச்சான்? ஹலோ ஜெசிகா, அவ்வளவுதான் பாட்டு தெரியுமா? சரி, மீதி நரி வந்து என்ன தந்திரம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பாட்டு படிச்சுட்டு சொல்றீங்க, ஓகேவா? சூப்பரா பாட்டு பாடுனீங்க. நாங்க முன்னாலும் கேட்ட பாட்டு. அழகான ஒரு குட்டி கதைய வந்து அழகா பாட்டா படிச்சிருப்பாங்க, அப்படித்தானே? சரி, நரி என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கேட்டு பாடணும், சரியா?
1: சரி.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு பாராட்டுக்கள்மா.

இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி. செல்ல குழந்தைகளை, இது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான களம். இந்த களத்துல உங்களுடைய திறமைகள், பாடக்கூடிய திறமை, பேசக்கூடிய திறமை, பொது அறிவு விஷயங்களை சேர்த்து சொல்லக்கூடிய திறமை, ஸ்லோகம் சொல்றது, இப்படி உங்களுடைய திறமைகளை அழகா வெளிப்படுத்தலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240-290-72 இணைப்பெண் 0-4-6-5-2 அலைபேசி எண் 8-9-0-3-2-5-7-0-3-9.

இதுவரை செல்ல குழந்தைங்க அழகாக கதை சொல்லி பாட்டு பாடி ரொம்ப அழகாகவே தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற குழந்தைகள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம்.

நேர்களை நாளை காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இதில் தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள். நேரம் 8:42. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரிப்பொன்பரை 101.1 திரை இசை நிகழ்ச்சியில் இனி மௌனம் பேசியதே. சங்கர் மகாதேவன் பாடிய காமகோடியன் பாடல், இசை யுவன் சங்கர் ராஜா.

நாளை காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலைய படைப்பாக வலம் வர இருக்கிறது. திரை இசையில் தொழுந்து வருவது ஐயா படத்திற்காக திப்பு மதுமிதா பாடிய பாடல், பரத்வாஜ் இசையில் பாவ்ஜியின் பாடல்.

நேர்களை, நாளை காலை 9:35 தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். திரை இசையில் தொடர்ந்து மனிதன் படத்திற்காக பிரதீப் குமார், பிரியா ஹிமேஷ் பாடியது, இசை சந்தோஷ் நாராயணன், பாடல் விவேக்.

நினைப்படுத்துகிறோம் நேர்களை, நாளை காலை 11:02 எக்ஸோர், அதனைத் தொடர்ந்து குமரி பண்பலையுடன். இதில் எந்த இடத்தில் பொறுமை தேவைப்படுகிறது என்பது குறித்து நேர்களை நீங்கள் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நேரம் 9:30. திரையிசையில் இனி மருது படத்திற்காக வந்தன.

நேர்களை நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மூல நோயின் அறிகுறிகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்த தகவல்களை தருகிற குட்டக்குழி அரசு

நேரம் 9:50. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரிப்பன் மலை நூற்றாண்டிலிருந்து திரைசை நிகழ்ச்சியில். இனி தேவராகம் பாடுவோர் SP பாலசுப்ரமணியம், சித்ரா, இசை கீரவாணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காலை நேர புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:01. நிலா மற்றும் நேயர்வரப்ப நேர்லை நிகழ்ச்சி நேர்களை உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிலா மற்றத்தில் உங்களின் தெரிவு

0: இரவுக்கு இதமளிக்கும் இனிய பாடல்களாக அமையட்டும். பாடல் கேட்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602429072 இணைப்பெண் 04652 அலைபேசி எண் 8903257039. வணக்கம் நிலமுற்றம்.
1: அன்பான அன்பு சுருக்கியனி இரு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: மதுரையிலிருந்து ஆண்டனி
0: ஐயா சொல்லுங்க. முதல் நேரா வந்திருக்கீங்க, அழகா ஒரு பாடல் கேளுங்க பாக்கலாம்.
1: கண்டிப்பா ஒரு கிராமிய பாடல் மாதிரி எல்லாரும் செவியல் பாடல்.
0: சரி, தாமரை பூக்குளத்திலே அந்த பாட்டு வேணும். சரி, உங்களுக்காக அந்த பாடல் இதோ.
1: தேங்க்யூ.

0: சீதா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நிலாமன்றம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க கத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: அள்ளிவிட்ட

0: சரி,
1: அந்த பாடல் வந்து மலேசிய வாசுதேவன் அவங்க பாடின பாட்டும் இருக்கு, எஸ் ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. இதுல எந்த பாடல் உங்களுக்கு வேணும்?
0: மலேசிய வாசுதேவன்.
1: சரி, உங்களுக்காக மலேசிய வாசுதேவன் ஐயா பாடின அந்த பாடல் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு.
0: நன்றி மேடம்.
1: நன்றி ஐயா. நன்றி.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: வணக்கம்.
4: நல்லா இருக்கீங்களா மேடம்?
3: நலமா இருக்கிறோமா, நீங்க நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமா.
3: சொல்லுங்க, யாரு எங்க இருந்துன்னு சொல்லிடலாமா நம்ம நேர்களுக்கு?
4: இளங்கடையிலிருந்து ரஹிமாமா பேசுறேன்.
3: ஆ ரஹிமாமா, என்ன பாட்டு வேணும்?
4: பார்த்திபன் கனவு படத்துல இருந்து. எங்கே போகிறாய்?
3: எங்கே போகிறாய், நிலா முற்றத்தில் அப்படியே வந்து இருக்கு.
4: நிலா,
3: சரி பாடல் கேட்கலாமா?
4: கேட்கலாம், நன்றி.

0: நேரம் 10:16 நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது நிலாமற்றத்தில் உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 வணக்கம்.
1: அன்பான இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா.
1: நான் தக்கல இருந்து ஹமான் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: படம் வந்து செம்பருக்கு இந்த படத்திலிருந்து அனிபா உங்க பாலசுப்ரம் பண்ணி

0: நேர்களை, இது உங்களின் நினைவிற்கு. நாளை காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இதில் தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள். நாளை காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இளைஞர்களின் இதய துடிப்பாய் வானொலி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலைய படைப்பாக வலம் வர இருக்கிறது. நாளை காலை 9:35 தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். நேரம் 10:23. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலா மற்றும் நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சி. அடுத்த நேயராக யார்? வணக்கம்.
1: வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம்.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல்?
1: மேடம் எனக்கு காடு கொடுத்து
0: நீதிக்கு பின் பாசம் படத்துல இருந்து காடு கொடுத்த அந்த பாட்டு. சரி,
1: உங்களுக்காக
0: அந்த பாடல் இதோ.

பொறுமை தேவைப்படுகிறது. நேரலை நிகழ்ச்சி அடுத்ததாக 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதில் ஒரு பெண்ணாக நமது பங்கு. இதுவும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420209072722, இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8933257039. நிலமுற்றத்தில் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் ஐயா. ஹலோ, வணக்கம். அந்த நேயர் இணைப்பில் இல்லை, அவருக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாமா?

0: நினைவிருக்கும் நேயர்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, முட்டையிடும் வண்ண மீன்கள் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பறக்கை மீன்வள ஆராய்ச்சி மைய உதவி அலுவலர் ஏ சுனில்குமார் அவர்கள். அமுத சுரபியில் விதை நேர்த்தியின் அவசியம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நீலப்பச்சை பாசியின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள். நிலமுற்றம் வணக்கம்.
1: நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு வணக்கம் சொல்வது சேரலூர்
0: நாகரிகம். ஐயா சொல்லுங்க.
1: எனக்கு காற்று வாங்க போனேன், கலக்கரை விளக்கம் படத்துல
0: காற்று
1: வாங்க போலே கவிதை வாங்கி வந்து.
0: சரி, காற்று வாங்கிட்டு வந்துட்டீங்களா இல்ல கவிதை மட்டும்தான் கிடைச்சதா?
1: ஏதோ கிடைச்சது.
0: சரி, இப்ப பாடல் உங்களுக்காக கிடைச்சிருக்கு, கேட்டு ரசிக்கலாமா?
1: கண்டிப்பா.
0: நன்றி.

நேர்களை நாளை 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் ஆசை என்னும் தலைப்பில் மாத்தூர் சம்மன் வலைச்சல்லன் என்ற நேயர் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேரம் 10:37. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாமுற்றம். நிலாமுற்றத்தில் நம்மோடு இணையும் நேர், ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஐயா, என்ன பாடல்? சரி, உங்களுக்காக அந்த பாடல் இதுதான்.

0: நிலாமற்றத்தில் அடுத்ததாக பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் அழகான பாடல்களை நம்ம நேயர்கள் கேட்டிருக்காங்க. அந்த வரிசையில எந்த நேயர் வராங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா, சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்க.
1: கோட்டார்ல இருந்து வர்கீஸ்.
0: சொல்லுங்க ஐயா, ஒரு அழகான பாடல் உங்கள் தெரிவில வரட்டுமே.
1: மணாலமே மங்கையின் பாக்கியம். இந்த படத்துல அழைக்காதே
0: உங்களுக்காக அந்த பாடல், அழகான ஒரு பாடல் கேட்க சொன்னோம். அதே மாதிரி அழகான ஒரு இனிமையான பாடல் கேட்டிருக்கீங்க. நன்றி.

நினைப்படுத்துகிறோம் நாளை இரவு 9:30 பன்னிசை நிகழ்ச்சியில் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். நேரம் 10:47 நிலாமட்டத்தில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.

0: இரவு வணக்கம் இல்லாமா, நான் கரூர் மாவட்டம் புள்ளியூர்ந்து மனோகரன் பேசுறேன். ஆமா, நலமா இருக்கேன்மா.
1: நலமா இருக்கிறோம் சார், நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: ஆ, நலமா இருக்குங்கம்மா.
1: சொல்லுங்க.
0: ஆமா, இந்த தர்ம பத்தினி திரைப்படத்துக்குமா, இன்னைக்கு இளையராஜா இசையானி அவர்களே இன்னைக்கு பிறந்த நாளுங்கம்மா. அவர் சார்பாக ஒரு பாடல், அந்த பாடல்
1: என்ன பாடல்
0: என்னம்மா? தர்ம பத்தினி படத்துல இருந்துங்கம்மா. நான் தேடும் செவந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அஞ்சியில் பூத்தது, அந்த பாடல் கொடுங்கம்மா. நன்றிங்கம்மா.
1: இதோ உங்களுக்காக அந்த பாடல் இதோ.

0: நிலமற்றத்தில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில்
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல்?
1: அம்மா பல்லே பாண்டியா, அது டிஎம்எஸ் ஐயா பாடின ஒரு தத்துவ பாடல். யாரு இங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே,
0: அண்டங்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே. கண்டிப்பா உங்களுக்காக அந்த தத்துவ பாடல் இதை வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: நிலமன்றம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நெய்யூர்ல இருந்து உதயகுமார்.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல்?
1: குமாரராஜ படத்துல ஒண்ணுமே புரியல உலகத்துல,
0: ஒண்ணுமே புரியல. சரி, இப்ப பாட்டு வரும், அந்த பாட்டாவது புரியுதா அப்படின்னு பாருங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி.

நேர்களை இதுவரை நிலாமற்றத்தில் நேர்களின் தெரிவாக இனிய பாடல்களை கேட்டு ரசித்தோம். நிலாமற்றத்தில் உலா வந்தபடி பாடல் கேட்ட நேர்களுக்கும் பாடல்களை கேட்டு ரசித்த நேர்களை உங்களுக்கும் நன்றி. மீண்டும் நாளை நிலாமற்றத்தில் உங்களுக்காக பாடல்கள் காத்திருக்கின்றன. இதுவரை உங்களோடு பிரேமா நாகராஜன். இன்னும் சில நொடிகளில் மனசு மயங்கும் திரைசை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசியெழில்மணி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் வாலி ஏற்றி உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியது. பார்வைகள் மோதலால் பாவையின் வசம் போனது இதயம், நெஞ்சுக்குள் எப்போதும் நினைவலைகளால் ஆரம்பம் புதிய உதயம்.

தொடரும் பாடல் பாம்பே திரைப்படத்திலிருந்து. ஹரிஹரன், ஸ்வர்ணலதா, ஜிவி பிரகாஷ், பாம்பே சாரதா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். விடியல் பிறந்தும் ஏன் இந்த மயக்கம்? ஏதோ காரணம் உள்ளுக்குள்ளே.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரையிசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க,
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

0: அடுத்து ஒலிக்க வரும் பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் தேனி குஞ்சரம்மா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான்.
1: கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீன கண்டு வெறத்தாடி சிரிச்சன். கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீன கண்டு வெறத்தாடி சிரிச்சன்.

0: தொடரும் பாடல் தேவா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் விஜய் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா. எண்ணத்தை எழுத்தாக்கி உன்னிடம் கொடுத்தேன், அதில் என்னையே கொடுத்தேன்.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: please loan me my love.
1: அடுத்து பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து சுனந்தா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. மழலையால் மயங்கியது மனம்,

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை சிவா சி. இதயத்தில் நுழைந்தாய், விழுந்தது நான்.

அடுத்து ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அனுராதா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ.ஆர். ரஹ்மான். சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை, உன் அழகிற்கு ஏது இல்லை.

0: தொடர்வது காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து. தேவா இசையமைத்து பாடியது. பாடலை இயற்றியவர் வாலி.
1: கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா.

அடுத்து தொடரும் பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. மழலையாய் ஆனது மனம் நீ அன்னை போல் திரிந்ததால்.

நேர்லேயே நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டர் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மதுரை

சோ சண்முக சுந்தரம், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், முரளிதரன் விழுப்புரம், சாந்தி ரமேஷ், எஃப்எம்பி மணிமாறன் மணலி மாறன், எம் முனிராஜ் முனிராஜம், ஸ்ரீதேவி முனிராஜ் தருமபுரி, பழனி பாரதி ஐயப்பந்தாங்கல், ஹேமலதா, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், தியாகராய நகர் ரங்கராஜன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், பொன்னேரி கலில் அகமத், நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து, வாலி ஏற்றி ஏ ஆர் ரமான் இசையமைத்து பாடியது.

0: நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்.

0: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: மொழி

0: நான் பார்க்குமா?
1: கிட்ட நெருங்க நெருங்க நெஞ்சும் உருகுது, காதல் நினைவு மீது இன்பம் பெருகுது, காதல் நினைவு மீது இன்பம் பெருகுது. கிட்ட நெருங்க நெருங்க நெஞ்சும் உருகுது, காதல் நினைவு மீது இன்பம் பெருகுது. உன்னை பார்த்த கண்ணு வேற பெண்ணை பார்க்குமா?

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேர்லை நிலையத்தில் நேரம் 4:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்லை, நாம் இப்போது கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது மீரா திரைப்படத்திலிருந்து எம சுப்புலட்சுமி குழுவினர் பாடியது. இசை எஸ் வி வெங்கட்ராமன்.

அடுத்து சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை ஜி. தேவராஜன்.

அடுத்து சிவகவி திரைப்படத்திலிருந்து எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியது. பாடலை இயற்றியவர் பாபநாசம் சிவன், இசை ஜி ராமநாதன்.

0: இதுவரை திரையிசையில் பக்தி பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் திருப்பாம்பரம் டி கே எஸ் சுவாமிநாதன், டி கே எஸ் மீனாட்சி சுந்தரம் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: திருநாகேஸ்வரம் டி ஆர் சுப்பிரமணியம், திருக்கருகாவூர் டி டி சிவகுருநாதன் ஆகியோர் தவில்.
1: ஸ்ரீ கணபதி நீ சேவிம்பராரே, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருப்பாம்பரம் TKS சுவாமிநாதன், TKS மீனாட்சி சுந்தரம் ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருப்பாம்பரம் TKS சுவாமிநாதன், TKS மீனாட்சி சுந்தரம் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். திருநாகேஸ்வரம் TR சுப்பிரமணியம், திருக்கருகாவூர் TD சிவகுருநாதன் ஆகியோர் தவில்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5 மணி

0: முப்பது நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது ஒப்பிலியப்பன் சுப்பிரபாதம். பாடியவர் ஷியாமலா சிவராமன்.

பிராகிருதம் ஸ்ருதி சதோக்தம் அகால காலியம் ஆனந்த சாந்த்ரமனகம் பரமம் பதம் தத் த்யக்த்வா கதஸ்வமவனே ரவணாய தேவ சர்வம் சகே.